0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது 9:03. இன்றைய நாள் October 7 புதன்கிழமை. தொடர்ந்து உங்களுக்காக வழமை போல அத்தனை நிகழ்ச்சிகளுமே இடம்பெறும். இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன், 4165930055. 9:30 இலங்கை மற்றும் இந்திய செய்தி அறிக்கை இடம்பெறும் நேயர்களே. அதனைத் தொடர்ந்து 10:00 கனடா உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 11:00 வாழ்வியல் வசந்தம். அதுக்கு முன்னதாக ஒரு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, 10:30 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் நேர்காணல் இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்துதான் 11:00 வாழ்வியல் வசந்தம் நிகழ்ச்சி இடம்பெறும். வாழ்வியல் வசந்தத்திலே இன்றும் நாங்கள் நல்லதொரு விடயத்தை பேசப் போன்றோம். இந்த மனுத்தியாலத்தில் அதனை நான் விரைவாக உங்களுக்கு வழங்குவேன். அந்த தலைப்பினையும் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் 1:00 வரைக்கும் உங்களுக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழப்போ உண்டீர்கள். மறுபடியும் தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம், 4165930055. இருக்கின்ற மீதமான நாட்களும் அதை தொடர்ந்து வருகின்ற இந்நாட்களும் எல்லாருக்குமே சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்கள் CMR குடும்பம் சார்பாக வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு, டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 18 இருக்கின்றது என்று பின்னிரவு பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. பின்னிரவு பொழுது வெப்பநிலை 10 வரை வீழ்ச்சியடையும். நாளைய தினமும் கூட நாள் முழுவதுமே மழை பொழியும் என்று எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 19 குறைந்த வெப்பநிலையாக 7 உணரப்படும். சிவப்பு மலை திரைப்பட பாடலோடு நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம்.

0: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. சகாஜா பொன்மனச் செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நேரம் இப்பொழுது 9:11. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தியஞானசார தேரருக்கு நீதவான் நீதிமன்றினால் விதிக்கப்பட்ட 9 மாத சிறை தண்டனை முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் LCS-16 கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராகவும் அதைத் தொடர்ந்து பிரதமராகவும் மக்கள் பணியில் 25 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததையொட்டி உலக நாடுகளின் தலைவர்கள் பலர் அவருக்கு தங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். கியூபெக் மாகாணத்தில் நியமிக்கப்பட்ட தலைவரான பால் செயின்ட் பியர் பிளேமான்டின் அம்மாநிலத்தின் துணை ஆளுநர் முறையான பங்கேற்பு விழாக்கள் மற்றும் சட்டமன்ற தொடக்க நிகழ்வுகளில் பங்கேற்பதை தடுப்பதற்கான சட்ட ரீதியான வழிகளை ஆராய்ந்து வருவதாக அறிவித்துள்ளார். பிளேக் நோய் குறித்த ஆய்வு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றிய ஆய்வு ஊழியர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து சைபீரியாவில் தொற்றுநோய் பரவும் அபாயம் எதுவும் இல்லை என்று ரஷ்யாவின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேவேளையில் உலக சுகாதார அமைப்பு இச்சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை கோரியுள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
3: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: நேரம் இப்பொழுது 9:19 நேயர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இந்த பொழுதிலே ஜேபி டிரான்ஸ்போர்ட் வழங்கும் வேலை குறித்த தகவல் வர்த்தக தகவலையும் உங்களுக்காக தருகின்றோம். ஜேபி டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் டீம் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு காத்திருக்கின்றது நேயர்களே. இதில் டெக்சாஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு செல்லும் டீம் டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 70 சதங்கள் வரை சம்பாதிக்கலாம். அதே போல சோலோ யுஎஸ்ஏ டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 60 சதங்கள் வழங்கப்படுகின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வேலைக்கு குறைந்தபட்சம் 1 வருட ட்ரக் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவசியமாகும். மேலும் இதில் டெடிகேட்டட் லோட்ஸ் மற்றும் வீக்லி பே வசதியும் உள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுபவம் வாய்ந்த ட்ரக் டிரைவராக இருக்கிறீர்களா? அப்படியானால் சிறந்த வேலைவாய்ப்பை இந்த வேலைவாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனடியாக ஜேபி டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 6647 5747.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம். 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
6: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
5: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம். 416-528-1407 gtbrokers.ca.
7: பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் உள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேலின் விலை விவரங்களை அக்டோபர் மாதம் 10-11 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் பிற்பகல் 4 to 5 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-9494.
8: CMR Tamil FM 101.3
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளிலே இணைந்து சிறப்பிக்கலாம். நேர்களே ஆயத்தமாக கொள்ளுங்கள். இந்த இரவு பொழுதில் அற்புதமான நல்ல விடயங்களை, ஆக்கப்பூர்வமான விடயங்களை பேசுறதில் எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து உங்களுடைய அறிவையும் அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்வியல் வசந்தம் என்ற உரைக்களமும் இருக்கின்றது. அங்கே நீங்கள் இன்றைய தினமும் இணைந்து கொண்டு நல்லதொரு விடயத்தை, மிக மிக வேண்டப்பட்ட சமூகத்துக்கு வேண்டப்பட்ட, அதிலும் குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு நாங்கள் இந்த வானொலி ஊடாக நல்ல விடயங்களை விதைக்கப் போகின்றோம். இன்றைய தினமும் கூட இன்றைய இளைஞர்கள், அதாவது அந்த தலைப்பினை நான் தருகின்றேன், இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவது, இளம் வயசு பிள்ளைகள் மன உளைச்சல் ஆகுவது, அச்ச உணர்வு, இந்த மாதிரியான உளவியல் சவால்கள் அவர்களுக்கு நிறைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவற்றுக்கெல்லாம் அவர்கள் முகம் கொடுக்க முடியாமல் திணறடித்து விபரீதமான விடயங்களை செய்கின்றார்கள் என்பதனை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் இல்லையா? அவற்றுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? அவர்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய வழிகாட்டுதல்கள், நீங்க வழங்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் உங்களுடைய அனுபவ பகிர்வாக இது இருக்கட்டும் நிச்சயமாக. ஆகவே இணைந்து கொள்ளுங்கள். அறிவையும் அனுபவத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்கின்ற அற்புதமான ஒரு தளமாக, அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் குறித்து நாங்கள் இந்த தளத்திலே இன்றைய நாள் பேச போன்றோம். இதற்கு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் நாங்கள் பேசியிருந்தோம். கிறிஸ்டா பாய்க் என்பவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இளம் பெண். அவர் 18 வயசாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய நண்பியை ஒரு காதல் பிரச்சனை காரணமாக தன்னுடைய காதலனை அவள் சொந்தமாக்கி விடுவாளோ என்ற ஒரு எண்ணத்தில் கொலை செய்திருக்கின்றார் என்பதனை நாங்கள் பேசியிருந்தோம் இல்லையா? அதை நீங்க கூட இதர செய்தித்தளங்களிலும் வாசித்திருப்பீர்கள். நச்சூசி ஏற்றப்பட்டும் கூட அவர் இப்பொழுதும் அவஸ்தையான ஒரு நிலையில் இருப்பதனை பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த மாதிரி அவர் ஏற்கனவேயும் கூட குடும்பத்திலே ஒரு இந்த மாதிரி உளைச்சல், மன உளைச்சலுக்கு உள்ளாகியவராக இருந்ததை கூட அறிய முடிகிறது. இதற்கெல்லாம் பின்னணி காரணங்கள் என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் கோபம், மன உளைச்சல், உணர்ச்சி மேலீடு, இதெல்லாம் வாரத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுக்கு நீங்க கூறக்கூடிய நல்ல சமூக பொறுப்பு மிக்க ஆலோசனைகள் என்னவாக இருக்கும் என்பதை மிகவும் மிகவும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நல்லதொரு விடயம் நிச்சயமாக நாங்கள் பேசப்பட வேண்டிய அதிகமான குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பேசப்போகின்றோம். இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நாங்கள் நிறையவே எதிர்பார்க்கின்றோம்.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: வணக்கம். நேரம் 9:31. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவின் கணவரும் தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவருமான பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ச எதிர்வரும் 13 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த அறிவிப்பை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணி முடிந்த நிலையில் இளம் மற்றும் முதல் முறை வாக்காளர்களை இணைப்பதற்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் முகாம் ஒன்றை நடத்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள அனோஜனின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் ஆராய்வதற்காக சவுதி அரேபியா சென்றுள்ள இலங்கை குழு மேன்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. இலங்கையிலிருந்து சவுதி அரேபியா சென்றுள்ள குழுவின் சிரேஷ்ட சட்டத்தரணி ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை அனோஜனின் விடுதலை தொடர்பில் அந்த நாட்டு சட்டத்துறை அதிகாரிகளுடன் இலங்கையிலிருந்து சென்ற குழுவினர் சந்திப்பை நடத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்போது அனோஜனுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனைக்கு எதிரான மேன்முறையீடு உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. அதேநேரம் சவுதி அரேபியாவிற்கான இலங்கை தூதுவர் அனோஜனை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் சிரேஷ்ட சட்டத்தரணி கூறினார். சிறை கைதியின் தாக்குதலுக்குள்ளான அனோஜன் தற்பொழுது தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொள்ள அனோஜன் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்காக இலங்கையில் இருந்து சட்டத்தரணிகள் அடங்கிய விசேட குழு ஒன்று அங்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவின் கணவரும் தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவருமான பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறிலிய சவிய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்றங்களால் கைதுபிடி ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரரை கைது செய்வதிலிருந்து தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வங்கி அதிகாரி ஒருவர் கைதாகியுள்ளார். கைதான அதிகாரி எதிர்வரும் அக்டோபர் 10 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: நீதிமன்றங்களால் கைதுப்பிடியானைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரரை கைது செய்வதிலிருந்து தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வங்கி அதிகாரி ஒருவர் இன்று கைதாகியிருக்கின்றார். கைதான அதிகாரியை எதிர்வரும் அக்டோபர் 9 வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கல்லணை பகுதியைச் சேர்ந்த வங்கி அதிகாரி ஒருவர் குற்றப்பிணைப்பிரிவால் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதமர் நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். ஞானசாரருக்கு எதிராக 3 நீதிமன்றங்களால் கைதுப்பிடியானைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த அறிந்த போதிலும் சந்தேக நபர் தனது வாகனத்தில் ராஜகிரியிலிருந்து எல்பிடிஏ பகுதிக்கு அவரை அழைத்துச் சென்றதாக கொழும்பு குற்றப்பிணைய பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க உதவியுமே மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்க தவறியமை தொடர்பில் சந்தேக நபருக்கு எதிராக தண்டனை சட்டத்தின் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. விசாரணைகளின் நடவடிக்கையான நிலையில் சந்தேக நபரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு குற்றப்பிணைய பிரிவும் நீதிமன்றம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதனை பிரதிசித்து கொழும்பு பிரதமர் நீதிவான் சந்தேக நபரை 9 வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். முன்னதாக நேற்றைய தினம் கைதான ஞானசார தேரர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ச எதிர்வரும் 13 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரசு வங்கியொன்றில் 100 லட்சம் ரூபாய் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் அரசின் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட பொதுமக்களுக்கான வீடுகளை ஒதுக்கி வழங்கும் திட்டத்தில் அரங்கேறிய ஊழல்கள் தொடர்பில் விசாரணைகளை கொழும்பிலிருந்து வருகை தந்திருந்த குழு ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: தேசிய மக்கள் சக்தி அரசினால் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட பொதுமக்களுக்கான வீட்டுத் திட்டங்களை வழங்கும் நிகழ்ச்சியில் அரங்கேறிய ஊழல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள கொழும்பிலிருந்து விசேட குழு ஒன்று வருகை தந்திருப்பதாக கூறப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை மற்றும் பூனேரி பிரதேசங்களில் விசாரணைகளை தொடர்வதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. சுமார் 50 லட்சம் ரூபாய் பிரமதியான வீட்டுத் திட்டங்களுக்கு பயனாளிகளை தெரிவு செய்வதில் கிராம தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோருடன் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூர் தலைவர்களும் பெருமளவில் லஞ்சம் பெற்றுக் கொண்டமை தொடர்பாக ஆரம்ப விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. லஞ்ச பணத்தில் கொள்வன செய்த கார் ஒன்றை தனது ஆட்டுப்பண்ணையில் மறைத்து வைத்திருந்த அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக மற்றொரு தகவல் தெரிவிக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் வீட்டுத் திட்ட பயணிகள் தெரிவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் ஆகியோர் முன்னின்றதாக கூறப்படுகிறது. அண்மையில் டித்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் கடந்த யுத்தகால பாதிப்புகள் அடிப்படையில் வீட்டுத் திட்ட பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டனர். எனினும் உரிய முகாந்திரமற்று வயோதிபர்கள் குழந்தைகள் அற்ற குடும்பங்கள் என பலரும் தெரிவு செய்யப்பட்டதாக விமர்சனங்கள் எழுப்பப்படுகின்றன. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு புதிய நம்பிக்கையும் எதிர்காலத்தை உருவாக்கும் மீளெழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக வீட்டுத் திட்டம் வழங்கப்படுவதாக அனுர அரசினால் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. பொது சேவையை ஒன்றிணைப்பதற்கும் அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையிலான தொடர்பாடலை விரைவுபடுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை பெரிதும் உதவும் என பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் அமைப்பின் மூலம் ஆவணங்கள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய தரவுகளை பகிர்வது இலகுவாவதுடன் காணொலி மாநாடுகள் போன்ற செயற்பாடுகளுக்கும் இது வசதியாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பல அரசு பணியாளர்கள் உத்தியோகபூர்வ பணிகளுக்காக தங்களது தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரிகளை பயன்படுத்தி வருவதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தால் வழங்கப்படும் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தரவு பரிமாற்றத்தை முறைப்படுத்தவும் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை மேலும் விரைவுபடுத்தவும் முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மனைவியை சிறையில் அடைத்ததால் அவருக்கு கண்பார்வை இழப்பு ஏற்படலாம் என சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: இன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்சவை சிறையில் அடைத்தால் அவருக்கு கண்பார்வை இழப்பு ஏற்படலாம் என அவர் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு சிறுவர் மருத்துவமனைக்கு வழங்க வேண்டிய ஸ்கேன் கருவியை வழங்க தவறியமை மற்றும் அதற்கான நிதியை கையாளல் செய்த குற்றச்சாட்டின் கீழ் சிராந்தி ராஜபக்ச என்று கைதாகியிருக்கிறார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்தியதைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் முன்னாள் முதல் பெண்மணியான சிராந்தி ராஜபக்ச புதன்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் ஆயர்படுத்தப்பட்டிருந்தார். அப்பொழுது அவரை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இன்று காலை கொழும்பு கிரிலப்பிணையில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் சிராந்தி ராஜபக்ச விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். திங்கட்கிழமை இரவு இலங்கை திரும்பிய சிராந்தி ராஜபக்சவை அக்டோபர் 13ஆம் தேதியே நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு காவல்துறை அறிவித்ததாக அவர் சட்டத்தின் விளக்கம் அளித்திருக்கின்றார்.
0: தமிழ்நாட்டில் SIR பணி முடிந்த நிலையில் இளம் மற்றும் முதல் முறை வாக்காளர்களை இணைப்பதற்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் முகாம் ஒன்றை நடத்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்திய வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து இறந்தவர்கள், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவுகள் கொண்டவர்களை நீக்குவதற்காக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை மேற்கொண்டது. இதில் தமிழ்நாட்டில் சுமார் 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். தமிழ்நாடு மட்டுமன்றி கேரளம், மேற்கு வங்கம் என நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நடைபெற்றது. இதில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக செயல்பட்டதாக ஆணையத்தின் மற்ற 2 ஆணையாளர்கள் புகார் கடிதங்கள் எழுதியதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வரும் 10ஆம் தேதி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருப்பதாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையம் 29/9/2026 மற்றும் 1/10/2026 ஆகிய தேதியிடப்பட்ட தனது கடிதங்கள் மூலம் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நிறைவடைந்துள்ள மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் இளம் முதல்முறை வாக்காளர்களாக தகுதி பெற்றவர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி 2026 அக்டோபர் 7, 8 மற்றும் 9 ஆகிய திகதிகளில் சிறப்பு நடவடிக்கைகள் நடத்தப்படும். இதில் இளம் மற்றும் முதல்முறை வாக்காளர்களாக தகுதி பெற்றவர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்காக தேவைக்கேற்ப மாவட்டங்களில் சிறப்பு முகாம்கள் சனிக்கிழமை அன்று நடத்தப்படும் என்று தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் கொள்முதல்

செய்வது போன்ற முன்பணம் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் சென்னை பெருநகர பகுதிகள் மட்டுமன்றி காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களின் மாநகராட்சி பகுதிகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுகின்றது. மேலும் கோவை, ஈரோடு, கரூர், தஞ்சை, திருச்சி, மதுரை மற்றும் நெல்லை ஆகிய நகரங்களிலும் மாநகராட்சி பகுதிகளிலும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளன. இத்திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள், விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்தல் மற்றும் சமர்ப்பிப்பதற்கான கடைசி திகதி உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் மின் வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவின் கணவரும் தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவருமான பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சே எதிர்வரும் 13 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த அறிவிப்பை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் SIR பணி முடிந்த நிலையில் இளம் மற்றும் முதல் முறை வாக்காளர்களை இணைப்பதற்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் முகாம் ஒன்றை நடத்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM-இன் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. இரவு 10 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

0: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்திற்கு அமைய
1: கற்பிக்கப்படுகின்றன. 336-334-4416-3961-336-334-talenta-academy.ca. Real Estate Till Thelivana Mudivugal Tagunda Alosanayil Than Thodangum Remax Community Realty AKS Realty Team Professional Agents CK Sindhuran Mattum Guna Gunaraja Residential Commercial Properties Vanga Vidka Lease Seya Market Knowledge Strategy Experience Udan Ovvoru Kattathilum Ungaludan Call CK Sindhuran 416-224-4165
2: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $399 ஆறு கதிரைகளுடன் சொலிட்வுட் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து பிரஷர் குக்கர் ஒன்றை இலவசமாக பெறுங்கள். மேலும் பல தெரிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விலைகளில் காத்திருக்கின்றன. நேரடியாக வாருங்கள் பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
4: நேரம் இப்பொழுது 9:47 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதிலே உங்களுக்காக மற்றொரு வர்த்தக தகவலை வழங்குகின்றோம். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பணத்தின் அங்கமான பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம் இல்லையா? அத்துடன் உங்கள் இழப்பின் பின் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்கிறதுக்கு சிறந்ததோர் ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாகனத்திற்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டுமல்லவா? அதற்காக சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றதா? இனி கவலையே வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்திலே சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின்

அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன் அவர்கள். நவீனை நீங்க இன்றைய தொடர்பு கொள்ளலாம். அழைப்பு இலக்கத்தை தருகின்றோம், 416-837-7795. நவீன் அவர்களின் தொலைபேசி இலக்கத்தை மறுபடியும் தருகின்றோம், 416-837-7795.

0: நேரம் இப்பொழுது 9:53 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 10 மணிக்கு உலக கனடா உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம். நாங்கள் இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
1: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
4: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.

0: வணக்கம். நேரம் 11:01. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். குழந்தைகளை மிரட்டி பணம் பறிப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் பாலியல் ரீதியான போலியான படங்கள் மற்றும் காணொலிகள் உருவாக்கப்படுவதாக ஒரு தேசிய தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு நிறுவனங்களில் அதிக முதலீட்டை உருவாக்கும் வகையில் தங்கள் வரி கட்டமைப்பை முழுமையாக மாற்றி அமைக்குமாறு கனேடிய வணிகத் தலைவர்கள் கனேடிய அரசிடம் வலியுறுத்தி வருகின்றனர். இஸ்ரேல் மீதான ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதலின் 3rd நினைவு தினத்தை முன்னிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அப்பகுதியில் நீடித்த அமைதி நிலவ வேண்டும் என கூறியுள்ளனர்.
1: கனேடிய செய்திகள்.
0: 150 மேற்பட்ட கனேடிய வணிக தலைவர்கள் உள்நாட்டு நிறுவனங்களில் அதிக முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் கனடா தனது வரி கட்டமைப்பை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் கனேடிய தொழில் முனைவோர், பெருநிறுவன நிர்வாகிகள், நிதி ஆதரவாளர்கள் மற்றும் வர்த்தக குழுக்கள் இணைந்து நிதி அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பெயினிடம் 2 கொள்கைகளை கருத்தில் கொள்ளுமாறு மனு அளித்துள்ளனர். இந்த கொள்கைகள் உள்நாட்டு தொழில் முனைவை வலுப்படுத்தும் என்றும் ஒரு கனேடிய வெற்றி அடுத்த வெற்றியை உருவாக்கும், திறனை அதிகரிக்கும் ஒரு சுழற்சியை உருவாக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். குறிப்பிட்ட 2 வரி மாற்றங்கள் அந்த சுழற்சியை வலுப்படுத்தும், அதே வேளையில் அரசாங்கத்தின் பரந்த முதலீட்டு திட்டத்திற்கும் துணை புரியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என அந்த குழு சாம்பெயினுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியுள்ளது. முதல் கொள்கையானது அமெரிக்காவின் தகுதி வாய்ந்த சிறு வணிக பங்கு ஊக்கத்தொகைக்கு இணையான ஒரு கட்டமைப்பை நாடு செயல்படுத்த வேண்டும் என்று வாதிடுகின்றது. அத்துடன் ஒவ்வொரு வரைக்குட்பட்ட பரிவர்த்தனைக்குமான ஊக்கத்தொகை உச்சவரம்பை 15 மில்லியன் டாலராக உயர்த்துவது, கட்டுப்படுத்தப்பட்ட உரிமை தேவைகள் என அது விவரிப்பதை நீக்குவது மற்றும் தகுதியை விரிவுபடுத்துவது அவற்றை அந்த கடிதம் பரிந்துரைக்கின்றது. குழந்தைகளை மிரட்டி பணம் பறிப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் பாலியல் ரீதியான போலியான படங்கள் மற்றும் காணொலிகள் உருவாக்கப்படுவதாக ஒரு தேசிய தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான இணையவழி பாலியல் குறித்து புகார் அளிக்க பயன்படும் cybertip.ca என்ற தளம் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்களின் சுய விவர படங்களை மட்டுமே பயன்படுத்தி AI மூலம் பாலியல் ரீதியான டீப் ஃபேக் உள்ளடக்கங்களை உருவாக்கும் போக்கு அதிகரித்து வருவதை குறிப்பிட்டுள்ளது. பாலியல் ரீதியான டீப் ஃபேக் என்பவை நிஜமானவை போல தோற்றமளிக்கும் அல்லது ஒலிக்கும் புகைப்படங்கள், காணொலிகள் மற்றும் ஒலிப்பதிவுகள் ஆகும். ஆனால் உண்மையில் இவை பாதிக்கப்பட்டவரை பாலியல் ரீதியாகவோ அல்லது இழிவான முறையிலேயோ சித்தரிக்கும் வகையில் மாற்றப்பட்டவை என்று cybertip.ca விவரிக்கிறது. இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களின் தோற்றத்தை பயன்படுத்தி AI கருவிகள் மூலம் போலியான உள்ளடக்கத்தை உருவாக்கும் முறையை தேர்ந்தெடுத்து அந்த முந்தைய கட்டத்தை தவிர்க்கும் போக்கு தற்போது அதிகரித்து வருகின்றது என்று அந்த தகவல் சேவை மையம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது. இந்த சேவையை நிர்வகிக்கும் கனேடிய குழந்தைகள் பாதுகாப்பு மையம் கடந்த ஆண்டு நடத்திய ஆய்வில் கனடாவில் பாலியல் வன்முறைக்கு ஆளாகும் 10-11 வயது பாதிக்கப்பட்டவர்களில் 9 பேர் தனிப்பட்ட செய்தி பரிமாற்ற சூழல்கள் மூலமாகவே பாதிப்புக்குள்ளாவது தெரியவந்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: இந்த ஆண்டுக்கான ரசாயனவியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் பாரிஸ் அக்லி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஹென்ரி பி ககம் மற்றும் ஜப்பானின் டோக்கியோ அறிவியல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஹென்சோ சோய் ஆகிய விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சமச்சீரற்ற கரிம தொகுப்பு துறையில் நேரியல் அல்லாத விளைவுகள் மற்றும் தன்னோக்க வினையூக்கம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முக்கிய கண்டுபிடிப்புகளுக்காக இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது. கண்ணாடி பிரதிபலிப்பை போன்ற இரு மூலக்கூறுகளுக்கு இடையிலான மிகச்சிறிய வேறுபாடு எவ்வாறு தானாகவே பெரிதாகி ஒரு குறிப்பிட்ட வடிவிலான மூலக்கூறு ஆதிக்கம் செலுத்தும் நிலைக்கு வழிவகுக்கிறது என்பதனை விளக்குவதற்கு இவர்களின் ஆய்வு முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. உக்ரைன் மோதலை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் பங்களிக்க இந்தியா காட்டியுள்ள விருப்பத்தை ரஷ்யா வரவேற்றது. இதற்காக இந்தியா முன்வைத்துள்ள யோசனைகளுக்கும் விருப்பத்திற்கும் ரஷ்யா நன்றியுள்ளதாக இருப்பதாக கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். மோதலுக்கு அமைதியான தீர்வை காணும் நோக்கில் இந்தியா ஒரு புதிய 3 அம்ச திட்டத்தை சமர்ப்பித்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் குறித்த கேள்விக்கு வெஸ்கோவ் இவ்வாறு பதிலளித்தார். இதுகுறித்த அரசுக்கு சொந்தமான டாஸ் செய்தி ஊடகம் வெளியிட்ட செய்தியில் உக்ரைன் விவகாரத்தை சுமூகமாக தீர்ப்பதில் சாத்தியமான பங்களிப்பை வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக பெஸ்கோவ் கூறியதாக தெரிவித்துள்ளது. அத்தகைய விருப்பத்திற்கும் முன்வைக்கப்படும் யோசனைகளுக்கும் இந்திய நண்பர்களுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று அவர் மேலும் கூறினார். இதேவேளை ரஷ்யாவுடனான சாத்தியமான போர் நிறுத்தம் குறித்த இந்தியாவின் முன்மொழிவை கியவ் பெற்ற 4 முன்மொழிவுகளில் மிகவும் விரிவானது என்று உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா வர்ணித்த சில நாட்களுக்கு பிறகு பெஸ்கோவின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. துருக்கி எகிப்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளும் முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருந்தன. இது தொடர்பில் தெரிவித்த உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா எங்களிடம் 4 முன்மொழிவுகள் உள்ளன. அவற்றில் மிகவும் விரிவானது இந்தியாவின் முன்மொழிவுதான். எரிசக்தி மற்றும் கருங்கடல் பகுதி தொடர்பான போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இந்த 2 அம்சங்களும் இணைந்த நிலையில் மட்டுமே இதை ஏற்க முடியும் என்று ஐரோப்பிய பிராவ்டா நாளிதழின் தகவலின்படி வெள்ளிக்கிழமையன்று கியவ் நகரில் செய்தியாளர்களிடம் சிபிஹா கூறினார். இஸ்ரேல் மீதான ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதலின் 3 ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அப்பகுதியில் நீடித்த அமைதி நிலவ வேண்டும் என கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பிணை கைதிகளின் குடும்பத்தினர் உட்பட அத்தாக்குதலால் தங்கள் வாழ்க்கை மாறியவர்களுடன் ஐரோப்பிய ஒன்றியம் துணை நிற்கின்றது என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் தெரிவித்தார். ஆழ்ந்த துயரத்தை சுமந்து நிற்கும் அவர்களது குடும்பத்தினருடன் துணை நிற்கின்றோம். இசை நிகழ்ச்சி ஒன்றில் பறிபோன இளம் உயிர்களையும் பிணை கைதிகள் அனுபவித்த நீண்ட துயரத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அன்று நிகழ்ந்த சம்பவங்களால் தங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாறிய அனைவருடனும் ஐரோப்பிய ஒன்றியம் துணை நிற்கின்றது என்று வாண்டர்லியன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ கோஸ்டாவும் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்ததுடன் அத்தாக்குதலை கண்டித்தார்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: 2036 ஆண்டுக்கான கோடைகால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான ஆரம்பக்கட்ட போட்டியில் இந்தியா மற்றும் கட்டார் உள்ளிட்ட 7 நாடுகள் களமிறங்கியுள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் குழு உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் கட்டாருடன் ஜெர்மனி, ஹங்கேரி, துருக்கி, தென்னாப்பிரிக்கா மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளும் சர்வதேச ஒலிம்பிக் குழுவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன. சர்வதேச ஒலிம்பிக் குழு 2027 மார்ச் மாதத்தில் முதற்கட்ட பட்டியலை தயாரிக்க உள்ளது. 2028 முன்னுரிமை பெற்ற நாடுகள் அடையாளம் காணப்பட்டு 2029 ஆண்டின் நடுப்பகுதியில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும். இந்தியா முதன்முறையாக ஒலிம்பிக் போட்டியை நடத்த அகமதாபாத் நகரை மையமாக கொண்டு இதற்கான திட்டமிடல்கள் நடைபெறுகின்றன. அகமதாபாத் நகரம் 2030 பொதுநலவாய போட்டிகளையும் நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழந்தைகளை மிரட்டி பணம் பறிப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் பாலியல் ரீதியான போலியான படங்கள் மற்றும் காணொலிகள் உருவாக்கப்படுவதாக ஒரு தேசிய தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு நிறுவனங்களில் அதிக முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் தங்கள் வரி கட்டமைப்பை முழுமையாக மாற்றி அமைக்குமாறு கனேடிய வணிகத் தலைவர்கள் கனேடிய அரசிடம் வலியுறுத்தி வருகின்றனர். இஸ்ரேல் மீதான ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதலின் 3rd ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அப்பகுதியில் நீடித்த அமைதி நிலவ வேண்டும் என கூறியுள்ளனர். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: யாழ் இந்து கல்லூரி சங்க கனடா கிளையின் கலை மரபுரிமை உபக்குழு ஒருங்கிணைக்கும் கலையரசி 2026 கலை நிகழ்ச்சி அக்டோபர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:31 மார்க்கத்தில், இலக்கம் 171, டவுன் சென்டர் புளோவார்டில் அமைந்திருக்கின்ற பிளாட்டோ மார்க்கம் தியேட்டரில் நடைபெறும். 416-995-6099.
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757. செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
2: புரட்சி தலைவா தம்மர செம்மா மக்கள் திலகம் டாக்டர் MGR.
0: MGR 110 கனடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரூ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள். 416-200-7652.
3: தொடர்வது மரண அறிவித்தல். திரு எட்வர்ட் ஸ்ரீல் மனுவேல் பிள்ளை அவர்களின் மரண அறிவித்தல் ஒலிபரப்பிற்காக கிடைக்கப்பெற்றுள்ளது. முல்லைத்தீவை புறப்படமாகவும் யாழ் கொய்யா தோட்டத்தை வதிவிடமாகவும் கனடா டொரண்டோவை வசிப்பிடமாகவும் கொண்ட திரு எட்வர்ட் ஸ்ரீல் மனுவேல் பிள்ளை அவர்கள் 1-10-2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்ற அந்தோனி பிள்ளை மனுவேல் பிள்ளை, லில்லி டொரத்தி மனுவேல் பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்ற சாம் பிள்ளை ஜோசப் மரியம்மா ஜோசப் தம்பதிகளின் மருமகனும், மேரி திரிசா மனுவேல் பிள்ளை தவமாசிரியை திரிசா டீச்சர் அவர்களின் அன்பு கணவரும், டாக்டர் ஜோசப் அஞ்சலோ மேரிலாந்து USA, டாக்டர் கலிஸ்டர் தயாலினி ராஜகாரியர் தயாம் ஆகியோரின் அன்பு தந்தையும், பெலிசியா ரோகிணி ஆஞ்சலோ மற்றும் டக்லஸ் ராஜகாரியர் ஆகியோரின் அன்பு மாமனாரும், ரேமியஸ் மிதுனன் ஆஞ்சலோ, ஷிவான் நயனி ஆஞ்சலோ, ஜூலியஸ் ஐவன் ஆஞ்சலோ, ஷரோன் நேரியா டக்லஸ் ஆகியோரின் அன்பு தாத்தாவும், காலம் சென்ற ஹெலன் ரெஜினா பேதுரு பிள்ளை, லினி மார்ஷல், மேரி மெல்டா நோமா, ஆன் பியாட்ரிஸ், ஜெரால்ட் பெர்னால்ட், ஸ்டான்லி ஸ்வீத்தன், கலிஸ்டர்ஸ் பெர்சி, லில்லி ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பேதுரு பிள்ளை, ஜோசஃபின், கந்தியா, ஸ்டீஃபன், மேரி மற்றும் மேரி ஜோசஃபின், கிரேஸ், லீனா ஆகியோரின் மைத்துனரும், மேரி மாலினி, நளினி, காலம் சென்றவர்களான ராபர்ட்சன் வேல்ஸ், வில்லியம் சார்ல்ஸ், ஆன் டொரத்தி, காலம் சென்றவர்களான மரீனோ ஆண்டனி, லில்லி பெர்னார்ட் மற்றும் மாரி ஹயசிந்த், பியோ மாரியோ ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும், ஜெஸ்ஸி மனோகரி, ராஜு, ரெஜினால், லில்லி டரதி, ஜோசஃபின் பாத்திமா, மெர்சி ஹில்டா, கலிஸ்தெனிக்ஸ் மர்வின், அடால்சஸ் ஹென்ஸ், சரோஜினி, சக்குருநாதன், லோஜா, சத்குணநாதன், காலம் சென்று ராஜினி ஆகியோரின் அன்பு மாமனாரும், டொரத்தி, சனா, ரொசாரியோ தமயந்தி, கிறிஸ்டி லக்ஷ்மன், பிரிட்ஜ்மின், டக்லஸ், லோரியன், லொரேட்டா, பர்டிசன், சென்சன், ஹெரால்ட், ஜஸ்டின், லான்சி ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் ஆவார். அன்னாரின் பூதவுடல் அக்டோபர் மாதம் 9 தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 மணி முதல் 9 மணி வரையும், பின்னர் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரையும், இலக்கம் 8911 வூட்பைன் அவென்யூ, மார்க்கம் ஒன்டாரியோ, L3R5G1 அமைந்துள்ள சாப்பல் ரிச் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டரில் பார்வைக்கு வைக்கப்பட்டு, அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு இலக்கம் 14 ஹைகேட் டிரைவ், மார்க்கம் ஒன்டாரியோ, L3R5G1 உள்ள செயின்ட் தோமஸ் தே அப்போஸ்தல் ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் திருப்பலி ஒப்புக்கொள்ளப்பட்டு, பின்னர் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11:30 இலக்கம் 7770 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் ஒன்டாரியோ, L6B1A8 அமைந்துள்ள கிரைஸ்தி கிங் கத்தோலிக் செமிட்ரியில் நல்லடக்கம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் டாக்டர் ஜோசப் ஆஞ்சலோ ஜியோ, USA, மகன், 1410937658888, டக்ளஸ் ராஜகாரியல் கனடா, மருமகன், 416-904-9504, டாக்டர் கலிஸ்டர் ராஜகாரியல் கனடா, மகள், 416-276-3812. திரு எட்வர்ட்ஸ் ரில் மனுவல் பிள்ளை அவர்களின் மரண அறிவித்தல் கேட்டீர்கள்.

0: JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB Transport, 30 Lethbridge Drive, Brampton, 647-574-3547.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
0: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
0: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
0: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளிலிருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
0: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
3: KM Business Solutions. Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
5: நேரம் இப்பொழுது 10:27. 10:30 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம் நேர்களே. அந்த நிகழ்ச்சியின் பின்னர் உங்களை நாங்கள் வாழ்வியல் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் ஒரு அரங்கிலே சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் மிக பிரதானமாக நாங்கள் பேச வேண்டிய மற்றொரு விடயத்தை பேசப் போகின்றோம். நீங்கள் எல்லாருமே இணைந்து கொண்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை. அதுக்கான தலைப்பிலை, அந்த ஒரு அரங்குக்கான தலைப்பினை இப்பொழுது தருகின்றேன். இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ள கூடிய கோபம், மன உளைச்சல், அதே நேரம் ஒரு பயம், அச்ச உணர்வு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், இதில் சிலவற்றை தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த மாதிரியான சவால்கள் அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள் இல்லையா, அவற்றுக்கான காரணங்கள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வழங்கக்கூடிய வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள், பெரியவர்களாக நீங்கள் வழங்கக்கூடியவை எப்படி இருக்க போன்றது அறிவுரைகள் என்பதனை நாங்கள் மிகவும் மிகவும் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக இது எங்களுடைய சமூகத்துக்கும் கூட மிக வேண்டப்பட்டது. வீடுகளில், சில வீடுகளில் கூட இந்த மாதிரி தாக்கங்கள் இருக்கலாம். அதுக்காக எல்லா வீடுகளிலும் என்று அல்ல, நிச்சயமாக பாடசாலைகளில் இந்த மாதிரி தாக்கங்கள் இருக்கலாம். ஆகவே ஆசிரியர்கள் கூட, எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டிருந்தா நிச்சயமாக இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எப்படி ஒரு பாடசாலையாக, வீடாக, சமூகமாக எந்த மாதிரியான அறிவுரைகளை நீங்கள் கூறலாம்? இதற்கு கூட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அமெரிக்க மாணவி ஒருவர், 18 வயசிலே கிறிஸ்டா பாய்க் என்பவருடைய சம்பவம் குறித்து, அவர் தன்னுடைய நண்பியை காதல் விவகாரத்துக்காக அவரை கொலை செய்தார் இல்லையா. அது கூட இப்பொழுது நச்சூசி ஏற்றப்பட்டு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அவருக்கு இப்பொழுது 50 வயசாக இருக்கிறது. இந்த மாதிரி அவஸ்தைகள் எதற்காக? ஆகவே இப்படியான நிலைப்பாடுகளுக்கு நீங்க கூறக்கூடிய ஆதங்கங்கள், அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? மிக முக்கியமான ஒரு விடயம் நேர்களே. நிச்சயமாக பல விடயங்களை நாங்கள் இங்கே இணைத்து பேசிக்கொள்வோம்.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: நேரம் இப்பொழுது 10:30. தொடர்வது செய்தியின் பின்னணி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி களத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய செய்தியின் பின்னணி களத்தில், அமெரிக்க செனட் சபையின் அதிகார ஆதிக்கத்தை தீர்மானிக்கப் போகும் மிச்சிகன் மற்றும் டெக்சாஸ் மாநிலங்களின் உச்சகட்ட தேர்தல் களம் குறித்து ஆய்வு செய்ய இருக்கின்றோம். பாரம்பரிய கட்டுப்பாடுகளை உடைக்கும் கட்சி மறுசீரமைப்பு அரசியல், வேட்பாளர்களின் சுயபிம்ப ஆதிக்கம் மற்றும் ட்ரம்ப் காரணி ட்ரம்ப் ஃபேக்டர் ஆகிய மோதல்களே இந்த தேர்தலின் மையப்புள்ளியாக மாறியிருக்கின்றன. கட்சி விசுவாசத்தை விடவும் கொள்கை முரண்பாடுகளே வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும் இந்த தத்துவார்த்த போரை பகுப்பாய்வு செய்ய நம்மோடு வழமை போல இணைகின்றார் எமது மூத்த அரசியல் ஆய்வாளர் திரு சுரேஷ் தர்மா அவர்கள். வணக்கம் சுரேஷ் தர்மா.
6: வணக்கம். வணக்கம் ஜோதி. வணக்கம் நேர்களே.
5: உங்களை இந்த நிகழ்ச்சிகள் மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மிச்சிகன் செனட் களத்தில் ஜனநாயக கட்சியின் அப்துல் எல் சயீத் தீவிர முற்போக்குவாதியாக தன் பிம்பத்தை முன்வைத்து பாரம்பரிய ஆதரவு தளங்களான யூத மற்றும் கருப்பின தலைவர்களின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் களமாடுகின்றார். கட்சி பாரம்பரியத்தை விட வேட்பாளரின் தனித்துவ அரசியல் பிம்பம் மேலோங்கும் இந்த தத்துவார்த்த முரண்பாடு என்பது ஜனநாயக கட்சியின் வாக்கு வங்கியில் பிளவை ஏற்படுத்தி வெற்றியை பாதிக்குமா? இந்த விடயத்தை நீங்கள் எப்படி நோக்குகின்றீர்கள்?
6: இல்ல, இது ஒரு புரட்சியான விடயமாக பார்க்கப்பட வேண்டியதற்கான காரணம், அவர்கள் இஸ்லாமியர் என்கின்ற தகமையோடு எகிப்தை சார்ந்த பெற்றோர்களுக்கு பிறந்த அப்துல் சயீத் என்கின்ற இந்த இளைஞரின் பிரவேசமானது உண்மையிலே டெமோக்ராட்டிக் கட்சியிலேயே அவர் அந்த தேர்தலை வென்ற நிலைமை என்பது மிகவும் அரிதானதாக கருதப்பட்டது. என்று சொன்னால் அவ்வளவு பணம் படைத்தவர்கள் மற்றும் ஏனைய கொள்கைகள் மாறுதல்களை உடையவர்கள் போன்றவற்றால் இந்த நிலைமை என்பது இவ்வாறு எதிர்பார்க்கப்பட்டது. இருந்த பொழுதிலும் உண்மையிலேயே இந்த அவருடைய போக்கு என்பது நிச்சயமாக மக்களுக்கு பிடித்ததாகவோ அல்லது மக்கள் மீது அக்கறை உள்ளதாகவோ நியூயார்க் மாநகர முதல்வராக மும்தானி அவர்கள் வந்தாரோ அதே போன்றதொரு நிலையை தற்பொழுது இந்த மிச்சிகன் மாகாணத்திற்கான செனட் சபையில் உருவாக்குவதற்கான ஒரு பிம்பத்தை கொண்டிருக்கின்றார். இருந்த பொழுதிலும் அவருக்கான போட்டியாக இனவாதம் நிறவாதம் என்பவற்றோடு தற்பொழுது ரிபப்ளிக்கன் கட்சியின் சார்பில் அவருடைய பேர் ரோஜர்ஸ், மைக் ரோஜர்ஸ் என்று நினைக்கின்றேன், அவர் மைக் ரோஜர்ஸ் அவர் தற்பொழுது கனடாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தவராக ட்ரம்பில் இருந்து தனது நிலைப்பாடு வேறு, தான் ட்ரம்புடன் இணையவில்லை, அதே கட்சியில் போட்டியிட்டாலும் என்கின்ற நிலையிலும் இந்த கனடாவானது தங்களுக்கு எவ்வாறு உறவுள்ள ஒரு நாடு, அது எதிரி நாடல்ல, வரி விதிப்பதெல்லாம் தேவையற்ற விடயங்கள் என்கின்ற பல இத்தியாதிகளை கொண்டு வருகின்றபடியால் இந்த போட்டி பலமாக இடம்பெறலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதாவது வந்து ஒரு சில புள்ளிகளில் வெற்றி தீர்மானிக்கப்படுவதாகவும் அவ்வாறாக தீர்மானிக்கப்படும் பொழுது அதில் தான் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாகவும் இந்த இளைஞர் நம்புகின்றார். எனவே இது கனடாவை மையப்படுத்தி நடத்தப்படுகின்ற தேர்தல்கள் என்று பார்த்தால் கனடாவுடன் தொடர்புடைய மாகாணங்கள் அனைத்திலும் அந்த நிலை இருந்தாலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதாவது வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் ஆலோசகராக பொருளாதார ஆலோசகராக மற்றவர்களால் மதிக்கப்படாமல் ஆனால் டொனால்டு ட்ரம்பால் மதிக்கப்படுவராக இருக்கின்ற பீட்டர் நவாரோ கூட ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். குறிப்பாக மிச்சிகன் மற்றும் மெயின் மாகாணங்களின் தேர்தலில் கனடா தலையிடுமானால் அவர்கள் அதற்குரிய அதிகூடிய விலையை கொடுக்க வேண்டி வரும், அவர்கள் தலையிட முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அது உண்மைக்கு புறம்பான தகவல் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மக்களின் விருப்பால் தவிர்க்கப்பட போகின்றார்கள். மக்கள் குறிப்பாக டெமோக்ராட்டிக் பார்ட்டியைச் சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்கின்ற பொழுது அவர்கள் தவிக்கப்பட போகின்றார்கள் என்ற பயம்தான் அவர்களை இவ்வாறு உந்து தள்ளியது. அதுதான் உண்மையான காரணம்.
5: ஆமாம் சுரேஷ் தன்மா, இப்பொழுது மிச்சிகன் தேர்தல் களத்தில் ஜனநாயக கட்சியின் தீவிர முற்போக்கு நிலைப்பாட்டுக்கு மாறாக, அதாவது ஜனநாயக கட்சி வேட்பாளர் அப்துல் எல் சயீத் முன்வைக்கும் தீவிர முற்போக்கு அரசியலுக்கு முற்றிலும் எதிராகவே அதே மிச்சிகன் களத்தில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் மைக் ராஜர்ஸ் அவர்கள் சொந்த கட்சி தலைவரான டிரம்பின் கனடா மீதான சுங்கவரி கொள்கையையும் ஈரான் போரையும் எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்றார். தேசிய அளவிலான சொந்த கட்சி தலைவரின் கொள்கையை எதிர்த்து ஒரு மாநில வேட்பாளர் இத்தகைய கொள்கை விலகலை மேற்கொள்வது வாக்காளர்களிடம் நம்பிக்கை உருவாக்குமா, இல்லை என்று சொன்னால் குடியரசுக் கட்சியின் தக்க ரீதியான ஒருங்கிணைப்பையே கேள்விக்குறியாக்குமா? இந்த வியூகத்தை ஒரு அரசியல் ஆய்வாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க?
6: மிகவும் நல்ல கேள்வி. இவர் முதலாவது நபராக இங்கே புறப்படவில்லை, அதுதான் உண்மை. இவர் இவ்வாறு புறப்பட்டதற்கு காரணம் முதலே பலரும் இவ்வாறு புறம் தள்ளுதல் என்பதை மேற்கொண்டு விட்டார்கள், அல்லது உட்கட்சி தேர்தலிலே டொனால்டு ட்ரம்ப் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளரை தவிர்த்து அவரை எதிர்க்கின்ற வேட்பாளர்களை கட்சிக்காரர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். எனவே இங்கு இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கொள்கை என்பதை எதிர்ப்பது என்பதை பகிரங்கமாக சொல்வது என்பதை விட எது நியாயமான கொள்கை என்பதுடன் வழி நிற்பது. இரண்டாவது, தான் போட்டியிடுகின்ற கட்சியின் தலைவரையே அல்லது ஜனாதிபதியாக இருக்கின்ற தங்களின் தலைவரையே எதிர்த்து களமாடுதல் என்பது நிச்சயமாக அவர்களுக்குரிய ஆதரவு குளம் என்பதை அவர்களாக சேர்க்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தும். எனவே ஒரு அழுத்தம் நிறைந்த பணி. இந்த பணியில் நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே பல இடங்களிலும் உண்மையிலேயே நாங்கள் இப்பொழுது இந்த மிச்சிகனை கிடைத்த பொழுது மெயின் மாகாணத்தின் வேட்பாளர் கூட அவ்வாறு தான், அவருடைய பேரும் சுசான் கோலின், சுசான் கோலின் என்பவர் அவ்வாறுதான் செயற்பட்டிருந்தார். அதே போல ஆஷ்லி ஹியூஸ்டன் என்று நினைக்கின்றேன், இன்னும் பலர். அதிலும் ஒரு நான் நினைக்கின்றேன் எந்த மாகாணம் என்று தெரியவில்லை, இன்னும் ஒருவர் பலமாகவே எதிர்க்கின்றவராக மாறியிருந்தார், அல்லது தனது தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது ட்ரம்பை கண்டிப்பவராக கூட மாறியிருந்தார். எனவே இவ்வாறான மாற்றங்களில் ஆறில் இருந்து எட்டுக்கு உட்பட்ட அல்லது ஒரு ஆறில் இருந்து ஒன்பதுக்கு உட்பட்ட அவருடைய வேட்பாளர்கள் புறம் தள்ளி இருக்கின்றார்கள். அவர்களில் இப்பொழுது முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த மைக் ரோஜர்ஸ் என்பவர் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கான காரணம், அவர் கனடா மீதான தனது அக்கறையை மேல்கடிகம், அதாவது வந்து லபாட்ஸ் ப்ளூ என்கின்ற கனடாவில் தயாரிக்கப்படுகின்ற பியரை வைத்துக் கொண்டு கனடாவின் விளையாட்டு அணிகளின் பார்ப்பது போன்ற அந்த ஒத்துறவாடல் கருத்துக்களை கொண்டு வந்து நாங்கள் கனடாவை தவிர்த்து பார்க்க முடியாது என்கின்ற கருத்தாடலில் வருகின்ற பொழுது அவர் முதன்நிலைப்படுகின்றார். எனவே இந்த அதாவது வந்து இவ்வாறு கூறலாம், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர்களில் பலர் தங்களுடைய இந்த இணையதளங்களிலேயே டொனால்டு ட்ரம்ப் குறித்த கருத்துக்களை தவிர்ப்பதையும் அல்லது அவருடைய ஆதரவு தங்களுக்கு இருக்கின்றது என்பதை தவிர்ப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு எதிர்வினை அரசியல் என்பதை விட உள்ளக புரட்சி என்று கூட கூறலாம். எவ்வாறு என்று சொன்னால், ஒரு கட்சி சார்பாக நீங்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டுமானால் உங்களுக்கு அந்த கட்சியின் கொள்கைகள் மீதும் அந்த கட்சியின் தலைவர் மீது நம்பிக்கையும் அக்கறையும் அது குறித்த தெளிவும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பவர்களில் இவ்வாறு தலைவர் மீதான நம்பிக்கையற்றவர்களாக செல்கின்ற பொழுது அது ஒரு எதிர்ப்பு அரசியல் ஆகின்றது என்றால் அவர்கள் மக்கள் விரும்புவதை விவாதத்துக்கு விடுகின்றார்கள் அல்லது தங்களால் மக்களின் வாக்குகளை கவர்வதற்கான உசாத்துணையாக இந்த விடயத்தை எடுக்கின்றார்கள். அதுதான் உண்மையான விடயம்.
5: ஆமாம் சுரேஷ் தர்மா, இப்பொழுது டெக்சஸ் அரசியல் களத்தில் முன்னணி அமெரிக்க அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்பின்படி ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜேம்ஸ் டெலரிகோ முன்னிலை வகிப்பது அந்த நிலத்தில் நீல அலை ப்ளூ வேவ் வீசுவதால் அல்ல, அதாவது ஜனநாயக கட்சி ஒட்டுமொத்தமாக வெற்றியடையும் சூழல் இல்லையா, மாறாக குடியரசுக் கட்சியின் கென் பாஸ்டன் மீதான அதிருப்தியினாலேயே ஆகும் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி குடியரசுக் கட்சியின் பாரம்பரிய கோட்டையிலேயே பாஸ்டன் எதிர்ப்பு என்ற தனிநபர் எதிர்ப்பு அரசியல் கட்சியின் சித்தாந்த ஆதிக்கத்தை விட வலிமை பெற்றுவிட்டதா? இந்த அரசியல் நகர்வை நீங்க எப்படி பார்க்கிறீங்க?
6: இல்லை, இது ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்பட வேண்டிய விடயம். என்னவென்று சொன்னால், டெக்சாஸ் வந்து அது வந்து ரிப்பப்ளிக்கன், அதாவது வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி சார்ந்ததாகவும் அல்லது ஜனாதிபதிகளாக வந்த ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் போன்ற பலரும் அந்த மாகாணத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற ஒரு அவர்களுடைய கட்சி சார்ந்த அசையாத நிலம். அவ்வாறான நிலத்தில் 1988 தான் கடைசியாக பாராண ஒரு செனட் உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். எனவே இப்பொழுது ஒரு 38 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது நிச்சயமாக அவர்களிடையே கூட கருத்து மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை காட்டுகின்றது. இங்கே நீங்கள் குறிப்பிட்ட அந்த வேட்பாளர், அந்த டெமோக்ராட்டிக் வேட்பாளர், அவருக்கு சேர்ந்த பணம் என்பது, அதாவது தானாக சேர்ந்தது மற்றும் அவருடைய அக்கறை மூலம் சேர்ந்தது என்பது, இவர்களுக்கு ரிபப்ளிக்கன் கட்சியின் சார்பில் நிற்பவர்கள் சேர்ந்ததை விட பல மடங்கு. இருந்த பொழுதிலும் ரிபப்ளிக்கன் கட்சியானது வேறு இடங்களில் செலவழிக்காத பணத்தை இவருக்காக செலவழித்து வருகின்றது. அதாவது அவர் உள்ளகத்தில் திரட்டிய நிதி 16 மில்லியனாகவும் இந்த ரிபப்ளிக் மன்னிக்கவும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் சார்பாக நிற்பவர் திரட்டிய தொகை என்பது 150 மில்லியன்களாக இருந்த பொழுதும், இப்பொழுது 100 மில்லியன்களுக்கு மேற்பட்ட தொகையை வெளியிடங்களில் இருந்து இந்த விளம்பரங்களை செய்வது போன்றவற்றின் மூலம் அவருக்கு ஏராளமாக பணம் செலவழிக்கப்படுகின்றது என்றால் இது இந்த கோட்டையை விட்டுக் கொடுக்க முடியாது என்கின்ற காரணத்தால் இருந்த பொழுதிலும் இது எவ்வாறு முடிவுக்கு வரப்போகின்றது என்பது பல மாறுதல்களை காட்டி நிற்கும். குறிப்பாக இவ்வாறு சொல்லுங்கள், இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட தபால் மூல வாக்களிப்புக்கு எதிரானவர் என்கின்ற ஒரு கருத்தை கொண்டு அதன் மூலம் உச்ச நீதிமன்றத்தில் தடைகள் போன்றவற்றை எல்லாம் பெறுகின்ற முயற்சிகள் எல்லாம் விடுபட்டவராக இருந்த பொழுதும், நேற்றைய தினம் தபால் மூலமாவது நீங்கள் வாக்களியுங்கள், கடைசி நாள் மட்டும் காத்திருக்க வேண்டாம், எவ்வாறாவது உங்கள் வாக்குகளை அழியுங்கள் என்கின்ற அளவிற்கு அவருக்கு தனது பலவீனம் என்பது, அல்லது தான் இந்த தேர்தலில் தனது கட்சி தோற்கப் போகின்றது என்பது தெளிவாக தெரிகின்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது. இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தான் இந்த தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் தான் போட்டியிடுவதாக நினைத்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுக்கின்றார். இங்கே உள்ள ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், அதாவது இது வந்து சமுதாய சிக்கல் அல்ல, ஜனநாயக சிக்கல் அல்ல, பணம் வாய்ந்தவர்களின், அதாவது வந்து பணம் வாய்ந்தவர்களால் ஆளப்படுகின்ற உலகம் என்பதை காட்டுவதான சிக்கல். அவ்வாறான நிலையில் அவருக்குரிய பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது சில வேளைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். குறிப்பாக இந்த இலன் மாஸ்க் போன்ற மனிதாபிமானமான மற்ற பணக்காரர்கள், அவர்தான் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஜனாதிபதி ஆவதற்கு கூட $290 மில்லியன்களை செலவழித்து ஆக்கியதுடன் அதன் மூலம் தானே ஒரு பெரிய பணக்காரனாக மிளிந்து கொண்டிருக்கின்ற தொடர்ந்து அதன் மூலம் புறப்படுகின்ற வசதிகள் வாய்ப்புகளை வைத்து அதே போன்றதொரு நிலைகளை அவர்கள் ஏற்படுத்துவார்களாயின் ட்ரம்ப் அவர்களால் சில வேளைகளில் சில இடங்களில் தக்கலாம், அல்லது அவரால் தனது பாட்டை வைத்திருக்கலாம் என்ற பொழுதும், தற்பொழுதைய களநிலை என்பது அவர்களுக்கு சாதகமற்றதாகவும், வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்பதே ஜனநாயகத்தை விரும்புகின்றவர்களின் குரலாகவும் இருக்கின்றது. அதாவது வந்து நீங்கள் கருத்து கேட்பதாகவும் சமூக ஊடகங்களில் வருகின்ற செய்திகளை பார்ப்பதாகவும் இருந்துவிட்டு கடைசியில் உங்கள் வாக்கை மறந்து விடாதீர்கள் என்கின்ற பயம் என்பது தற்பொழுது ஒரு சமுதாய கடமையாக மற்றவர்களால் அறியப்படுத்தப்படுகின்றது. இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும்.
5: மிக்க நன்றி சுரேஷ் தர்மா.

0: அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
8: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும். மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000. 416-284-7000.
11: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
12: நேரம் இப்பொழுது 10:46. சிஎம்ஆர் தமிழ் எஃப் எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். 11 மணிக்கு உங்களை வாழ்வியல் வசந்தம் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கப் போகின்றோம். குறிப்பாக எங்களுடைய மாணவர்கள், இளைஞர்கள் குறித்து நீங்கள் பேசிக்கொள்ளலாம், பொதுவாக பேசலாம் இல்லையா? கண்டிப்பாக அதுவும் இதுவும் தமிழ் சமூகம் எங்களுடைய உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வானொலி. அதனால் நான் தமிழ் சமூகம் சார்ந்து என்று சொன்னேன். இது பொதுவான ஒரு விடயம் இல்லையா? மொழி இனம் கடந்து நடக்கின்ற ஒரு பிரச்சனையாக இது இருக்கின்றது. ஆகவே இதை பேசுவதற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஏற்கனவே தலைப்பினை உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இதே நேரம் நியூ ஹோம் சென்டர் வழங்குகின்ற வர்த்தக தகவலை உங்களுக்காக மறுபடியும் மீண்டும் தருகின்றோம். நீங்கள் ஒரு புதிய வீட்டை வாங்க யோசிக்கின்றீர்களா? எந்த பில்டர், எந்த லொக்கேஷன், என்ன ப்ரைஸ், எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கின்றது. ஜிடிஏ பெரும்பாகு பகுதிகளில் உள்ள அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்டையும் நியூ ஹோம் சென்டர் .com என்ற ஒரே தளத்தில் உங்களுக்காக கொண்டு வருகின்றது. இனி ஒவ்வொரு பில்டராக ப்ராஜெக்டை தேடி நீங்கள் அலைய வேண்டியது இல்லை. நேயர்களே, ஹோம் டவுன்ஸ் தொடக்கம் டிட்டாச்சு ஹவுசஸ் வரை பல தெரிவுகள், புதிய ப்ராஜெக்ட் அனைத்தையுமே ஒப்பிட்டு சிறந்ததை தெரிவு செய்ய நியூ ஹோம் சென்டர் .com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். அங்கே புதிய வீடுகள் $600,000 இருந்து ஆரம்பமாகின்றன. இது மட்டுமல்லாமல் ஒன்டாரியோ அரசின் ரிபேட்ஸ் மூலம் நீங்கள் $130,000 வரை திரும்ப பெறும் வாய்ப்பும் இருக்கின்றது. ப்ராஜெக்டின் ப்ரைஸ், லொக்கேஷன், ஃப்ளோர் பிளான் மற்றும் முக்கியமான விவரங்கள் அனைத்தும் ஒரு இடத்தில் கிடைக்கின்றன. அதுதான் நியூ ஹோம் சென்டர் .com. உங்களுக்கான புதிய வீட்டை இன்றைய தேடுங்கள், நியூ ஹோம் சென்டர் .com. மேலதிக விவரங்களுக்கு இன்றைய அலையுங்கள். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம், 416-7-0-0-33-33. மீண்டும் தருகின்றேன், 416-7-0-0-33-33.
13: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா.

0: 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
4: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இணை கேட்டுக்கொண்டிருக்கும் இதே நேரத்தில் இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது என்றும் பார்க்கின்ற பொழுது, தற்பொழுது வெப்பநிலையானது டொரண்டோவிலே 16 பாகையாக இருக்கின்றது. பின்னிரவு பொழுது வெப்பநிலை 10 பாகை வரை வீழ்ச்சியடையும். அதே நேரம் இன்று பின்னிரவு பொழுது இடியுடன் கூடிய ஒரு மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. இந்த மழைப்பொழிவு நாளை இரவு வரைக்கும் நீடிக்கப் போன்றது. நாளை பகல் பொழுது வெப்பநிலை 19 பாகையாக உணரப்படும். நாளை மாலை பொழுதிலே வெப்பநிலை 7 பாகை வரை வீழ்ச்சியடையும். அதேநேரம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மிக சூரிய வெளிச்சம் மிக்க நாளாக அமையும். அதேநேரம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை, குறைந்த வெப்பநிலை 8 பாகை. இப்பொழுது காற்று மணித்தி அழுத்துக்கு 9 கிலோமீட்டர் வேகத்திலே வடமேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. இந்த பொழுதிலே JB டிரான்ஸ்போர்ட் வழங்கும் வேலை வாய்ப்பு குறித்த தகவலை மீண்டும் உங்களுக்காக தருகின்றோம் நேயர்களே. JB டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் டீம் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு காத்திருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள். இதில் டெக்சாஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு செல்லும் டீம் டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 70 சென்ட்ஸ் வரை சம்பாதிக்கலாம் என்றும், அதேநேரம் சோலோ USA டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 60 சென்ட்ஸ் வரை வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன தகுதிகள் குறைந்தபட்சம் ஒரு வருட ட்ரக் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவசியமாகும். மேலும் இதிலே டெடிகேட்டட் லோட்ஸ் மற்றும் வீக்லி பே வசதியும் உள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுபவம் வாய்ந்த ட்ரக் டிரைவரா? அப்படியானால் இந்த சிறந்த வேலை வாய்ப்பை தவறவிடாதீங்க. உடனடியாக JB டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். 647-574-3547 647-574-3547.

நேரம் இப்பொழுது 10:56 ஒரு அரங்கிலே சந்திக்க போன்றோம். நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். மிக்க மிக்க நன்றி. சமூக பொறுப்புணர்வு உள்ள மிக ஆக்கப்பூர்வமான ஒரு விடயத்தை பேச போகின்றோம். இந்த பொழுதிலே காப்புறுதி முகவர் நவீன் அவர்கள் வழங்குகின்ற வர்த்தக தகவலை உங்களுக்காக மறுபடியும் தருகின்றேன். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம் இல்லையா? அத்தோடு உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோருக்கான நிதி நெருக்கடிகள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்கிறதுக்கு சிறந்ததோர் ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்திலே பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அப்படித்தானே? அதற்காக சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றதா? திண்டாடுகின்றீர்களா? கவலையே வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிக சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அதிகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன் அவர்கள். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றேன். 4168377795. மறுபடியும் இலக்கம் 416837 7795.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்-ஐ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பொழுதிலே மறுபடியும் நாங்கள் மற்றொரு வர்த்தக தகவலை உங்களுக்கு ஏற்கனவே தந்திருந்தோம். நியூ ஹோம்ஸ் என்று வழங்குகின்ற வர்த்தக தகவல் மறுபடியும் தருகின்றோம். திரும்ப திரும்ப தருவது எப்பொழுதுமே இந்த விளம்பரங்கள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்ற அளவுக்கு கண்டிப்பாக அது வேண்டும். அப்படியாயிருந்தால் எங்களுக்கு தெரியும் எங்கே என்ன மாதிரியான செயல்கள், இந்த மாதிரியான வியாபாரங்கள் நம்மளுக்கு எது பயனுள்ளதாக இருக்கின்றது, நமக்கு பயன்படுகிற பொழுது நாம் அந்தரித்து போகக்கூடாது இல்லையா. ஆகவே இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால் இந்த மாதிரி சேவைகள் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது அவர்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். அதுக்காக நாங்கள் மீண்டும் தருகின்றோம். நீங்கள் ஒரு புதிய வீட்டை வாங்க யோசிக்கின்றீர்களா? எந்த பில்டர், எந்த லொகேஷன், என்ன பிரைஸ், எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? அந்த மாதிரி நீங்கள் திகைத்து நிற்கிற ஒரு சந்தர்ப்பம் அமைந்தா கூட அப்படியெல்லாம் நீங்கள் திகைத்து போக தேவையில்லை. உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கின்றது. நேர்களே, GTA பெரும்பாக பகுதிகளில் உங்கள் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்டையும் நீங்கள் newhomecenter.com என்ற ஒரே தளத்தில் உங்களுக்காக கொண்டு வருகின்றது. இனி ஒவ்வொரு பில்டராக நீங்கள் ப்ராஜெக்டை தேடி அலைய வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி உங்களை ஊக்கப்படுத்துகின்றார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சேவை தேவைப்படுமாக இருந்தால் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். டவுன் ஹோம்ஸ் தொடக்கம் டிட்டாச்ச்டு ஹவுசஸ் வரை பல தெரிவுகள், புதிய ப்ராஜெக்ட் அனைத்தையும் ஒப்பிட்டு சிறந்ததை நீங்கள் தெரிவு செய்ய செல்லுங்கள் newhomecenter.com. இங்கே புதிய வீடுகள் $600,000 இருந்து ஆரம்பமாகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒன்டாரியோ அரசின் ரிபேட்ஸ் மூலம் நீங்கள் $130,000 வரை திரும்ப பெறும் வாய்ப்பும் இருக்கின்றது. அதுவும் உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி இல்லையா? ப்ரொஜெக்டினுடைய ப்ரைஸ், லொக்கேஷன், அதே நேரம் ஃப்ளோர் பிளான் மற்றும் முக்கியமான விவரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. newhomecenter.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். உங்களுடைய புதிய வீட்டை இன்றைய தேடுங்க newhomecenter.com. மேலதிக விவரங்களுக்கு இன்றைய அழையுங்கள் 416-700-33-33. மீண்டும் தருகின்றேன் அந்த இலக்கத்தை 416-700-33-33.

0: நேரம் இப்பொழுது 11:01. மீண்டும் மற்றும் ஒரு வாழ்வியல் வசந்தம் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து 12 மணி வரைக்கும் இந்த உரையரங்கிலே உங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் நீங்க பகிர்ந்து கொள்ள போகிறோம். உங்களுக்கு இன்றைக்கு நாங்க தருகின்ற தலைப்பு ஏற்கனவேயும் தந்திருந்தோம். இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் மனவியல் சவால்கள் குறித்து பேச அவர்களுக்கான நல்வழிப்படுத்தும் தீர்வுகளையும் நீங்க முன்வைக்கலாம். இந்த டிஜிட்டல் உலகத்திலே தவிக்கின்ற இளைய சமூகம் கோபம், மன உளைச்சல், அச்ச உணர்வுகளை கடந்து நல்வழிப்படுத்தும் வழிகளை நீங்க கூறலாம். இந்த உரையாடலுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அடிப்படையாக அமைவது ஏற்கனவே நாங்கள் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் பல தடவைகள் சில தடவைகள் பேசியிருக்கின்றோம் சுரேஷ் தர்மா அவர்களோடு. கிறிஸ்டா பாய்க் என்ற பெண்மணி மாணவி, அவர் 18 வயதாக இருக்கின்ற பொழுது அமெரிக்காவை சேர்ந்தவர். தன்னுடைய காதலனை பிரிக்க முயல்கின்றார் என்று தன்னுடைய நண்பி மீது அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்து கலின் ஸ்லெம்மர் என்ற 19 வயது பெண், அந்த நண்பியினுடைய பெயரும், 19 வயது அவர், அவரை ஒரு வனப்பகுதிக்கு காட்டுக்கு அழைத்து சென்று அவருடைய மண்டையோட்டை ஒரு கல்லால் பாறையால் நொறுக்கி கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அது அவருடைய அந்த ஒரு எலும்பு துண்டையும் கூட நினைவாக எடுத்து வைத்துக் கொண்டார். அவ்வளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு நிலை என்பதனையும் அறிய முடிகிறது. இது அமெரிக்காவில் மிக குறைந்த வயதிலே மரண தண்டனை பெற்றவர் என்றது கூட நாங்கள் அறிய முடிகிறது. மிக குறைந்த வயதில் மரண தண்டனை பெற்ற ஒரு பெண். இப்பொழுது அவருக்கு 50 வயதாக இருக்கிறது. அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு நச்சூசி தண்டனை கூட தோல்வியடைந்து உயிருக்கு போராடி வருகின்ற ஒரு நிலையை பார்க்க முடிகின்றது. இப்பொழுது நாங்கள் அதை பற்றி பெரிதாக, அது ஒரு அடிப்படை ஆக இருக்கின்றது, அது எல்லாருக்குமே ஒரு பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக. அதனால் தான் நான் அந்த செய்தியை சொல்கிறேன். நீங்க பொதுவாக பேச உண்மையில் சின்னஞ்சிறிய மனங்களிலே ஆத்திரமும் ஆதிக்கமும் மிக மிக அழிவு பாதையை கொடுக்கக்கூடியவை. உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் பிள்ளைகள் குறித்து நீங்கள் இளைஞர்கள் குறித்து பேச போன்றீர்கள். உண்மையில் இதில் அவர் கிறிஸ்டா பாய்க்க பார்த்தால் தன்னுடைய காதலன் மீது இன்னொரு பெண் ஆதிக்கம் செலுத்தி விடுவாளோ என்ற மாதிரியான ஒரு வித உண்மைதான். உண்மை காதல் பிரித்தால் அது தாங்க முடியாதுதான் யாராலும். நிச்சயமாக அந்த ஆத்திரத்தை அவர் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்ச்சி மேலிட்டினால்தான் இந்த மாதிரி அவர் ஒரு கொலையாளியாக மாறியிருக்கிறார். ஆனால் உண்மையில் உணர்ச்சிகளை கையாளணும். அது காதலனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த இழப்பாக இருந்தாலும் உணர்ச்சிகளை கையாளுகின்ற அந்த முதிர்ச்சி தன்மையை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? இப்படி இளைஞர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் இந்த நிலைமைகள் இருக்கின்றன தான் இல்லை என்று இல்லை. அவர்களாலும் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுகின்றது சில பல வேளை. அதனால பிரிவுகள், துன்பங்களை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது, மரணங்களை கூட. ஆகவே இந்த விடயம் குறித்து நீங்க பேச போன்றீர்கள். உங்களுக்கு தலைப்பு புரிந்திருக்கின்றது. அழைப்பிலே வருகை தந்திருக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களையும் நாங்க நிகழ்ச்சிக்குள்ளே வருக வருக என்று அன்போடும் தமிழின் பண்போடும் நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், ப்ரூக் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: ஃபார் எ கேரியர் ஆன் தி ரோட், லீஃப் ட்ரக் டிரைவிங் ஸ்கூல், ஸ்கார்போரோவில், 5200 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 208 AZ, DZ மற்றும் ஏர் பிரேக் பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராக்கவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள். 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
3: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: வாழ்வியல் வசந்தம் என்ற ஒரு இரங்கில் முதலாவது நேரை இப்பொழுது சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜவர்மன்.
0: இனிய வணக்கம் ராஜவர்மன், உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். நலமா நீங்க?
5: ஆமாம், நான் நலம், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கின்றேன், மிக்க நன்றி உங்களுடைய வரவுக்கு. சொல்லுங்கள்.
5: இளைய சமூகத்தில் ஏற்படும் உளவியல் தாக்கங்கள் மனப்புரல்வுக்கும் மனங்களில் மன அழுத்தத்திற்கும் அவர்களை இட்டுச் செல்கின்றன.
0: உண்மை.
5: இதற்கு முக்கியமான இரு காரணங்கள் தன்னம்பிக்கையின்மையும் சந்தேக மனப்பான்மை.
0: உண்மை.
5: இவற்றை அவர்கள் தாங்களாக உருவாக்கிக் கொள்கிறார்கள். இன்னொரு விதத்தில் பெற்றோர்களும் மூத்த சகோதரர்களும் அவர்கள் மனதில் உருவாக்கி விடுகிறார்கள். இதை தவிர்ப்பதற்கு சிறு வயதில் இருந்தே பெற்றோர்களும் மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களும் இளம் சிறார்களாக இருக்கும் போதே நம்பிக்கையை ஊட்டி வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை வேறு பிள்ளைகளுடன் ஒப்பிட்டு பேசுவதை முதலில் தவிர்க்க வேண்டும். அடுத்தது, இந்த உலகில் எங்களை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேருமே ஒரு தவறான முறையிலே, அதாவது அவர்கள் எங்களை எந்த நேரத்திலும் எங்களுக்கு துரோகம் செய்யலாம் என்று ஒரு தவறான கண்ணோட்டத்துடன் சிறார்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அவர்கள் மனதிலே நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். இந்த உலகில் உங்களை சுற்றி உள்ளவர்களை ஒரு அளவுக்கு தான் நீங்கள் நம்ப வேண்டும். ஆனால் அதற்காக எல்லோரையும் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது என்றொரு மனநிலையை சிறார்களாக இருக்கும் போதே அவர்கள் மனதிலே ஊட்டி வளர்க்க வேண்டும். ஆகவே தன்னம்பிக்கை என்பதுதான் அந்த முக்கியமான விடயம். அது அவர்கள் தாங்களாகவே உருவாக்கி கொள்வதை விடுத்து நாங்களும் அதற்கு, பெற்றோர்களாகிய நாங்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அடுத்தது, அவர்கள் சந்தேக மனப்பான்மையை விடுத்து எல்லோருடன் நல்லபடியாக நடந்து கொள்வதை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் தொடர்ந்து நாங்கள் அவர்களுடன் சேராதே, இவர்களுடன் பழகாதே, அவர்களுடன் பேசாதே என்று சொல்லிக்கொண்டே வருவோமானால் அந்த பிள்ளையும் ஒதுங்கிவிடும். அந்த பிள்ளைக்கு ஒரு பயப்பிராந்தி உருவாகிவிடும். இந்த உலகில் இருப்பவர்கள் எல்லோருமே தீங்கு செய்பவர்கள் என்ற ஒரு பயப்பிராந்தி உருவாகிவிடும்.
0: குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும், அதனையும் விட இந்த குடும்பத்திலும் கூட சில பிள்ளைகளில் முரண்பாடுகள் வருகின்ற பொழுது பிள்ளைகள் அதை பார்த்து அடடா இந்த மாதிரி தான் இருக்குமா வாழ்வியல் என்பது என்ற ஒரு அச்சம் கூட அவர்களுக்கு வந்துவிடும். ஒரு நம்பிக்கையினம் வந்துவிடும், வாழ்க்கையிலே நான் எதுக்காக வாழ்விடும் அப்படியான ஒரு எண்ணம் வந்துவிடும் இல்லையா?
5: ஆமாம். அதே போல மற்ற பிள்ளைகளை ஒப்பிட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டும்.
0: கண்டிப்பா.
5: அந்த பிள்ளைய பார், இந்த பிள்ளைய பார், அவன் எப்படி படிக்கிறான், இவள் எப்படி படிக்கிறான், நீயும் இருக்கிறியே என்று சொல்லி சொல்லியே அந்த பிள்ளையின் மனதிலே ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கி விடுவார்கள் பெற்றோர்கள். அதை முதலில் தவிர்க்க வேண்டும். உன்னால் முடியும், நீ படிக்கக்கூடியவன் அல்லது படிக்கக்கூடியவர், உன்னால் முடியும், நீ படித்து முன்னேறுவாய் என்ற நம்பிக்கையை சிறிய வயதில், சிறு வயதில் இருந்தே ஊட்டி வளர்க்க வேண்டும். அதுதான் எதிர்காலத்திலே அவர்களுக்கு மனதிலே ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். அவர்கள் ஒரு விடாமுயற்சியாக
0: வருவார்கள்.
5: அது கல்வியிலும் சரி, அல்லது ஒரு தொழில் நிறுவனத்தில் சேர்ந்த பிறகும் சரி, அந்த தங்களுடைய விடாமுயற்சியை மேற்கொண்டு முன்னேறுவதற்கு அந்த ஊட்டச்சத்து போல பெற்றோர்கள், சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் அவர்களை உடனிருந்து முன்னேற்ற வேண்டும். அவர்களை தனிமைப்படுத்த முயன்றால், அதாவது எங்களை அறியாமல் தனிமைப்படுத்த முயன்றால், அது காலப்போக்கில் மனப்புரல்வுக்கும் மன அழுத்தத்துக்கும் தான் அவர்களை இட்டுச் செல்லும்.
0: கண்டிப்பா. மிக நன்றி ராஜவர்மன், மிக அருமையா,
5: நன்றி,
0: பயனுள்ள
5: நன்றி.
0: எங்களை சுட்டி காட்டி இருக்கிறீங்க.
5: நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி. உங்களுடைய வருகைக்கு மீண்டும் சந்திப்போம். நேரம் இப்பொழுது 11:11. கண்டிப்பாக ராஜவர்மன் அவர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த மாதிரி தான் இப்பொழுது கிறிஸ்டா பாய்க் அவர்கள் கூட, அந்த மாணவி கூட, இப்பொழுது அவருக்கு 50 வயசு. சின்ன வயசிலே அவர் இப்படி அவர் கொலை செய்ததுக்கு வெவ்வேறு அடிப்படை காரணங்களும் இருக்கின்றன. ஒரு கவனிக்கப்படாத ஒரு குழந்தை பருவம் அவருக்கு இருந்திருக்கின்றது. சின்ன வயசுல பெற்றோருடைய கவனிப்பின்றி அவர் சில பல நேரங்களிலே புறக்கணிக்கப்பட்டார் என்பதனை அறிய முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் பாலியல் மற்றும் உடலியல் வன்கொடுமைகளை அவர் தாங்கி இருக்கின்றார் என்பதனை கூட, அதுக்கு கூட அழகி இருக்கின்றார் என்பதனை அறிய முடிகின்றது. இந்த மாதிரி கூட பல இடங்களில் நடைபெறுவது உண்டு தானே. ஆகவே அந்த துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகி இருக்கின்றார். மனநல பாதிப்புகள் அவருக்கு ஏற்கனவே இருந்திருக்கின்றது. ஒரு சிறுவயதில் ஒரு மூளை கோளாறு, ஒரு மனச்சோர்வு, டெய்லி அந்த மாதிரியான ஒரு மனச்சோர்வை, டிப்ரெஷனை அவர் தாங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி பல டிஸார்டர்ஸ் அவருக்கு இருந்திருக்கின்றது, கோளாறுகள் இருந்திருக்கின்றன என்பதனை கண்டறிந்திருக்கின்றார்கள் மருத்துவவியலாளர்கள். ஆகவே இந்த மாதிரியான விடயங்களில் நாங்கள் மிக மிக கவனம் எடுக்க வேண்டும். பிள்ளை என்ன செய்கிறார், எப்படி செயல்படுகின்றார், யாரோடு எல்லாம் சேருகின்றார்கள் என்பதனை எந்த நேரமும் நாங்கள் பார்க்க முடியாது விட்டாலும் நிச்சயமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சமூகத்திலே அவர்கள் பலரோடு பழகிக் கொள்வார்கள் இல்லையா, நட்பினை ஆராய்ந்து பழகுதல் என்று கூட நமக்கு திருவள்ளுவர் கூட சொல்லி இருக்கின்றார். ஆகவே நாங்கள் இப்பொழுது பல நேயர்கள் அழைப்பிலே காத்திருக்கிறீங்க, சற்று விரைவாக செல்ல போகின்றோம். நேரம் இப்பொழுது 11:13.
2: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: தொடர்ந்து நாங்கள் அடுத்த நேரோடு பேச போகின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ஜோதி, சிவானந்தன்.
0: இனிய வணக்கம் சிவானந்தன் அவர்களே. உங்களை நான் போடு வரவேற்று கொள்கின்றேன். சொல்லுங்கள்.
6: இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்த கருத்து மிகவும் முக்கியமானவை. காரணம், எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய இளைஞர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் சிறப்பாக நடக்க வேண்டும். அவர்களுக்கான குறிப்பாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அக்கறையான ஒரு நிபந்தனைகளை நாங்கள் அவர்களுக்கு கிளியராக தெரிவித்துக் கொள்ள வேணும். ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காம அவர் நடக்க வேண்டும். அதுக்காக நாங்கள் ஒன்றை நாங்கள் குறைக்க சொல்ல வேண்டும். என்னென்றால், அவர்கள் வந்து ஒரு சரியான முடிவை எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு தெரிய வேணும். அவர்கள் எவ்வளவு சிறந்த கல்விமானா வர வேண்டும் என்று தாயப்பன் நினைச்சாலும், எவ்வளவு ஒரு குவாலிபிகேஷனை எடுத்து அவர் ஒரு PhD டிகிரி எடுத்தாலும், அவருக்கு முக்கியமாக தேவைப்பட வேண்டியது ஒரு சரியான முடிவை எடுக்கக்கூடிய அந்த பக்குவம் அவருக்கு வர வேணும். அது இல்லாவிட்டால் நீங்கள் எது செய்தாலுமே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை.
0: ஒரு தளம்பு மனநிலையில இருப்பவர்கள் தான் இந்த மாதிரியான
6: விவரங்கள்.
0: ஒரு நின்று நிதானித்த ஒரு நிலையான ஒரு தன்மையோடு நாங்கள் அது இந்த அவசர கால சூழலில சற்று கடினமானது தான், மிகப்பெரிய ஒரு சவால் இருந்தாலும் கூட நாங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதனை இந்த கிறிஸ்டா பாய்க்குடைய வாழ்வியல் கூட நம்மளுக்கு கற்பிக்கின்றது இல்லையா. சொல்லுங்க. தொடர்ந்து
6: அதுல என்றால், அந்த அறிவுத்திறன் அல்ல, இந்த தீர்மானம் எடுக்கின்ற அந்த திறன் தான் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக நாடி செல்ல உதவும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், ஒருவர் வந்து எப்படி என்ன பள்ளிக்கூடத்தில் படித்தார், அவருடைய சிநேகிதன்மார் யார், அடுத்தது அவர் எங்கே திருமணம் செய்தார், அவருடைய நண்பர்கள் யார் யார், என்னென்ன வேலைகள் அவர் செய்தார் என்பதை பொறுத்தின்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் கட்டாயமாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் அவர் வந்து திடீரென்று ஒரு ஒரு திரும்பி ஒரு பெரிய ஒரு சிறந்த கல்வி மாணவ வர முடியாது. சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் அடிப்படையில் இருக்கலாத்துக்குமான காரணம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது நாங்கள் வந்து இந்த அவசரத்தில் முடிவு எடுக்கிற பழக்கங்களை நாங்கள் நிப்பாட்டி கொள்ள வேணும். பிள்ளைகளா இருக்கலாம், அது பெரியாக்களா இருக்காது. எல்லோரும் இன்றைக்கு பெரியவர்களே சின்ன பிள்ளைகள் மாதிரி நடக்கிறார்கள், சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக நடக்கிறார்கள். அதனபடியா எல்லாருக்குமே இது பொருந்தும். அதாவது அது ஒரு அவசரத்துல நாங்கள் எடுக்கைக்கு நாங்கள் எப்பவும் வந்து பயத்தில எடுப்போம், ஒரு நித்திரையில எடுப்போம் ஒரு முடிவை, ஒரு சந்தோஷத்துல கூடி ஒரு முடிவை நாங்கள் எடுப்போம். அதனபடி நாங்கள் என்ன செய்யணும்ன்றா கோபத்தில் அப்படி எல்லாம் எடுக்கைக்கலும் சரியான முடிவை எடுக்க மாட்டோம். அதனபடியால் நாங்கள் என்னத்தை செய்யலாம் என்றால் ஒரு நாள் ஒரு டேக் டைம் அவுட், அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு நித்திரை வடிவாக கொண்டு எழுந்து அதை அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கும் பொழுது உங்களுக்கு இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஒரு சரியான ஒரு கிளியர் மைண்டோட நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்பீர்கள். அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு முடிவை தரும். அதாவது நாங்கள் வந்து எப்பவும் எங்களுடைய மனம் வந்து எப்பவும் பாருங்க ஒரு குறுகிய காலத்துல எங்களுக்கு லாபம் பெறவணும், மற்றது நீண்ட காலத்துக்கு நாங்கள் சந்தோஷமா இருக்கணும் என்பதெல்லாம் எல்லோரும் அக்கறையா இருப்பார்கள்.
0: ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அதீத ஆசை, பேராசை,
6: அதுதான் பிரச்சனை. அதுதான் அது பிரச்சனை, அது நல்ல விஷயம். அதனாலதான் நாங்கள் பாருங்க இன்றைக்கெல்லாம் இந்த சேவிங்ஸ் செய்யறதெல்லாம் ஆக்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனா செலவு செய்யறா எல்லாருக்கும் விருப்பம். உடற்பயிற்சி செய்யறது சொல்லி சொன்னா அவருக்கும் விருப்பம் இல்லை, ஆனா ஓய்வு எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி நித்திர உள்ள வேண்டாம் நல்ல விருப்பம். மற்ற ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறேன்னு சொல்லி சொன்னா அது அவ்வளவு தூரம் விருப்பம் இல்லை, ஆனா சுவையான இனிப்பான கேடுகட்ட ஒரு உணவுகளை உண்பதிலே மக்கள் அக்கறையாயிருக்கிறார்கள். எல்லாத்துக்குமே காரணம் ஒரு ஷோர்ட் சைட்டடா நாங்கள் இருக்கிறதுக்கான காரணம் வந்து எங்களுக்கு வந்து நன்மையை அது தராது என்பதை நாங்கள் முதலில் உணர வேணும். சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒருவராலதான் வெற்றியை நிரந்தரமாக பெற்றுக் கொள்ளலாம். ஜோதி, அதிக நேரம் எடுக்கவில்லை, நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி, அருமையாக பல விடயங்களை சொல்லி இருக்கிறீங்க, நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். ஆமாம், எப்பொழுதுமே நாங்கள் ஒரு தியாகம் செய்யறதுக்கு அந்த மனநிலை நமக்கு எல்லாருக்குமே வருவது இல்லை. ஏனென்றால் அன்பின்மை, உண்மையில் நாங்கள் பலருமே நினைத்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை என்றால் வேலைக்கு போறது, வாறுது, சாப்பிட்றது, ஒரே ஓட்டம், இது இதால் மட்டும்தான் நிரப்பப்பட்டிருக்கின்றது வாழ்க்கை என்று சொல்லி. கண்டிப்பாக அப்படி இல்லை. ஒரு மனிதநேயம், ஒரு நல்ல நடத்தைகள், அன்பு, இவற்றை எல்லாவற்றாலும் செதுக்கப்பட்ட ஒரு உன்னதமான பயணம் தான் வாழ்க்கை நேர்களே. இப்பொழுது குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளை பாருங்க, அவர்களுடைய கையிலே இந்த தொழில்நுட்பம் பிள்ளைகளின் கைகளில் சிறகுகளை கொடுக்கின்றது. ஆனால் அந்த சிறகுகள் சரியான பாதையிலே தான் அவர்கள் பயணிப்பதற்கு பயன்படுகின்றனவா என்று கண்டிப்பாக நாம் அவதானித்துக் கொள்ளணும். அதை தீர்மானிப்பது வீடுகளிலும் சமூகத்திலும் நாங்கள் அவற்றை அவதானித்துக் கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரியான விபரீதங்களுக்குள்ளே அவர்கள் செல்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த மனிதநேயமும் அன்பு எல்லாமே ஊட்டப்பட வேண்டும். தொழில்நுட்பம் இருக்குது, பிள்ளை சிறகடித்து எங்கேயோ பறந்து கொண்டிருக்கிறான், பக்கத்தில் இருப்பான், ஆனால் வேறு உலகத்தில் நிப்பா நிலத்திறனியல் சாதனங்களுக்கூடாக. அது பல வீடுகளிலும் நடக்கின்றது, மிக கொடுமையான ஒன்று. சில நேரங்களிலே பெற்றோர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை கூட வந்துவிடுகின்றது இல்லையா. கட்டுப்படுத்த முயல்கின்ற பொழுது அவர்கள் விபரீதமான முடிவுகளை செய்கின்றார்கள், சமூகத்திலே கவனிக்கிறீர்கள். ஆகவே இது குறித்து உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், பொறுமையோடு எல்லோரும் காத்திருங்கள். மிக்க நன்றி உங்க எல்லாருடைய பொறுமைக்கும். வணக்கம், வணக்கம், பேசுங்கள். வணக்கம், வணக்கம். தயவு செய்து நிகழ்ச்சியை கேட்பதற்கான நேரம் அல்ல, இதில் இணைய நேயர்களும் இணைந்து கொள்ள வேண்டும். கேட்கிறதுக்கு காத்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் விடுபட்டுக் கொள்ளலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்,
7: வணக்கம் ஜோதி, நான் கரண்.
0: இனிய வணக்கம் கரண், உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
7: உண்மையில இதற்கு முதல் அடிப்படை காரணம் வந்து தாயத்துல சரி புலம்பெயர்ந்த இடத்திலும் சரி இந்த அறம் அன்பு போன்ற விடயங்கள் வந்து அந்த பாடசாலை காலத்தில இருந்தே கற்பிக்கப்படாதவருடையம் தான் சிறுவர் வயதிலிருந்து ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதோடு மற்றவர்களை ஒப்பு நோக்குகின்ற ஒரு விடயமும் ஒரு விடயமாக பார்க்கப்படும். நான் இதை ரெண்டாக பார்க்கின்றேன், ஒன்று தாயத்திலே உண்டு, ஒன்று புலம்பெயர்ந்ததிலே உண்டு. நீங்கள் தாயத்திலேருந்து பார்த்தால் அங்கே வந்து இப்ப இந்த போதைப் பொருள் போன்ற பாவனைகள் எல்லாம் இருக்கின்றதால அந்த விடயத்துல கூட என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த இளைஞர்கள் அதை பெற முடியாமல் போகும் நிலையில கோபப்படுகிறார்கள். அதுக்குரிய பணம் இல்லாவிட்டாலும் கோபப்படுகிறார்கள். அப்ப இந்த ரெண்டு கட்டத்திலையும் அவர்கள் தாங்கள் மரணத்தை சந்திக்க விட மற்றவர்களையும் மரணத்துக்கு பெற்றோரோ இல்ல சகோதர யாரையும் கொண்டு போற நிலைக்கு கொண்டு போறாரு.
0: குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் கரண் அவர்களே, இதுல வந்து பிள்ளைகள் போதை வஸ்துக்கு ஆளாகுவதற்கு குடும்ப பின்னணி காரணமா இருக்குமா? அவர்களுக்கு அங்கே இருக்கின்ற அதிருப்தி இல்லை என்று சொன்ன சமூகம் அல்லது நட்பு வட்டம் எப்படி பாக்குறீங்க? என்ன மிக பிரதான காரணம் அவர்கள் இதுக்குள்ளே தள்ளப்படுவதற்கு என்ன காரணமாக இருக்கும்?
7: அதற்கு தாயத்தை பொறுத்தவரையில அந்த ஆட்சியாளரும் ஒரு காரணம். முன்னிருந்த ஆட்சியாளர் வந்து அதனை இலகுவாக அந்த மாணவர்கள் பெறக்கூடிய மாதிரி அந்த பாடசாலை வட்டாரங்களில் கொண்டு சென்று சேர்ப்பிப்பதற்கும் முதல் அவர்களுக்கு இலவசமாக கொடுத்து அல்ல குறைந்த விலையில கொடுத்து அவர்களை அதற்கு உள்வாங்குகிற விடயங்களையும் ஏற்படுத்தினார்கள்.
0: கண்டிப்பாக அரசு கூட பொறுப்புணர்வற்றதாக இருக்கிறபடி கஞ்சா தொடக்கம் போதைப் பொருட்கள் பாடசாலைகளுக்கும் செல்கின்றன. ஆகவே அரசு தன்னுடைய பொருளாதார வருவாய்க்காக மாணவர்கள் சமூகத்தை பார்க்கவில்லை.
7: ஆமா, அது பொருளாதார வருவாய். இங்க அங்க தாயத்துல வந்து ஒரு இனத்தை அப்படியே இல்லாம செய்யறபடியாவும் அதுல பங்கு பெற்றது. அப்ப அது வந்து அது உண்மை வந்து அதை கட்டுப்படுத்துறது மிகவும் கஷ்டம். அவர்கள் வந்து மிகவும் ஆக்ரோஷமா இருப்பார்கள், பெற்றோர்களை தாக்குவார்கள், காட்டி கொடுத்தவர்களையும் தாக்க வலிக்கிறார்கள். அப்படி நம்ம எல்லாம் இருக்குது. அப்ப அது ஒரு விடயம். அதுக்கு அடுத்தது ஒரு விடயம் வந்து இந்த தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு போன்றவற்று. இப்ப வந்து இப்ப தாயத்துல நீங்க எடுத்துக்கொண்டால் 100,000 பேர் ஒரு வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருந்தால் ஒரு 35,000 பேர் தான் அந்த வேலை வாய்ப்பு பெறக்கூடியா இருக்கும். அப்ப அது ஒரு விரக்தியை ஏற்படுத்தும் அவர்களுக்கு. அவர் மத்தியில கல்வி கேட்டு பல்கலைக்கழகம் சென்று கிராஜுவேட்டா வந்தவர்களுக்கு கூட அந்த நிலைமை இருக்கின்றது. அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள்? வெளிநாடு போறதுக்கா வேண்டி காசை தேடுவார்கள், பெற்றோர்களை காசை தாண்டி வைப்பார்கள் செய்வார்கள். இன்னொரு பகுதியினர் இருக்கின்றார்கள், தங்களுக்கு மோட்டர் பைக் வண்டித்தா அது வண்டித்தா ஓடுவோணும்னு சொல்லுவார்கள். அப்ப இப்ப எங்கட காலங்களில் வந்து நாங்களும் ஒரு சைக்கிளே கேட்பதில்லை பெற்றோரோட அப்படின்னு சொன்னால் அவர்கள் வேண்டித்தர்ற காலத்தில் அவர்களுக்கு வசதி வரும்பொழுதுதான் அதை பைசைக்கிளை வேண்டித்தருவார்கள். அப்ப இவர் வந்து அந்த ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்தில் அதை வேண்டும் என்று கேட்டால் இல்லை என்று சொன்னாலும் அதற்கும் மனமுறிவு ஏற்பட்டு தங்களை மாய்த்துக் கொள்ற விடயத்துக்கு போகிறார்கள். அப்ப இதெல்லாம் ஒரு கோபத்தின் ஒரு விடயமாக போன்றது. அப்ப வெளிநாடு செல்வதற்கு பணத்தை தான் சொன்னால் அதற்கு விடுவித்து போகணும்னு சொன்னால் அது பிரச்சனையாக வருகின்றது. அங்கே அவர்கள் கொடுக்காவிட்டால் அதுக்கும் அதே போல. அடுத்ததாக காதல். காதல் வந்த பிறகு காதல்ல போறதுக்கு வேலை இருந்தா தான் அங்க காதலாக்கி அங்கீகரிப்பார்கள். அப்ப வேலை இல்லைன்னு சொன்னால் அது ஒரு விரக்தி. அடுத்தது பெற்றோர் அவர்களுக்குரிய அழுத்தம். நீ புலம்பெயர்ந்ததுல பார்த்தால் இங்கே வந்து இன்னொரு விதமான ஒரு நாட்டம் என்று சொன்னால் ஒரு பெண் பிள்ளைன்னு சொன்னால் அதை டான்ஸ் படைக்கணும் அல்லது ஏதாவதுக்கு அதை விருப்பமோ விருப்பம் இல்லையோ அதுக்கு அதை செலுத்தணும். பையன் சொன்னால் அவரை பிடிச்சி சொக்கரை கூடணும் அல்லது கராட்டி ஏதாவது கூடணும். அவருக்கு பாஸ்கெட் பால் விருப்பமா இருக்கும், அவருக்கு பேஸ்பால் விருப்பமா இருக்கும், அவருக்கு ஐஸ் ஹாக்கி வேற எதுவும் எல்லாம் விருப்பம் இருக்கும். அதை அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை பெற்றோர். தாங்கள் இந்த ஒரு ஃபோர்மிலா மாதிரி வச்சிருந்து அதுக்குள்ள அவர்களை வற்புறுத்துவது. தான் ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கையில பிள்ளைய ஸ்போர்ட்ஸ்மேனா ஆக்க போறேன்னு சொல்லி முயற்சிக்கிறது. அப்ப அந்த பிள்ளைக்கு அதெல்லாம் விரக்தி ஏற்படுத்தும், மனவரத்தை ஏற்படுத்தும். சில நேரங்களில் அவர்கள் தற்கொலை முயற்சிக்கும் போவார்கள்.
0: மன்னிக்கணும் கரண், உயர்கல்வியும் கூட அவர்கள் ஒரு மருத்துவத்துறையோ அல்லது பொறியியலோ பெற்றோருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும். ஆனால் பிள்ளைக்கு சில வேலைகள்ல அது அவனுக்கு விருப்பம் இருக்காது.
7: தந்தை இருந்தா கூட பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் என்ன.
0: ஆமா,
7: ஆனால் இவர்கள் ஒன்றும் இல்லாதவள இல்ல, நீ டாக்டர் தான் வேணும்னு சொல்லி அதை கொண்டு விட்டா சரியான கஷ்டப்படும். அதுக்கு அந்த அந்த துறையில இப்ப சில நேரங்கள் அது கணக்கியல் மற்றது இணைய துறையோ இல்ல அதாவது ஒரு திரைப்படத்துறையோ இல்ல ஒரு வேறு துறையில திறமையான ஒரு ஆளா இருக்கும் போட்டோகிராஃபி என்னதுலயோ அந்த பிள்ளைய கொண்டு நீங்கள் வைத்தியத்துல கொண்டு செலுத்தினா அந்த பிள்ளையாவது சாங்கி இல்லாம போகும் என்ன. அப்ப அப்படியான விடயங்கள் எல்லாம் இங்க பெற்றோர் செய்கிறார்கள், நிறைய பேர் செய்திருக்கிறார்கள். அதனால அந்த பிள்ளைகள் அந்த பல்கலைக்கழக கல்வியை இடையில நிறுத்தி இருக்கிறார்கள். சிலர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தற்கொலை கூட செய்திருக்கிறார்கள். அப்ப இப்படியான விடயங்கள் வந்து நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். அந்த பிள்ளைகளோட கலந்து ஆலோசிச்சு அந்த கவுன்சிலரோட கலந்து ஆலோசிச்சு இவருக்குரிய திறமையான பாடம் என்ன, அப்ப அந்த பாடத்துறையில அவரை விடணும், சந்தோஷமா படிப்பார்கள் அந்த துறையில விட்டா. அப்ப அந்த மாணவருடைய சந்தோஷத்தை வந்து நீங்க கணக்கில் எடுக்கணும். அந்த விடயம் வந்து எங்களுக்கு தாயத்துல இப்படி இருக்கு இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு அடிதானே அந்த நேரத்துல. இப்ப ஆசிரியர் அடிச்சான்னு சொல்லி வீட்டை சொன்னா வீட்டையும் அடிதான் படும் என்ன. அப்ப எங்கட காலம் வந்து ஏதோ நாங்கள் அதை தாங்கி கொண்டு எங்களுக்கு அந்த சின்ன இந்த அறமதுல போய் தர தாங்கி அதை வென்று வந்து விட்டோம். ஆனால் இப்ப உள்ள இவர்களுக்கு இப்படியான அழுத்தங்களை கொடுக்குறார்கள் இவர்கள் என்ன. இப்ப தேவையில்லாத அழுத்தம் அந்த காலத்துல எங்களுக்கு அப்படி அழுத்தம் இருக்கே இல்லை. நீங்கள் பிள்ளைகள் விரும்பின துறையை தேர்வு செய்யலாம், அந்த எங்களுக்கு பெற்றோர் அப்படி ஒரு அழுத்தத்தை தந்தது கொஞ்சம் குறைவு, மிக குறைவு. இங்க வந்து இவர்களை ஃபோர்ஸ் பண்ணி இப்ப இப்ப சரி நீங்களோட நடன கலைஞரா வந்து வர்றேன்னு சொன்னா கூட இங்க வந்து அந்த துறையில பிள்ளை போய் படிக்குது, சரி அரங்கேற்ற முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகு அந்த பிள்ளை வந்து அந்த துறையில இருக்க போறே இல்லை. அப்ப ஒரு சுமாரு அவர்களே ஒரு தாக்குதலுக்கு தயார் பண்ணி கொண்டு போய் விடுற மாதிரி அப்படியே கொண்டு போய் ட்ரைனிங் குடிச்சு அரங்கேற முடிச்சா ரைட்.
0: மிக்க நன்றி கரண்.
7: நன்றி. ஓகே, அப்ப இப்படித்தான் இந்த விடயங்கள் போய் கொண்டிருக்கு. நன்றி.
0: கண்டிப்பா மிக்க நன்றி. உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம். நிச்சயமா பல நேர்கள் அழைப்பிலே காத்திருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் நிறையவே எதிர்பார்க்கின்றோம். மிக்க மிக்க நன்றி எல்லாருக்குமே. மிக சிறப்பாக பல விடயங்களையும் எங்களுக்கு ஆரோக்கியமான பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். பிள்ளைகள் மாணவர்களை இளைஞர்களை எப்படி கையாள்வது, உண்மையிலேயே இந்த மனித உணர்ச்சிகள் மிக மிக மோசமானவை. அது கோபமா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், பொறாமையா இருக்கட்டும், ஒரு வித பேராசை, ஒரு அளவுக்கு மிஞ்சி ஆசை இருக்கத்தாமனு ஒரு அளவுக்கு மிஞ்சி ஆசை வருகின்ற பொழுது அது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்வார்கள். அப்படி வருகின்ற பொழுது அது காதல் எதுவாக இருக்கட்டும், பொருள் பணம் எதுவிலையாக இருக்கட்டும், கண்டிப்பா அது எல்லை மீறுகிற பொழுது அது பல விபரீதம் கொலை குற்றம் அந்த மாதிரியான விடயங்களுக்கு சென்று விடுகின்றார்கள். அப்படித்தான் இந்த கிறிஸ்டாப்பாய்க்குடைய வாழ்க்கையும் கூட. அது அவர் தெரிந்தபடியால நாம பேசுறோம். தெரியாமல் பல விடயங்கள் பல்வேறு வீடுகளிலேயே நடக்கும் இல்லையா. ஆகவே இந்த மாதிரியான உணர்ச்சிகளுக்கும் எல்லை இருக்கின்றது. ஒரு எல்லைக்குள் வைத்திருப்பது அதை அந்த கட்டுப்படுத்த தெரிவது, உணர்ச்சிகளை மேனேஜ் பண்ண தெரியவில்லை என்று சொன்னால் அந்த உணர்ச்சி சார் நுண்ணறிவு கண்டிப்பாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் தான் அது வேலை தளங்களிலும் சரி, வீடுகளிலும் சரி, பொது வழிகளிலும் சரி, எங்களுடைய திருமணம் பூ புனித வீடு என்று சொல்லி மண்டபங்களிலும் சரி, கதறியை தூக்கி அடிக்கிற அளவுக்கு போறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால இவற்றையெல்லாம் கையாள முடியாமல் இருக்கின்றது, முடியாமல் தவிக்கின்றோம். ஆகவே இளைஞர்கள் இன்னும் அந்த 13 வயதில் இருப்பவர்கள் இன்னும் உணர்ச்சி மேலீட்டில் செய்வார்கள். ஆகவே அவற்றை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகளையும் கண்காணிப்பையும் நாம எல்லாரும் சொல்லிக் கொடுக்கணும். சொல்றது சுலபம், செய்யறது கடினம் தான். இருந்தாலும் கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் நல்ல வழிக்கு வருவார்கள். இந்த வயசு டீனேஜ் என்பது கண்டிப்பா மிக மிக முக்கியமானது. கொஞ்சம் கட்டுப்படுத்துவது கடினம் தான், இருந்தாலும் நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அடுத்த நேயர் நமக்கு என்ன சொல்ல போகின்றார்? வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம் ஜோதி.
0: இனிய வணக்கம்.
8: என்னண்டா இது கணக்க பக்கத்தால யோசிக்க வேண்டிய உண்டு. இது நீங்கள் சொன்ன உதாரண எடுத்துக்காட்டையும் விட எங்கண்ட சமூகம் என்று வந்தா அது இன்னும் ஒரு படிநில கொஞ்சம் கூட. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவாகவே ஆர்முடுகள் என்று சொல்வார்களே, அக்ஸலரேஷன், அந்த வேகம் வந்து மாற்ற வேகம் கூடுது. அப்ப முந்தின தலைமுறைகள்ல இருந்த அந்த மாற்ற வேகத்தோட ஒப்படைக்கல. இப்ப நாங்கள் வந்து இந்த ரோலர் கோஸ்டர்ல பயணிக்கிற நிலை அல்லது இந்த முந்தி வண்டில பயணிச்சு கொண்டு தம்பி நில்லடா வண்டில நிப்பாடி போட்டு ரெண்டு வண்டில நிப்பாடி போட்டு தம்பி நில்லடா என்று கூப்பிட்டு கதைக்கிற நிலைமை போய் ரெண்டு விமானங்கள் வானத்துல பறந்து கொண்டிருக்கல சாகசம் செய்யணும் ஒன்று கொண்டு கேஸ் அடிக்க வேணும்ன்ற அந்த போர் விமானங்கள் போர்ல நடந்து கொண்டு கேக்கலையே பறந்து கொண்டே கேஸ் அடிக்கணும்ன்ற அந்த நிலைமைக்கு மாற்றம் வருது. எங்கண்ட சமூக மக்கள்கிட்ட நிலைமை ரெண்டாவது பெற்றோர்கள் நான் முந்தியொருக்கா ஒரு உங்கள்கிட்ட தலைப்பில் தான் சொல்லியிருக்கிறேன் அறிவு வேற மெச்சுவர்ட் வேற அதாவது முதிர்ச்சி நீங்கள் நல்ல ஒரு சொல்ல சொல்லித்தான் இன்றைக்கு நிகழ்ச்சியை தொடங்கினீங்க முதிர்ச்சி அந்த முதிர்ச்சி என்றது வந்து பெற்றோருக்கே இன்றைக்கு இருக்கான்றதுல எனக்கு ஒரு ஐயம் இருக்குது.
0: மனமுதிர்ச்சி என்பது நிச்சயமாக வளர்ந்தவர்களிடமும் பலரிடம் பார்க்க முடியாது.
8: அப்ப இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 45 வயசு 40 வயசு பெற்றோருக்கு 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளை இருக்கலாம். 40-45 வயசு ஆக்களை இப்ப பார்த்தா பேபிஸ் மேரி பிகே பண்ற ஆக்களையும் நாங்கள் இப்ப பாக்குறோம். அவையால எப்படி ஒரு பிள்ளைக்கான வாழ்க்கையை கொடுக்க முடியும்? ரெண்டாவது இந்த மனப்புரல் பண்றது வந்து வருத்தம் மாதிரி கையில ஒரு காயம் வர மாதிரி அது வந்து இப்ப நீங்க சொல்லி இப்ப நாங்கள் ஒரு சாதாரண நிபந்தனையில இருக்கீங்கள சொல்லி திருத்தலாம். இங்க வாங்கோ ஜோதி நேற்று நீங்கள் இப்படி நிகழ்ச்சியில இப்படி செய்வீங்க அது அப்படி செய்யாம இப்படி செய்யலாம்னு சொல்றது ஒரு சாதாரண நிபந்தனை. ஆனால் அதையே ஒரு ஆள் வந்து மனப்புரல்வு நிலைன்றது ஒரு காயம் மாதிரி அது பெற்றோர் வீட்டிலே தொடர்ந்து அடிபட்டு கொண்டிருந்தா அது பிள்ளைக்கு அந்த காயம் வரலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா மிக முக்கியமான ஒரு விஷயம்.
8: அப்ப இன்றைக்கு பெற்றோர்களுக்குள்ள 60 வயதுல முக்கோண போட்டி இருக்குது. நாங்கள் அந்த பிள்ளை போய் யாரையோ கொலை செய்ததுன்னு சொல்லி கொண்டிருக்கோம். ஏற்கனவே திருமணமான 60 வயதுக்கு நெருங்கி கொண்டிருக்க 55-60 வயதுக்குள்ள முக்கோண போட்டி நடக்கிற ஒரு வேகமான மாற்ற சூழலுக்குள்ள நாங்கள் இருக்கேக்குள்ள அந்த பிள்ளைக்கு நாங்கள் எதை கொடுக்குறோம் நாங்கள்?
0: மிக்க நன்றி சுதன், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேரம் இப்பொழுது 11:33. ஒரு சில விளம்பரங்களை அடுத்து விரைவாக பேசுவோம்.
9: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: பொறுப்புள்ள மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. அதுவும் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் இந்த 13 வயது பிள்ளைகள் உடைய வாழ்வியலை மிகவும் கண்காணிப்போடு வைத்திருக்க வேண்டும். அவர்களும் கேட்டுட்டு இருப்பார்கள் நிச்சயமாக. உண்மையிலேயே சுதன் கூட சொன்னார், இப்பொழுது வீட்டில் பெற்றோர் இணையர்களுக்கிடையிலே வருகின்ற வாக்குவாதம் முரண்பாடுகள் கண்டிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது உடனடியாக தெரியாது விட்டாலும் எதிர்காலத்தில் அப்படியான ஒரு தாக்கம் வருகின்ற பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடடா, இதுதான் காரணம். ஆகவே நாம் கொஞ்சம் வாயை குறைத்து நானா நீயா என்ற போட்டிகளை குறைத்து பிள்ளைகளுக்காக இருப்பது மிக முக்கியமானது இல்லையா? நிச்சயமாக. ஆகவே அதே நேரம் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஒப்பிட்டு பேசுறது, அதே நேரம் பாடசாலைக்கு போய் வந்தா கூட இன்றைக்கு எத்தனை மார்க்ஸ் எத்தனை மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டீர்கள் அப்படியான கேள்விகள் கேள்விகளைத்தான் பெற்றோர்கள் முதல்ல கேட்கிறது. அவனுக்கு எவ்வளவு, இவனுக்கு எவ்வளவு, அது எல்லாவற்றையும் அது வேண்டும் தான், இல்லை என்று இல்லை, அது ஒரு ஊக்கப்படுத்தல் தான். இருந்தாலும் கூட அவர்களோடு நாங்கள் ஒரு மனித நேயத்தோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக்கி விடுற மாதிரி இருக்கிற பொழுது அவனுக்குள்ளே போட்டி பொறாமையாக மாறி பேராசையாக மாறி கொலை குற்றவாளியாக கொண்டு வந்து ஒரு நாளைக்கு நீதிமன்றத்திலே நிறுத்தும் மரண தண்டனைக்கு கூட செல்கின்றது நிலைமைகள் பாருங்க. அதே நேரம் இப்பொழுது பாடசாலைகள் கூட, அதுக்காக எல்லா ஆசிரியர்களும் பாடசாலை திட்டங்களும் அப்படி என்று நான் சொல்ல வரவில்லை. இருந்தாலும் கூட அதிகமாக பொருளாதாரத்தை மையமாக வைத்தும் தொழில்முறை தகுதிகளை நோக்கமாக கொண்டும் தான் இன்றைக்கு பல பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டு அதைத்தான் மையமாக கொண்டிருக்கின்றன பாடசாலைகள் என்பதனை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். அன்றைய காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது அறநெறி, குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகத்தை எடுத்தால் அறநெறி பாடங்கள் அந்த கதைகள் எல்லாமே அன்றைய புத்தகங்களில் இருந்தன. இன்று அவையெல்லாம் நீக்கப்பட்டு வெவ்வேறு வடிவங்களிலே பாடத்திட்டங்கள் அமைக்கப்படுகின்றன. அன்றைய மாதிரி இல்லை. இருந்தாலும் காலந்தான் என்னதான் மாறினாலும் அறநெறி என்பது எப்பொழுதுமே மாறாது, மனிதநேயம் மாறாது இல்லையா. இன்றைக்கு வகுப்பறைகள் ஒரு எக்ஸாம் சென்டர் மாதிரி வருகின்றதும் அதே நேரம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான தயார்படுத்தலை செய்கின்ற கூடங்களாக மாறிவிடுவதையும் பார்க்க முடிகின்றது. இது தாயகத்திலும் தொற்றிக் கொண்டது என்று தான் சொல்ல தோன்றுகின்றது. நீங்க எப்படி பார்க்கறீங்க? குழந்தைகளுக்கு எப்படி நல்ல கருத்துக்களை நீங்க முன்வைக்க போன்றீர்கள்? அடுத்த நேர் நம்மோடு சற்று விரைவாக நாங்கள் செல்ல வேண்டும். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? ரட்னா, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ரட்னா சொல்லுங்க, சற்று விரைவாக செல்லுங்க. ரட்னா, எப்படி இந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன அறிவுரை கொடுக்கலாம்? எப்படி, எதற்காக இந்த மாதிரியான விபரீத முடிவுகளை எடுக்கின்றார்கள்?
10: இதுக்கு காரணம் என்ன? முதல் காரணம் நாம சொல்லல என்னன்னா, ஒரு மனித வாழ்க்கையில நிச்சய விதமாக சிறு வயதில் வரும் குடும்ப,
0: மன்னிக்க வேண்டும் ரட்னா, நீங்க ஸ்பீக்கர் போன்ல பேசுறீங்களா?
11: உருவாகுது. இந்த பிரச்சனை ஒரு மன அலைச்சல உண்டாக்குது. மன உளைச்சல் இருந்து இது ஒரு வேறொரு யுகத்துக்கு இவளை தள்ளி போகுது. இவள் வந்து இசைக்கு, மதுக்கு, மாதுவுக்கு, எல்லாத்துக்கும் இதுதான் வழி என்று கண்டுபிடிக்கிறார்கள். இதுக்கு என்ன செய்யலாம் சொன்னா, சின்ன வயதுல இருந்தே அவளுக்கு நாங்க பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, எப்படி சுலபமாக இருக்கலாம், ஆனா மனிதனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இயந்திரம், அந்த இயந்திரம் வந்து மனித பிரச்சனையை இலகுவாக தீர்க்கும். அதுதான் எங்களுடைய மணிக்கூடு. கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்த, ஹலோ, அடுத்த கிழமை நீங்க ஒரு எலாம் ஒன்னு செட் பண்ணலாம். அதே டைமுக்கு நான் போன கிழமை நான் இந்த பிரச்சனையில சரி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் சொல்லி, அப்ப ஒரு கிழமைக்கு பிறகு எலாம் அடிக்கும். அந்த இலாமல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, போன கிழமை இந்த டைம்ல நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன், ஆனா நீங்க ஜாலியா ஒரு படம் பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்ப அதனால மனித வந்து கவலைப்படவே கூடாது. ஏதோ ஒரு விதத்துல அந்த பிரச்சனை தீர்வுக்கு கொண்டு வரலாம். காலம்தான் பிரச்சனைய தானாக தீர்க்கும். பல விடயங்கள் கதைக்காமலே தீர்த்து கொள்ளலாம், ஆனா கதைச்சா தான் தீர்க்கலாம்னு சொல்லி அந்த கதைக்கு போய் ஒரு பிரச்சனைக்கு பதிலா 10 பிரச்சனை வரும்.
0: நிச்சயமாக.
11: அடுத்தது இந்த இசை கேட்கறது. பிரச்சனை இருக்கிற நேரம் நல்ல இசையை கேட்டு கொண்டிருக்கிற நேரம் அந்த இசை முழு விளக்கமும் ஏறாது. அப்ப அதுக்கு ஒரு துணை கருவி வேணும். அதுக்குதான் வேல் வந்து அந்த கஞ்சா அது இது அடிச்சோம்னா அது நல்லா கிளியரா விளங்கும். அதுக்கு பிறகு அங்க போன பிறகு அடுத்த பிரச்சனை அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு போகும். அதனால சிறு வயதிலே பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் எப்படி பிரச்சனையை கண்டு கண்டுபிடிக்கிறது, எப்படி இலகுவாக தீர்க்கலாம் என்று தெரிஞ்சு கொள்ள வேணும். அதே நேரம் சிறு வயதிலிருந்து வருமானம், பணம், குடும்பத்தின் நிலைமைகளை எடுத்து சொல்லி அவர்களுடைய உதவியை அடிக்கடி நாட வேணும்.
0: நன்றி, வணக்கம். மிக அருமை, தொடர்ந்து இணைந்திருங்க அப்பப்ப எங்களோட நிகழ்ச்சியிலே. மிக நன்றி உங்களுக்கு.
11: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நேரம் இப்பொழுது 11:41. பல நேயர்கள் காத்திருக்கிறீங்க, ஒரு சில நிமிடங்களை எடுத்துக்கொள்வோம் விளம்பரத்தை அடுத்து.
12: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
13: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
14: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
13: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
14: ஏசியா கோல்ட் இங்க்,
13: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
14: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
13: இட்டோபிகோ,
14: 416-746-2742.
0: வாழ்வியல் வசந்தம் என்ற உரையரங்கிலே இணைந்து கொண்டு, அற்புதமான ஒரு சிந்தனை களத்தில் இணைந்து கொண்டு, நீங்க உங்களுடைய நல்ல சிந்தனைகளை எங்கள் சமூகத்துக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இதிலே நீங்க இந்த சமூக வலைத்தளங்கள் கூட நீங்க பேசிக் கொள்ளலாம். அந்த சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் அவற்றினுடைய ஆதிக்கம் கூட பல வேளைகளிலே இந்த வன்முறையை தூண்டுவதாக இருக்கின்றது. பிள்ளைகளும் அதே போய் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே அந்த வன்முறை சிந்தனைகள் வளர்ந்து கொள்கின்றன இல்லையா? அதை கூட நாங்கள் இப்பொழுது சிறு பிள்ளைகள் அதிலேயே உரி போய் இருக்கின்ற பொழுது நாங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அவர்களிடம் போனை கொடுத்துட்டு அம்மாவோ அப்பா தன்னுடைய வேலையை பார்த்துக் கொள்வது என்பது அவனை சின்ன வயசிலே அந்த சிறு பிஞ்சு நெஞ்சிலேயே வன்முறை எண்ணத்தை விதைத்து விடுகிற மாதிரி இருக்கின்றது. ஆகவே ஏதோ ஒன்று நடந்த பின்பு ஏன் அப்படி செய்தா, எதுக்கு செய்தா என்று கொண்டு போய் அவனை ஜெயிலில் போட்டோ அல்லது மரண தண்டனை கொடுத்தோ இந்த மாதிரி உருவாக்குவது என்பது உண்மையில் குற்றவியல் கண்ணோட்டத்திலே தண்டனைகள் மட்டுமே குற்றங்களை குறைத்து விடாது இல்லையா? தண்டனைகள் கொடுப்பதற்கு முதல் அந்த குற்றங்கள் வராமல் தடுப்பதுதான் மிகச் சிறந்தது. அதை பலரும் செய்ய வேண்டும். அதுக்காக நாங்கள் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றீர்கள், நீங்கள் கூட பல தீர்வுகளை. அதிலும் மிக குறிப்பாக இந்த நூல்கள், புத்தகங்களை வாசித்தல் பற்றி கூட நீங்க சொல்லிக் கொள்ளலாம். சொல்வார்கள் ஒரு அழகான ஒரு பொன்மொழி, நூல் நிலையங்கள் பெருக பெருக சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான அந்த பொன்மொழி இருக்கின்றது இல்லையா? ஆகவே நல்ல அறப்பண்புகளும் நல்ல ஒழுக்கமும் அவர்கள் அந்த நூல்களூடாக, குறிப்பாக எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள் கூட எத்தனையோ கொட்டி கிடக்கின்றதை நீங்க

0: இப்படியான உலகத்துக்குள்ள நாங்க வாழையில அப்படி பாக்கல. இப்பத்தி ஆறுகளுக்கு எல்லா பக்கத்தாலுமே வந்து அந்த மன அழுத்தங்களும் ஆசைகளையும் வந்து தூண்டுற அளவுக்கு தூரம் இந்த உலகம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறதால அவர்களை அதுக்குள்ள போய் சிக்க விடாம நாங்க காப்பாற்றி வைக்க வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பு வந்து எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை மிகவும் அருமையாக இருந்தது என்று தான் நாங்க அவர்களுக்கு சொல்ல வேண்டுமே ஒழிய, நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இங்க வந்து அங்க வாழ்ந்து நாங்கன்ற ஒரு மனோநிலைக்கு வந்து அவர்களை தள்ளக்கூடாது. அப்படின்னா அவர்கள் அவர்கள் இப்ப ஏற்கனவே இங்கே இருக்கிற வாழ்க்கையை அடுத்த தாங்கள் வந்து எப்படி வாழ போறோமோ, இப்படி திருமணம் செய்ய போறோமோ, இப்படி வாழலாமான்ற ஒரு பயம் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்கிற அளவுக்கு தான் இன்றைய சூழ்நிலை இங்கே இருக்கிறது. இந்த வேலை வாய்ப்புக்கு பயம் அவர்கள் என்ன செய்வாரான்னு சொல்லிச்சுனா, நாங்க ஒரு இடத்துல வாடகைக்கு விளையாட்டு எங்கட வேலைக்கு கிடைக்குமா, இல்லாட அந்த வேலைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்க அதுக்கு என்ன செய்யலாம்ன்ற அந்த அடுத்த சிந்தனைகள் அவர்களுக்கு இல்ல. அப்ப நாங்க அவர்களை புடம் போட வேண்டும், அந்த புடம் போட்டு வளர்க்க வேண்டும்னு சொல்லிச்சுனா, சிறு வயதுல இருந்தே இப்படியான பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டா இப்படியான தீர்வுகளை நீங்க முன்வைக்கணும். நாங்க கட்டாயம் இப்ப உதாரணத்துக்கு சாதாரண அத்தியாவசிய வாழ்க்கை முறையை வந்து நாங்க அவர்களுக்கு வாழ்ந்து இதுதான் வாழ்க்கை, இந்த சேமிப்புகளை நீங்க செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு மனத்தாக்கவும் வராது, தைரியமா நீங்க இதை பின்பற்றலாம். இப்ப ஒரு ஆச மோகங்கள் ஊடாக பெரிய பெரிய வாகனங்களை வாங்கி அதுக்கு காசு கட்டுறதுக்கே அவர்களுக்கு காசு இல்லாம போயிடும், அப்புறம் அதே அவர்களுக்கு ஒரு மனநலத்தை ஏற்படுத்த போறது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த காதலர்களுக்குள்ள வார அழுத்தங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்கிறது. அப்ப அதை கூட முதல்ல வந்து எல்லாருக்குமே இதுகள் வரும், ஆனா அதை கட்டுப்படுத்தி கட்டுபவர்கள் மிகவும் கட்டிக்காரர்களாதான் நாங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஏன்னா இல்லையன்ற இல்லையில இந்த காதல்ன்றத வந்து நிச்சயமா எல்லாருக்குமே வரும், அது யாரையுமே அதை கடந்து செல்லாது. அப்ப அவர்கள் என்ன செய்யறாருன்னு சொல்லிச்சுன்னா, அந்தந்த நிலையை எப்படுதோ இந்த நிலையில நாங்க இதுல வெளிக்கிட்டோம்னு சொல்லிச்சுன்னா இதை நாங்க கையாள முடியாதுன்ற அளவில் அவர்கள் அதுல இருந்து தப்பி கொள்கிறார்கள். அப்படியான விஷயங்களை கூட நாங்க குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போற ஆளுகளுக்கு எல்லாம் அவங்க அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்க சொல்லிக் கொடுக்கலாம். அதுகள் எல்லாம் வந்து நாங்க விலத்தி விலத்தி இருந்தோம்னு சொல்லிச்சுன்னா தான் அவர்கள் அதுக்குள்ள போய் சிக்குவார்கள், ஏமாறுவார்கள். இப்ப நீங்க கிளிநொச்சி யாழ்ப்பாணம் எல்லாம் வந்து இப்ப போன கிழமை வந்து நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அது மரணங்கள்ல முடிஞ்சிருக்கிறது, ஏமாற்றப்பட்டதால அது தற்கொலையாம இருக்கலாம், கொலையா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கிறது, ஆத்திரங்கள் அது கைமறிச்சல்கிறதால. சோ இந்த விடயங்களை வந்து இப்ப நாங்க கூட இப்ப சில இடங்கள்ல போய் எங்களோட அட்கோல இருக்கிற ஒருவர் வந்து எங்களை தாக்கைகள்ல, அதாவது எங்களை நாங்க வேலை தரங்களை நிக்கல எங்களோட முண்டைகளை நாங்க அவர்களுக்கு ஒரு மாதிரி சமாளிச்சு போட்டு நான் பக்கத்துல நிக்கொழி சொல்றது பாபமா பாப்பம் அவர்கள் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவர்கள் வந்து தங்களை அறியாம தாங்கத்தான் இப்ப எங்களோட வந்து நாங்க போய் அவரோட சண்டை பிடிக்கலாது. இவர்கள் பாவம், இவர்கள் நாங்க இப்படித்தான் சமாளிச்சு அனுப்பி போட்டு சாப்பாடு கொடுத்து போட்டு விட்டு வரோம்ன்ற மாதிரி தான் நான் என்னுடைய என்னோட சேர்ந்து வேலை செய்யற இளைஞர்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். இல்ல நெஞ்ச நிமித்து கொண்டு நாங்க உங்களோட சண்டை பிடிக்க போக கூடாது நாங்க ஒரு கேமசோ. அப்ப அந்த அந்த வகையில நாங்க நிறைய விடயங்களை வந்து அடுத்த இந்த தலைமுறைக்கோ அல்லாட எங்கட பிள்ளைகளுக்கோ அல்லாட இளைஞர்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கு.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் விஜய், நன்றி, வணக்கம். ஆமாம், பெற்றோர்களால கட்டுப்படுத்த முடியாமல் கூட பெற்றோர்கள் சில எழுத்துனர் அடித்து போகின்றார்கள். அதுக்கு கூட இங்க குறிப்பாக கனடாவிலும் கூட பல ஹெல்ப் சென்டர்ஸ் இருக்கின்றன இல்லையா, உதவி மையங்கள் கிட்ஸுக்கான. ஆகவே அதை கூட பயன்படுத்திக் கொள்ளலாம். கவுன்சிலிங் அதாவது மனநல ஆலோசனை கொடுப்பது அந்த மாதிரி ஆதரவு மையங்களை கூட நாடிக்கொள்ளலாம். இல்லாமலுக்கு விட்டுவிட்டால் அது பெரிய பாரிய விளைவுகளை கொண்டு வரக்கூடியது. ஆகவே கனேடிய மனநல சங்கம், அதே மாதிரி சிறுவர் உதவி மையம் கனடா என்று சொல்லி இருக்கின்றது, ஒன்டாரியோ இளைஞர் நீதி மற்றும் சமூக சேவைகள் மையம் இருக்கின்றது, அதே மாதிரி பிக் பிரதர்ஸ் பிக் சிஸ்டர்ஸ் ஆஃப் கனடா என்று சொல்லி அந்த மையம் இருக்கின்றது. இப்படியாக பல ஆதரவு மையங்கள் கனடாவிலேயும் கூட இயங்கி வருகின்றன. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான ஒரு ஆதரவை, மனநல ஆதரவை அவர்களுக்கு வழங்கலாம் இல்லையா, கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ளலாம். அதுல தப்பே இல்லை. அடடா, இப்ப பெரியவர்கள் கூட அதை எடுத்துக்கொள்வதற்கு சில வேளைகள்ல யோசிப்பார்கள், நான் எடுத்துக்கொள்ள என்ன தப்பாக பார்ப்பார்களா தப்பான ஒரு கண்ணோட்டத்துல. அப்படி இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்கு. அதுவும் இந்த அவசரமான உலகத்தில் ஏதோ ஒரு வகையில ஒரு மன அழுத்தமோ மனச்சோர்வோ எல்லாருக்கும் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அது ஃபேமிலியா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இன்றைக்கு வேலை வாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட், இப்படி ஒவ்வொன்றிலையும் ஏதோ ஒன்று மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே கவுன்சிலிங் எடுப்பது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல. இப்பொழுது அடுத்த நேயர் நம்மோடு இணைகின்றார், அவரோடு பேசலாம். வணக்கம், ஒரு ஒரு நிமிடங்கள் எடுங்க, மன்னிக்க வேண்டுகிறேன். வணக்கம்.
2: வணக்கம், நான் செல்வி கடைக்கிறேன்.
1: நலமாக இருக்கிறேன் செல்வி, கடுகதி வேகத்துல மன்னிக்கவும் நீங்க வருகின்ற பொழுது நான் அப்படி சொல்லக்கூடாது. பல நேயர்கள் காத்திருக்கிறார்கள், சொல்லுங்க.
2: என்ன பொறுத்தவரை என்னன்னா, அந்த சின்ன வயது சிறு வயதிலிருந்து பேரன் பிள்ளைகளோட

0: க்ளோஸா இருக்க வேணும்.
1: கண்டிப்பா
0: இருந்துட்டு அந்த சின்ன வயதுலயே அதுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும். இதனால் உனக்கு தாரகாசி இதை நீ
1: சிறுமி ஒரு அம்மாவாக நீங்க வந்து சொல்கிறது சிறப்பு. ஆமா,
0: அப்ப அதை வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா இந்த பணம் திருப்பி உங்களுக்கு எப்படி வரமன்றதை நீங்க யோசிக்கணும். அதை யோசிச்சு நீங்க அதை சிரமிச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வாங்கலாம். அப்ப அதை சின்ன வயதுல இருந்து சொல்லிக்கணும். அந்த சின்ன வயதுல இருந்து சேர்ந்து கதைக்கணும். பிள்ளைகளுக்கு எல்லாமே கதைக்கணும். எல்லாத்தையும் கதைக்கும் போது பிள்ளைகள் எல்லாத்தையும் சொல்லுங்களே. இது நாங்க கதைக்காம இருந்ததுனால்தான் பிள்ளைகளுக்கு எங்களுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து வருது.
1: கண்டிப்பா கதைக்கிறதுக்கு நேரம் இல்லையே, என்ன செய்ய போறாங்க பெற்றோர், என்ன செய்யலாம்?
0: ஆனா ஒரு அம்மாவோ அப்பாவோ இல்ல, கூடுதலா அம்மா தான் பிள்ளைகளோட கூடுதலா கதைக்க வேணும். அப்பா வேலையே இருந்தாலும் அம்மா அதை சமைக்கிற நேரம் சாப்பிடற நேரம் சேர்ந்திருந்து சாப்பிடக்க எல்லாத்தையும் கேட்கணும். ஸ்கூலான விறகுல ஸ்கூல்ல நடந்ததை பிள்ளைங்க சொல்லுங்க. சில அதை கேட்க கூட பெற்றோர்களுக்கு டைம் இருக்காது.
1: அந்த விடயத்தை மிக குறிப்பாக சுட்டி காட்டி இருக்கிறீங்க. மிக சிறப்பு, மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கண்டிப்பா அவர் சொன்னது சரி. பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில ஒரு ஓபன் கம்யூனிகேஷன் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு வக்கரமாக பேசுவதை விட திறந்த மனசோடு பேசுவது, ஒரு நட்புடன் நாம திறந்த மனசோடு பேசுவோம். பாருங்க, சில விஷயங்களை ஒளிவு மறைவின்றி சில விடயங்களை சொல்லுவோம். சொல்கிற பொழுது எங்களுடைய மனப்பாரம் குறைந்து விடுகிறது இல்லையா? அந்த மாதிரி பிள்ளைகளிடமும் பேசுவது மிக மிக முக்கியமானது. ஒரு மனநல விழிப்புணர்வு கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அறநெறி வழிகாட்டல் இருக்க வேண்டும். அதனையும் விட இப்பொழுது பாடசாலைக்கு பேரண்ட்ஸ் வந்து மீட்டிங்குக்கு அழைத்தால் கூட அவர்களுக்கு போறதுக்கு நேரம் இருக்காது. ஆகவே அது கூட மிக மிக முக்கியமானது. இப்பொழுது பட்டமளிப்பு விழா பாடசாலையில நடந்தா கூட அதுக்கு சில பிள்ளைகள் தனியாக வருகின்றார்கள். அதை பார்க்கின்ற பொழுது கவலையா இருக்கும். அவனுடைய அல்லது அந்த பெண் குழந்தையுடைய முகத்துல ஒரு வாட்டம் இருக்கும். தனக்கு யாரும் வரல, தன்னை யாரும் பிக்சர் எடுக்கல, மற்றவர்கள் எல்லாம் ஓடி ஓடி எடுக்கிறார்கள், வீடியோ பண்ணுகிறார்கள், பிக்சர் எடுக்கிறார்களே என்று சொல்லி அதை ஒரு பொழுது நான் கூட பார்த்துட்டு யோசிச்சேன். அந்த முகத்திலே அந்த சோர்வு இருக்கின்றது. அதுக்கு கூட இன்றைக்கு பொருளாதாரம் நம்மை விடுதில்லை பேரண்ட்ஸ். ஆகவே அது கூட மிக முக்கியமானது நேயர்களே. ஆகவே நாங்கள் செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட நல்ல மன ஆரோக்கியம் கொண்ட குழந்தைகளை சேர்த்து அவர்களுக்கான அந்த ஆரோக்கியம்தான் செல்வம். அது பார்த்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: இனிய வணக்கம் தேவகுமார், சொல்லுங்கள்.
2: ஆமா, உண்மையில இப்ப எல்லா நேரமும் சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னால் அந்த பிரியர்களோட நாங்கள் கலைக்கணும். அவை இந்த பிரச்சனையோட உங்களுக்கு வெளிக்கான சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். வேற ஒன்று தந்தையார்ட்டையாவும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். மற்றது நாங்கள் அவர்களின் அந்த சிநேத வளங்களை நாங்கள் தடுக்கக்கூடாது. கட்டாயம் சிநேதங்கள் இருக்கும். என்னன்னு சொன்னா சில பிரச்சனைகளை உண்மையில நான் உணர்ந்தது வந்து அந்த தாத்தப்பனிட்ட சொல்ல முடியாத பிரச்சனைகள் இப்ப எனக்கு ஒரு சிநேதர் இருந்தா அவர்கிட்ட சொல்வாரு, அவரோடதான் பயந்து கொள்வாரு. சில அப்படியான பிரச்சனைகள் வராக்குல்ல சிநேதரங்கள் அவர்களுக்கு அவர்களோட மன உருக்கமான ஒரு தருணத்துல கூட அவர்களோட வெளியில போறது வாரது சாப்பாடு கடைக்கு போறது அப்படி இப்படியான சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட போறது அப்படியான அளவுகளை செய்தார்கள். அவர்கள் அதுல இருந்து விடுபட்டு விடுவாரு. நான் உண்மையில அந்த நாங்கள் அந்த சில அந்த ஒரு குடும்பத்துல என்னன்னா அவர்களுக்கு சினே அந்த வடியாக்களோட பழக முறையில அப்படியான உருக்கங்களுக்குள்ள வச்சிருந்தால் சில பேர் என்னன்னா அவர்களாவே அப்படி ஒரு மன இறுக்கத்துல இருக்கிற இந்த இதுகள்ல அவர்களாவே தனிமைப்பட்டு விட்டுக் கொள்வார்கள் தாங்களை தாங்களை. அப்ப அப்படியான இதுகளை உண்மையில சாதப்பணும் இல்லாட்டால் சிநேதர்களோ உண்மையாலே அவர்களை கவனிக்கணும். கவனிச்சா அதற்கான ஒரு அந்த ஒரு சிகிச்சையோ ஒரு உதவியோ ஏதாவது அறமுறை பெற்றோர் மூலமோ இல்லாட்டால் கன பேருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் அதை வெளி கொண்டு வர்றதுக்கு ஒரு பிரச்சனை. ஓகே, என்ன என்னது பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த வெளி கொண்டுறதுக்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதுகளெல்லாம் தவிர்த்துக் கொள்வாங்க.
1: மிக நன்றி, மிக நன்றி தேவகுமார். மீண்டும் சந்திப்போம். ஆமாம், பெற்றோர் பிள்ளைகள் உறவு என்பது, இந்த ஃபேமிலி டைம் என்பது மிக மிக முக்கியமானது. நேயர்களே, தினமும் பெற்றோர் சண்டையிடுவது, அந்த முரண்பட்ட குணங்கள், இவற்றையெல்லாம் பிள்ளைகள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதை பல வீடுகளிலையும் இப்படி இருக்கும், முரண்பட்டு பிரிந்து செல்வது. இது கண்டிப்பாக பிள்ளைகளிடம் ஒரு அச்ச உணர்வை, வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இன்மையை ஏற்படுத்திவிடும் இல்லையா? என் வாழ்க்கையும் நான் திருமணம் செய்தாலோ, இந்த மாதிரி எனக்கு சுதந்திர இழப்பு வந்துடுமா, அல்லது நானும் இந்த மாதிரி தான் சண்டை போடுவேனா ஃபியூச்சர்ல, அந்த மாதிரி ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையா இருந்துடுமா என்று ஒரு அச்சம் அவர்களுக்குள்ளும் வந்துவிடும். இன்றைக்கு ஆய்வுகளின்படி கூட பல பிள்ளைகள் திருமணம் செய்கின்ற அளவு வீதம் கூட குறைவாக இருப்பதனை ஆய்வுகள் கூட சொல்கின்றன. ஆகவே எங்களுடைய தமிழ் சமூகத்திலும் அப்படி ஒரு சிக்கல் இருக்கலாம். அதுக்கு காரணம் இதுவாகவும் இருக்கலாம், இது கூட ஒரு அடிப்படையாக இருக்கலாம். ஆகவே அந்த விடயத்திலையும் பெற்றோர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆணவம் குழந்தையின் வாழ்க்கையை கெடுத்துவிடக் கூடாது இல்லையா? ஒரு சில விளம்பரங்களை அடுத்து பேசுவோம்.
3: Everything okay, no problem
4: டிஜினம். பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
5: The customer you're trying to reach is not available.
6: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: நேரம் இப்பொழுது 11:56. அடுத்த நேரோடு பேசலாம். ஒரு நிமிடம், வணக்கம்.
7: வணக்கம் ரமேஷ்.
1: இனிய வணக்கம் ரமேஷ், உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
7: நன்றி நன்றி. நான் ஒரு பாயிண்ட் சொல்லலாம்னு வச்சிருந்தேன், நீங்க கடைசியில டச் பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்ப பரவாயில்ல, அதுதான் இப்ப இந்த காலத்துல இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு இந்த திருமணம் செய்து கொள்ளும் வேண்டும் என்றாலே ஓடி விடுகிறார்கள். ஐயோ வேண்டாம், நீங்க பட கஷ்டத்தை நாங்க ஏன் படணும், இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி, ஐயோ உங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒன்னும் படிக்க வைக்கணும், அப்புறம் பேர பிள்ளைய பார்க்கணும், இவ்வளவு செலவு எடுக்கணும், எப்படிதான் பண்ண போன, இந்த மாதிரி பேச்சுகள்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு முன்னாடி அவங்க அது மனசுல ஓரிடுது, ஓ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பத்திர இவ்வளவு வேலை இருக்கா, ஐயோ கஷ்டப்படுறாங்களே. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசுறது ரொம்ப தவிக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. ரெண்டாவது வந்து பிள்ளைங்களை வந்து எல்லாத்தையும் ஒரு உலகத்துல வச்சுக்கணும், தனி உலகத்துல வச்சிடக்கூடாது. அவங்க என்ன இப்போ வந்து தனி ரூமை கொடுத்து அவங்க ஒரு உலகத்துல இருப்பாங்க, அவங்க ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தனியா விடக்கூடாது. மற்றது குழந்தைகள் வந்து என்ன
1: குறுக்கிட்டு இருக்கு, எங்களுடைய சின்ன வயசு காலத்துல எல்லாம் நாம தனியா படுத்ததே இல்லை.
7: இல்ல நிச்சயமாக
1: அப்படித்தான் படுத்திருப்போம் இல்லையா எல்லாருமே, அது ஒரு பாசம் பிணைப்பு. ஆனா இன்றைக்கு தனித்தனி உலகத்துல படுத்தி,
7: உலகத்துல தனியா ரூம் கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல கொடுக்க வேண்டியது. அந்த காலத்துல பாய் போடும்போது தலைமணி அம்மாவுக்கு அப்பாவுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு தங்கச்சி சேர்த்து போடுவாங்க, பிள்ளைகளே போடும். அதுல இருந்த பிணைப்பு இப்ப இருந்தா. அடுத்தது இன்னும் முக்கியமானது என்ன சொன்னாங்களோ, குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் அது பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்க கொஞ்சம் அன்பாக பேசி கடினமாக பேசிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லது தேவையானதுதான் வாங்கி கொடுக்கணும். ஐயா நம்ம பையனுக்கு ஆசைப்பட்டது, அவன் ரொம்ப விரும்புவானா அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வாங்கி கொடுத்தனா அதில் அருமையாக தெரியாது. தேவைக்கேற்ற தேவையான
1: சொல்லுங்க ரமேஷ். அந்த நிராகரிப்பு, பெற்றோருடைய அந்த நிராகரிப்பு, வாங்க முடியாது, இது இப்பொழுது தேவையில்லை என்கிறது, அந்த தோல்வியை தாங்கக்கூடிய சக்தியும் இன்றைய பிள்ளைகள்
7: என்ன தேவையோ அதுபடி வாங்கி கொடுத்து நல்ல அன்பா போகணும். ரெண்டாவது நிச்சயமாக வந்து என்ன பண்ணணும், தனி உலகத்தில் விட்டக்கூடாது. நம்ம கண் பார்வையில் அவங்க இருக்க முடியும், அவருடைய கண் பார்வை நம்ம இருக்கக்கூடாது. அவங்க கண் பார்வை நம்ம போயிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்னென்ன தனி வேலைகளும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை வந்து அவங்க நம்ம கண் பார்வையில் பார்த்துட்டு நல்லா அன்பாக பேசி இருந்தோம்னா ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை நான் கஷ்டப்படுற மாதிரி அவங்களுக்கு காமிக்கவே கூடாது. நாசுக்காக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறோம், நாசுக்காக சொல்லி அவங்க மனசில் பதிய வைக்கணும். அப்போ அந்த தேவையில்லாம மன உளைச்சல்லாம் போயிடும்.
1: நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். தொடர்ந்து நேயர்கள் பலர் காத்திருக்கிறீங்க. இன்னொரு நேரை சந்தித்து கொண்டு தொடர்ந்து பாடலுக்குள்ளே செல்லலாம். அப்பொழுது நீங்க பாடல் கேட்டு மகிழலாம். வணக்கம். பேசுங்கள், பேசுங்கள் புருஷோத்தமன், உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன், சொல்லுங்க.
8: நன்றி. இப்ப என்னட்டு சொன்னால் இதுக்கு வந்து பெற்றோர் தான் காரணம். இப்ப என்னட்டு சொன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து நாங்கள் சின்ன விஷயங்களை சொல்லணும். இப்ப அம்மா அப்பா அங்க நடந்து கொள்ற விதத்தை கொண்டுதான் பிள்ளைகள் அதை போல வளருமன்றதை இந்த கருத்து. இப்ப நான் எல்லாம் வந்து அங்க இருந்து வந்து தனியா வந்து கூட நான் வந்து அங்கே அம்மா அப்பா என்ன வளர்த்த விதம் நடந்து கொண்ட விதம் தான் நான் இன்றைக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன். எந்த ஒரு நல்ல நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை, நல்ல நேர்மை, நல்ல குணங்களான இது அம்மாவுக்கு சொன்னேன். நான் சொல்லி பாக்குறேன், அப்படி இல்லை உங்களுக்கு மகிழ்ச்சியோண்டு அம்மா என் அம்மா காயப்படுத்த விட அப்படி இல்லையாண்டா நான் நல்ல நட்பா இருப்பேன்ன்னு சொன்னான். ரெண்டு சொல்லி போடன்படியோ இன்றைக்கு எனக்கு பாசம் இருக்கு, நான் இப்ப நல்ல நட்பா தான் இருக்கிறேன். ஆனால் அதுக்காண்டி நாங்கள் மது புகையிலோ அதோ இல்லாட்டி கேவலப்படுத்தியோ அப்படியெல்லாம் செய்த ஒரு பெண்ணுக்கு கண்ணீர் விடுற அளவுக்கு எல்லாம் அப்படி கேவலமா இருக்கு. அங்கே அப்பா அம்மா அங்கே எங்களை எப்படி வளர்த்திருக்கிறாரு, அப்பா எப்படி மற்ற பெண்களை மதிச்சாரோ அதை பார்த்துதான் நான் கற்றுக்கொண்டது. அதை கற்று மற்றது மற்றவைய காயப்படுத்திய பிசிலாக்கள் வந்து ஆம்பளை பிள்ளையில வந்து ஒரு கணக்குக்கு முறையா இந்த பிள்ளை அவன் சிங்க அம்மாய் வளர்ப்பன்னு சொல்லிடும். அப்படி இல்லை, எங்களுக்கு எல்லாம் அம்மா தான் சின்ன பிள்ளை விட்டா நல்ல பேச்சுகளும். ஆனா இப்ப என்ன வளர்ந்து அவர் திருமணம் செய்யக்குள்ள அவர் அங்க சின்னல்ல வந்து கண்டிப்பில்லா அவ்வளவுக்கு இன்னொரு பிள்ளை போய் அங்க திருமணம் செய்ய அவர் சும்மா ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் அவர் கையை நீட்டுவர், காயப்படுத்துற வார்த்தைய பேசுவர். அந்த நல்ல பழக்கங்களை அவருக்கு பழக்காவிட்டா அவர் மது புகையிலுக்கு அடிமையாகி அந்த பொண்ணை அடிமையாகி அந்த பொண்ணுட குடும்பங்களை காயப்படுத்தி அதுகளெல்லாம் அதெல்லாம் அவதான். இப்ப நான் ஒரு சின்ன புலை விட்டா கூட அம்மா என்னோட பொண்ணாலே கதைக்கணும். வானொலி கதைக்கிற கதையை ஆரம்பி அங்கே சொல்ல தவறு விட்டா கூட அம்மா எனக்கு ஒரு நாளே கதைக்க ஆடுவா தண்டனை இருவா. ஏன்னு சொன்னா நீ சின்ன புல, அப்ப எனக்கு அம்மாவோட ஒரு நாளே கதைக்காடி நான் தாங்க மாட்டேன். அப்ப என்ன அம்மா என்ன நீ சின்ன புலைய நீ இப்ப நான் உன்னை தவற விட்டேன்னு சொன்னா நீ இன்னொரு பொம்பளை வந்து உன்னால கண்ணீர் விட வேண்டி வரும். அப்படி ஒவ்வொரு பெற்றோரும் அது அப்படி செய்யணும்ன்ற நான் கேட்டுக்கொண்டு என்ன இருந்தாலும் பெற்றோர்களுக்கு சொல்லணும். நன்றி,
1: மிக்க நன்றி புருஷோத்தமன். ஆமா பாருங்களேன், என்னொரு பொம்பளை வந்து உங்களால கண்ணீர் விடக்கூடாது என்று சொல்லி மகனுக்கு சொல்லி வளர்க்கின்ற அம்மா, அருமை அருமை. அம்மாக்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கண்ணீர் விடுவார்கள் என்று சொல்லி. ஆகவே அற்புதமான விடயங்களை மிக உணர்வு பூர்வமான வாழ்வியலோடு மிக நெருக்கமான ஒரு விடயத்தை, அதுவும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை பற்றி அவர்களுக்கான ஒரு நல்ல வாழ்வியலை நாங்கள் இந்த வாழ்வியல் வசந்தம் என்ற நிகழ்ச்சியிலே பேசியிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இங்கே கனடிய தேசத்தில் இது ஒரு பல்கலாச்சார தேசம், அது கூட அவர்களுக்கு ஒரு அடையாள சிக்கல் ஒரு இருக்கும். நிச்சயமாக நாம் கடந்த வாரம் கூட மைத்ரி ராமகிருஷ்ணன் ஈழத்தமிழ் பெண் என்றமைக்காக அவருக்கான விமர்சனங்கள் அங்கிருந்துதான் தாயகத்திலிருந்து. அதே நேரம் தமிழர்கள் கூட எங்களுடைய இனத்தவர்கள் கூட அவரை விமர்சித்திருந்தார்கள் பல்வேறு சில வழிகளில், அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆகவே இந்த பண்பாட்டு அடையாளத்தை வெளிப்படுத்துவதில் கூட அவர்களுக்கு சிக்கல், அது அவர்களுக்கு ஒரு அழுத்தம், அது கூட அவர்களுக்கு மனச்சோர்வை கொடுக்கும். இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு, இப்போ எங்களுடைய ஆலயங்களுக்கு நாங்கள் பிள்ளைகளை அழைத்து போகின்றோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், சில பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள் நினைக்கிறார்கள் மனப்பக்குவம் என்பதுதான் ஆன்மீகம், ஆடை அல்ல. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ பட்டுப்பாவாடை சட்டையா அல்லது வேட்டியா அல்லது ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆடையோடு வர வேண்டும் என்று. ஆனால் அது பெண் பிள்ளையும் சரி ஆண் பிள்ளையும் சரி பேண்ட்ஸோட அந்த மாதிரி வருவது. ஆகவே ஆன்மீகம் என்பது ஆடையில் அல்ல என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். சில நேரங்களில் அது நம்மளுக்கு சிந்தனையை தூண்டுறது. ஆமாம், அவர்கள் சொல்வதும் சரியாக இருக்கிறது. அதுக்காக அவர்களை போட்டு கொடுமைப்படுத்த முடியாது. நீங்க அதை அணிய வேணும், அப்படித்தான் நீங்க கோயிலுக்கு வர வேணும் என்று சொல்லி இருந்தாலும் கூட ஒரு மென்போக்கான வகையிலே அவர்களுக்கு இதுதான் எங்களுடைய பாரம்பரிய ஆடை, எங்களுடைய மொழி, எங்களுடைய கலை கலாச்சார பின்னணி என்பதை கூட நாங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சிந்திக்கிற வழிகள் கூட இந்த விடயத்தில் மட்டுமல்ல இதர விடயங்களிலும் கூட சரியாக இருக்கும். ஆகவே அவர்களோடு அவர்களாக நாங்கள் பேசிக் கொள்வது மிகச் சிறப்பு இல்லையா? பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன நேர்களே. இந்த சின்ன வயசுல கோபம், அதை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்கள் ஆக்ரோஷமாக செயல்படுவது, அதுக்கெல்லாம் ஒரு ஆரோக்கியமான தூக்கம் என்பது மிக முக்கியம். இன்றைக்கு பிள்ளைகள் இரவில் தூங்குவது, தூங்கி ஏழியா பாடசாலைக்கு எழுந்து போன்ற பிள்ளைகள் எத்தனை பேருன்னு கேட்டால் இரவிரவா ஒளிச்சிருந்து போன் பார்ப்பதும் கணினியில் விளையாடுவதும் அப்படியெல்லாம் செய்துட்டு இருப்பார்கள். ஆகவே ஆரோக்கியமான தூக்கம் கண்டிப்பா அவனுடைய மன வளத்தை பாதுகாக்கும். பாடசாலைகளில் போய் நித்திர தூங்கி பாடசாலை பாட புள்ளிகள் எல்லாம் குறைந்து போன்ற பிள்ளைகளை எல்லாம் பார்க்கின்றோம் இல்லையா? அதே நேரம் உடல் பயிற்சி, விளையாட்டு, மற்ற பிள்ளைகளோடு கொண்டு போய் ஒரு விளையாட்டு மைதானங்களில் விளையாட்டு, விளையாட்டு கூட எங்களுக்கான ஒரு ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை கொண்டு வரக்கூடியது. ஆக ஒரு தனி அறையில் இருந்து அவனை எங்கேயோ ஒரு உலகத்துக்கு பறக்க விடாமல் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இக்காலத்தில் சில பிள்ளைகள் கேட்பதும் இல்லாத மாதிரியும் இருக்கிறது. ஆகவே அவர்களை தனிமைப்படுத்தி அப்படியே ஒரு அறைக்குள்ளே வைத்து அவர்கள் விண்வெளியில் பறந்து கொண்டு இருப்பது என்பது அவர்களை சில பல வேலைகளிலே வன்முறையாளர்களாக, வன்முறை சிந்தனைகளை அவர்களுக்கு தோணும். அதை விடவும் சத்தான உணவு பழக்க வழக்கம் என்பது மிக முக்கியமானது. அதனையும் நாங்கள் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாது விட்டாலும், இன்றைக்கு சில வீடுகளிலே பிள்ளைகள் தனி குடித்தனம் நடத்துற மாதிரி தாங்களே சமைத்து சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள், எனக்கு அதுதான் பிடிக்கும் என்று பெற்றோரும் பயத்தில் பேசாமல் விட்டுட்டு இருப்பார்கள். அதுவெல்லாம் சிறந்தது அல்ல உண்மையிலேயே. அதே மாதிரி ஒரு வழிபாடு ஏற்றுதல், ஒரு தியானம், ஒரு மெடிடேஷன் செய்வது, ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி எடுப்பது, நல்ல புத்தகங்களை ஏற்கனவே சொன்னது மாதிரி வாசிக்கிறது, அதனை விட இந்த சமூக தளங்களை பயன்படுத்துதலை குறைத்து கொண்டு தங்களுடைய இலக்கிலே மிக கொள்கையோடு இருப்பது, என்னுடைய வாழ்வியல் இலக்கு என்ன, நான் இந்த மாதிரி டைமை வேஸ்ட் ஆக்கிட்டு நாளைக்கு துளைச்சி போட்டு தெருவில் நிற்கிறதை விட நான் படிக்கணும் என்ற அந்த எண்ணத்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கேட்காத பிள்ளைகளையும் கேட்கும் வகையிலே மென்போக்காக நாம சொல்லிக் கொடுப்பது சிறப்பு. அப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. இன்னொரு நேரத்திலே நாங்கள் குழந்தைகள் குறித்து உரையாடி பார்க்கலாம். அற்புதமான விடயங்களை சொல்லி இருக்கிறீங்க. பேசிவிட்டு நாம காற்றில் விடாமல் நீங்களும் தான், நானும் தான், நாங்களும் தான், எல்லாரும் தான், இவற்றையெல்லாம் பிள்ளைகள் சார்பாகவும் எம் சார்பாகவும் கடைபிடிப்போம் என்று சொல்லி நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து உங்களுக்கு பிடித்த பாடலோடு நீங்கள் ஒரு மணி வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். 4165930055.
9: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439. சித்ரா செல்வநாதன். உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
13: என் மாநில சுமதி இந்த வெட்டிங் வருகிறதுல்ல
14: ஓமண்ணா, அண்ணியும்
13: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
14: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
15: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
14: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
13: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
16: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
17: Working for you.
16: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
17: Working for you.
13: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. Sahaja.
17: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: நேரம் இப்பொழுது 12:12 அக்டோபர் மாதம் 8 தேதி திங்க மன்னிக்க வேண்டும் வியாழக்கிழமைக்குள்ளே சென்றிருக்கின்றோம். அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இந்த நாள் சிறப்புற வேண்டும் என்று வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு முதலாவது நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
18: வணக்கம்.
1: வணக்கம், இனிய வணக்கம். யார் பேசுறீங்க?
18: நான் கண்ணன் பேசுறேன்.
1: ஆமாம் கண்ணன், சொல்லுங்க என்ன பாடல்?
18: பொற்காலம் படத்துல இருந்து ஊனம் ஊனம் ஊனம் இங்கு யாருங்க அந்த பாட்டுக்கு.
1: கண்டிப்பா, மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
18: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். அரிதி கரிதி மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதே.

0: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12:17. தேவாவின் குரலிலே பாடல் பொற்காலம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தேவா தான் அந்த பாடலுக்கும் இசை அமைத்திருந்தார். இப்பொழுது எங்களோட அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: இனிய வணக்கம் ராஜவர்மன், வரவேற்கிறேன். சொல்லுங்க, என்ன பாடல்?
1: அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில இருந்து தேன் பூவே பூவே வா என்ற பாடல்.
0: ஒரு சில விளம்பரங்களை அடுத்து வரப்போன்றது பாடல். மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம், எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110, நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. 416-700-3333. New Home Center.com. J. Paramanathan, Brooker, Remax Experts.

0: பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் உள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் செயலின் விலை விவரங்களை அக்டோபர் மாதம் 10-11 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒலிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் பிற்பகல் 4 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சினம்.
3: பார் கிளம்ப க்ளோசிங் டாட் அடிக்கிற நடி.
4: The customer you're trying to reach is not available.
5: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா செல்வம்.
2: சரி சரி.
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இனி இப்பொழுது அடுத்த நேர் நம்மோடு. வணக்கம்.
8: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன்.
7: இனிய வணக்கம் சிவானந்தன் அவர்களே, சொல்லுங்க என்ன பாடல்?
8: நான் கேட்க விரும்புகிற பாடல், ஆசையும் நேசமும் இரத்த பாசத்தினால் இயங்குவதை பாராயடா. இந்த பாடல் வந்து MGR அவர்களுடைய படம் குளிர்வ காவலிலே தமிழ்நாடு ராணி அவர்கள் பாடியிருக்கிறார். MS விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் இசையமைத்த பாடல். தஞ்சை ராமதாஸ் அவர்களுடைய வரிகளில் இந்த பாடலை கேட்க முந்தி நான் வந்து ராஜவர்மன் விரும்பி கேட்ட அந்த தேன் பூவே வா அந்த பாடல் அவர் கேட்டதுக்கு நன்றி. காரணம் அது ஒரு இளையராஜாவின் ஒரு அருமையான பாடல். நன்றி.
7: சரி சரி, ரொம்ப ரசித்திருக்கிறீங்க, மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. உங்க எல்லாருடைய உரையாடல்களும் நிச்சயமாக எல்லா நிகழ்ச்சிகளையும் மெருகேற்றி கொண்டிருக்கின்றன. மிக்க மிக்க நன்றி எல்லாருக்குமே. இப்பொழுது வருகின்றது இந்த பாடல்.

நனிவாதம் பேசும் பெண்கள் கையிலே கத்தியும் ஈட்டியும் இருக்குது. கணவனை கண்டால் மனைவியரெல்லாம் காளை போலவே

0: சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸை பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: நேரம் இப்பொழுது 12:31 தொடர்ந்து அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் மரவன், இந்த பக்கத்துல எப்படி இருக்கீங்க?
6: நலமாக இருக்கின்றேன் மரவன், நீங்க நலமா?
7: நலம், நன்றி.
6: ஆமா, சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீங்க?
7: நீங்கள் செய்த அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி என்ற பாடல். நீதிக்கு தலை வணங்கி படத்தில் இடம்பெற்ற இந்த பச்சை கிளைக்கொரு தொட்டிலை கட்டி வைத்தேன், செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் என்ற பாடல்.
6: கண்டிப்பா அந்த பாடல் அழகான ஒரு பாடல் வரப்போன்றது. மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி, வணக்கம்.
6: வணக்கம்.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆ தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சி. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, நான் கரண்.
1: இனிய வணக்கம் கரண், சொல்லுங்க என்ன பாடல்?
2: நான் கேட்க இருக்கிற பாடல் விடுதலை படத்துல பழிநடுக காட்டு மல்லி என்ற காதல் பாடல். நன்றி, இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய இருக்கும். நன்றி, வணக்கம்.
1: கண்டிப்பா கேட்டு மகிழுங்க. மிக்க நன்றி.

0: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: 25 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன் 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
1: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த நள்ளிரவு பொழுதிலும் தூங்காத விழிகளோடு பாடலுக்காகவும் பல நேயர்கள் காத்திருக்கிறீங்க. எல்லாருக்குமே பாடல் கொடுக்க முடியவில்லை, மன்னிக்க வேண்டும். என ஒரு சில நேயர்களை மட்டும் நாங்கள் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். அடுத்த நேயர் வணக்கம். இனிய வணக்கம் எழில்வேந்தன், சொல்லுங்க என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீங்க?
2: பாடல் வந்து உத்தமன் படத்துல சேலாய் மகனே சேலரு வார்த்தை. நல்ல ஒரு தலைப்பு குழந்தைகள், எங்களால கலைக்க முடியவில்லை, மன்னிக்கவும்.
1: மிக்க நன்றி உங்களுக்கும். இன்னும் சந்திப்போம்.
2: நன்றி மன்னிக்காதீங்க.
1: நன்றி வணக்கம். அடுத்த நேரையும் சந்திக்கின்றோம். வணக்கம்
3: வணக்கம் காந்தி.
1: இனிய வணக்கம் காந்தி, சொல்லுங்க என்ன பாடல்?
3: எனக்கு வந்து சங்கர் குரு படத்துல இருந்த சின்ன சின்ன பூவே.
1: சங்கர் குரு திரைப்படமா? சின்ன சின்ன பூவே.
3: சின்ன சின்ன பூவே.
1: மிக்க நன்றி உங்களுக்கு. அந்த பாடலையும் எடுத்து வர முயற்சிக்கின்றேன். மிக்க நன்றி.
3: நன்றி
1: வணக்கம். இப்பொழுது நாங்கள் சின்ன சின்ன பூவே இருக்கின்றது கண்டுபிடிச்சாச்சு. என்ன ஒரே ஒரு நேரை மட்டும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அடுத்த நேரம் எங்களோடு. வணக்கம்.
4: வணக்கம், நான் புருஷோத்தமன் காயக்கிறேன்.
1: புருஷோத்தமன் சொல்லுங்க.
4: எனக்கு காதலுடன் திரைப்படத்தில் இருந்து உச்சி கிளையில் ஓ மைனா அந்த பாடல்.
1: மிக்க நன்றி புருஷோத்தமன்.
4: நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
1: இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சிகளில் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. எல்லோருக்கும் பாடல் கொடுக்க முடியவில்லை, மன்னிக்க வேண்டுகின்றேன். 1 மணி பொழுதாகவும் காத்திருக்கிறீங்க. என்னொரு பொழுதில் நீங்கள் பாடல் கேட்டு மகிழுங்கள். அனைவருக்கும் எனது அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையோடு காத்திருந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி.
0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. 7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலைவாய்ப்பு.

இந்தியாவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பேஜ்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டிடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை, நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830. 416-803-8830.

நேரம் இப்பொழுது 12:55 நல்லது நேர்களே ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெறும் நேரம். இவ்வளவு நேரமும் இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். உங்களோடு தொடர்ந்து ஸ்ரீ செந்தில்நாதன் அவர்கள் இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

0: நேரம் ஒரு மணி.
1: CMR
0: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டராகவன் கணவரும் தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவருமான பிரதீப் காரிபாசும் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் அரசின் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டிருந்த பொதுமக்களுக்கான வீடுகளை ஒதுக்கி வழங்கும் திட்டத்தில் அரங்கேறிய ஊழல்கள் தொடர்பில் விசாரணைகளை கொழும்பிலிருந்து வருகிறந்திருக்கும் குழு ஆரம்பித்துள்ளது. தமிழ்நாட்டின் மின் விநியோக கட்டமைப்பு மற்றும் மின் பயன்பாட்டு கணக்கீடு முறையை நவீனமயமாக்கும் நோக்கில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஸ்மார்ட் மின்மீட்டர்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குழந்தைகளை மிரட்டி பணம் பறிப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் பாலியல் ரீதியான போலியான படங்கள் மற்றும் காணொலிகள் உருவாக்கப்படுவதாக தேசிய தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மோதலை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் பங்களிக்க இந்தியா காட்டியுள்ள விருப்பத்தையும் ரஷ்யா வரவேற்கிறது. இதற்காக இந்தியா முன்வைத்துள்ள யோசனைகளுக்கும் விருப்பத்திற்கும் ரஷ்யா நன்றியுள்ளதாக இருப்பதாக செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பொஸ்கோவ் தெரிவித்துள்ளார்.
2: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக
3: மகிழ்ச்சியாக
4: CMR.

நன்றி ஜோதி ஜெயக்குமார். நேரல் அன்பருக்கு அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். இந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். என்று அக்டோபர் 8ஆம் தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே 14 பாகத்தில் இருக்கிறது முகில் மூட்டம் நிதி காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 10 பாகத்தில் குறைவடையும். அந்த வழியிலே சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 60% முடிவிலக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது 19 பாகை செல்சியஸாக இருக்கும். காலைப்படுதலும் மதிய படுத்தலும் சில இடங்களில் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 7 பாகை செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் வெள்ளிக்கிழமை 17 பாகை செல்சியஸாக இருக்கும். நாளை சூரியஒளி நிறைந்திருக்கும். சனிக்கிழமையும் சூரியஒளியோடு 20 பாகை செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 20 பாகை செல்சியஸ் முகில்கூட்டம் காணப்படும். திங்கட்கிழமையும் முகில்கூட்டத்தோடு 20 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருப்பது திரைப்பது நிகழ்ச்சி. 2 மணிக்கு படம் ஒன்று பாடல்கள் பெற நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு மோடு இணைந்திருக்கப் போகின்றார் நேயர் சுதன். 3 மணிக்கு நேர்கள் நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியினை கேட்கலாம். நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள் உரிமை குரல், டாக்ஸி டிரைவர், சுமதியன் சுந்தரி, சூரியகாந்தி, சொல்லத்தான் நினைக்கிறேன். உங்களுக்காக 5 திரைப்படங்கள் உரிமை குரல், டாக்ஸி டிரைவர், சுமதியன் சுந்தரி, சூரியகாந்தி, சொல்லத்தான் நினைக்கிறேன். இந்த 5 திரைப்படங்கள்லேருந்து ஒரு நேர் ஒரு பாடலை தெரிவு செய்யலாம். அது 3 மணிக்கு நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சிக்காக. 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்த ஒலிபரப்பாகும். 6 மணியிலிருந்து 9 மணி வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க, அதாவது திரைப்பது நிகழ்ச்சியிலே உங்களுக்கான தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு உங்களால் திரைப்படத்தை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அந்த திரைப்படத்தை நடித்த நடிகர், திரைப்படம் வெளியான ஆண்டு, இசையப்பாடல், இயக்குனர் இந்த 4 ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுவிட்டு பதில் சொல்லலாம். இந்த 4 பதில்களும் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் ஒரு பதிலோடு நீங்கள் என்ன திரைப்படம் என்று தெரிவித்திருக்கின்றால் அது மற்ற நேர்களுக்கு உதவியாக இருக்கும். அதோடு இந்த 4 கேள்விகள் தவிர்ந்த ஏனைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட மாட்டாது என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055. மொத்தமாக 9 எழுத்துக்களை கொண்ட திரைப்படம் 3 சொற்களாக பிரிக்கலாம். 9 எழுத்துக்களை கொண்ட திரைப்படம் 3 சொற்களாக பிரிக்கலாம். முதலில் வருகிறது 5 எழுத்து, பின்பு 2 எழுத்து, பின்பு 2 எழுத்து. முதல் வருகின்ற 5 எழுத்து, இது விழிப்புலனோடு தொடர்பு இருக்கிறதாக இருக்கிறது. இங்கே விழித்தும் வருகிறது, விழிப்புலனோடு தொடர்பு, விழித்து வருகிறது. அடுத்து வருகின்ற 2 எழுத்து சொல் இப்பொழுது இலங்கையிலே அடிக்கடி நடைபெறுகின்ற ஒரு விடயத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. தற்பொழுது இலங்கையிலே நடைபெறுகின்ற ஒரு விடயத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. அடுத்து வருகிறது ஏதாவது ஒன்றை உருவாக்கச் சொல்வது, ஏதாவது ஒன்றை உருவாக்கச் சொல்வது அங்கே 2 எழுத்திலே வருகிறது. மொத்தமாக 9 எழுத்துக்கள், 3 சொற்களாக பிரிக்கலாம். முதல் 5 எழுத்து, பின்பு 2 எழுத்து, பின்பு 2 எழுத்து. முதல் 5 எழுத்து விழிப்புலனோடு தொடர்புபடுத்தி வருகிறது, அங்கே விழித்து தான் வருகிறது. அடுத்து வருகிறது இப்பொழுது பெரும்பாலான விடயம், அதாவது ஒவ்வொரு நாளுமே இலங்கையிலே இது நடைபெறுகிறது 2 எழுத்திலே. அது அடுத்தது 2 எழுத்து, அது ஏதாவது ஒன்றை உருவாக்குவதை குறிக்கின்ற சொல்லாக வருகிறது 2 எழுத்து சொல். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 416-593-0055. கல்யாணராமன், இது இந்தியாவில், ஜப்பானில் கல்யாணராமன், ரமேஷ் எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல். பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

0: மனது மறக்க இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்திற்கு அமைய
4: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4-4-1-6-3-9-6-3-3-4-4-talenta-academy.ca.
5: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
7: நேரம் 1:13 சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வடக்கு படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம் ஜோகா.
7: ஜோகா சொல்லுங்கள், என்ன படம் என்று நினைக்கிறீர்கள்?
8: இது பிரியா மணி நடித்த படம் தானே?
7: பிரியா நடித்தவரா?
8: கண்களால்
7: கைதி செய் என்று சொல்லுவீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பாரதி ராஜாவுடைய படம். ஆமாம், கண்களால் கைதி செய் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வடப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், இது ராஜவர்மன்.
7: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
9: அதே திரைப்படம் தான், கண்களால்
7: கண்களால் கைது செய் என்று தான் நீங்களும் சொல்லியிருக்கீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? என்ன திரைப்படம்?
10: அதே
7: படம்
10: தான்,
7: கைது செய் என்று சொல்லிருக்கிறீர்கள். யாரையாவது மதன் அப்படியால சொல்லா, மதன் என்ற பெயர் வந்து அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். சரி, பார்ப்போம். நன்றி மதன், நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வடக்கு படைப்பில் இருக்கிறீர்கள், காந்தி சொல்லுங்கள். கண்களால் கைது செய் என்று தான் காந்தியும் சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம். கண்களால் கைது செய்யலாமா என்று அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம் சார், நான் புவி.
7: புவி சொல்லுங்கள்.
11: அப்படியே நடந்ததோ
7: எனக்கு நடந்ததா தெரியவில்லை, வேறு யாருக்காவது நடந்திருக்கலாம் சொல்ல வழியில்.
11: நடந்தபடியா
7: தான் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? உடனடியாக கைது செய்ய முடியவில்லை. சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளப்பில் இருக்கிறீர்கள், ஜோகேந்திரன் சொல்லுங்கள்.
11: அதே திரைப்படம்,
7: அதே கண்களால் கைது செய். சரி, இன்னொரு நேரம் சந்திப்போம். வடக்கு வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம், அதே திரைப்படம் தான் தம்பி. அதை என்ன தம்பி கைது செய்யறது?
7: கண்களாலயா? அது இள வயதிலே நீங்கள் கைது சேர்க்கணும். இப்ப கண் பார்வையே தெரியா இருக்கீங்க, கண்களால் கைது செய்ய முடியாது. கண்ணும் கண்ணும் அனலும் நோக்கினால், அவளும் நோக்கினால், அந்த நோக்கினால் நோக்கினால் கண்களோடு கண்கள் நெய்யும் பொழுது நான்கு கண்கள் இரு பார்வையாக பார்க்கும் அப்பொழுதுதான் அது காதலாக மாறும். இப்பொழுது நாங்கள் கண்களால் கைது செய்த திரைப்படத்திலிருந்து பாடலை திறப்போகிறோம். சரி, அடுத்த திரைப்படம் ஐந்து எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. ஒரு சொல்லாக வருகிறது. ஒரு பயணிக்கும் இயந்திரத்தை நிறுத்தி வைக்க இது பயன்படுத்தப்படுகிறது. ஐந்து எழுத்து சொல் 4165935005 பயணிக்கும் இயந்திரத்தை நிறுத்தி வைக்க இது பயன்படுத்தப்படுகிறது. இங்கே அலையுங்கள், பார்ப்போம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
3: நேரம் 1:23. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, கண்களால் கைது செய்த திரைப்படம் பாரதி ராஜா இயக்கிய திரைப்படம். திரை பிரியாமணி, வசீகரன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஏஆர் ரகுமான் சேமித்து 2004 வெளிவந்த திரைப்படம். எப்பொழுது அடுத்த திரைப்படத்தை கண்டுபிடிக்க வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள். 1979 நங்கூரம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம் நீங்கள் போட்ட நங்கூரம் சரியாக இருக்கிறதா என்று. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம், நங்கூரம் தான் என்று சொல்லுகிறீர்கள்.
3: என்ன திரைப்படம்?
5: நங்கூரம்
3: என்றுதான் நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம், நான் ரஞ்சன்.
3: நங்கூரம் தானா ரஞ்சன்? சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: காந்தி.
3: காந்தி சொல்லுங்கள். நங்கூரம் தான். சரி, இன்னும் ஒரு நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: யோகேந்திரன்
3: சொல்லுங்கள்.
8: அதே திரைப்படம் தான்,
3: நங்கூரம் தான். கப்பலில் வேலை செய்யிருக்கிறீர்களா நீங்கள்?
8: இல்லை,
3: வேலை செய்யவில்லை. வேலை செய்தால் தெரியும், நங்கூரம் போட்டு நிற்பார்கள் என்ன துறைமுகத்திலே. நங்கூரம் மாதிரி ஒரு பென்ஷன் முன்பு அணிந்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன். 75-85 காலகட்டத்தில் என்ன எல்லோருமே, கூடுதலாக ஆண்கள் நங்கூரம் போட்ட
8: பென்ஷன்
3: சின்ன பிள்ளைகளுக்கு போடுவார். அப்படி ஒரு நங்கூரம் இருந்தது என்னட்டு எங்கேன்னு தெரியல, வித்துட்ட போடுறது. சரி, பார்ப்போம். நன்றி. ஆமாம், நங்கூரம் என்பது மிக சரியான முதல். வீரரண்ணா இயக்கிய திரைப்படம். முத்துராமன், லக்ஷ்மி மற்றும் விஜயகுமார் தூங்க, சுருளிராஜன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஹேமதாஸ் சேமித்திருக்கின்றார். 1979 வெளிவந்த திரைப்படம் நங்கூரம். விளம்பரங்களை தொடர்ந்து நங்கூரத்திலிருந்து பாடல் ஒலிக்கப் போகிறது. அடுத்த திரைப்படத்துக்கான தரவும் உங்களுக்காக வழங்கப்படும்.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள் உங்களோடு நாங்கள்.
3: நேரம் ஒரு மணி 27 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

சார், இப்பொழுது நங்கூரம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுமணியும் எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல் ஒலிக்கப் போகிறது. அடுத்த திரைப்படத்துக்கான தரவு ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. இரண்டு சொற்களாக பிரிக்கலாம். ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கிறது, இரண்டு சொற்களாக பிரிக்கலாம். முதலில் மூன்று எழுத்து, பின்பு நான்கு எழுத்து வருகிறது. உனக்காக என்பது அல்லது உங்களுக்காக என்பது ஒருமையிலே வருகிறது. மூன்று எழுத்திலே உங்களுக்காக என்பது ஒருமையிலே வருகிறது. அடுத்து வருகின்ற அந்த நான்கு எழுத்து சொல் ஒருவரை ஞாபகம் வைத்திருத்தலை குறிக்கின்ற ஒரு சொல்லாக வருகிறது. ஒருவரை அல்லது ஒன்றை ஞாபகம் வைத்திருப்பதை குறிக்கின்ற சொல்லாக வருகிறது. முதல் வருகிறது மூன்று எழுத்து, பின்பு நான்கு எழுத்து. முதல் எழுத்து உங்களை அல்ல, ஒருமையில் குறிக்கின்ற சொல்லாக வருகிறது. அடுத்து வருகிறது ஒருவரை ஞாபகம் வைத்திருக்கின்ற ஒரு சொல்லாக வருகிறது. அது நான்கு எழுத்து, 4165939300055 எஸ் பி பாலசுமணியம் எஸ் ஜானகி. நேர்கள் 2 மணிக்கு வடமொன்று பாடல்கள் பல நிகழ்ச்சியினை கேட்கலாம் என்ற நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்து கொள்கிறார் சுதன்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
2: நேரம் மறுபடியும் 34 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது விரும்பகத்திலே 13 செல்சியஸாக இருக்கிறது. இப்பொழுது லேசார் மலைத்தூரல் காணப்படுகிறது விரும்பாகம் எங்கும். காற்று தற்பொழுது வடமேற்கு திசை நோக்கியும் 47-71 கிலோமீட்டர் வரை அளவகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்று பலமாக வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 10 செல்சியஸாக இருக்கும். முடிவிலக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது 19 செல்சியஸாக இருக்கும். காலை பொழுதிலும் மதிய பொழுதிலும் சில இடங்களில் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரிய ஒளியுடன் மிகில் கூட்டம் இது காணப்படும். இரவு பொழுது 7 செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை நாளை 17 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 8 செல்சியஸாக குறைவடைந்து சனிக்கிழமை 20 செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமையும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், வடப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
2: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன திரைப்படமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
3: இயக்குனர் விக்ரமா?
2: விக்ரமன்,
3: விக்ரமன். அவே உன்னை நினைத்து,
2: உன்னை நினைத்தன்னு சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம் அது சரியான திரைப்படமா. நன்றி, அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வடப்பிலே இருக்கிறீர்கள்.
4: வணக்கம், ஜோகா.
2: ஜோகா சொல்லுங்கள்.
4: சூர்யா சினேகா நடித்த அதே உன்னை.
2: சூர்யா சினேகா நடித்த திரைப்படமா?
4: ஆமா.
2: சரி, அதே உன்னை நினைத்து. அடுத்த நேயரை கேட்டு பார்ப்போம். வணக்கம், வடப்பிலே இருக்கிறீர்கள். வணக்கம், புவி சொல்லுங்கள். நங்கூரத்தை வித்ததோ தொலைத்ததோ தெரியவில்லை, அதான் பிரச்சனை. நங்கூரம் நிக்கிறதுக்கு பாய் பாருங்களோ அது கீழே நின்றுட்டு, அதான் பிரச்சனை. சரி, பாட்டோம், நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பு இவர் தான் எடுத்தாரோ. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் சாந்தி.
2: சாந்தி சொல்லுங்கள்.
5: உன்னை
2: நினைத்து தான் அந்த திரைப்படம் என்று சொல்கிறீர்கள். சரி, பாட்டோம், நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். உன்னை நினைத்து தான் என்று சொல்கிறீர்கள். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். சினேகா லைலா சூர்யா நடித்த திரைப்படம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, அடுத்த நேரத்தை கேட்டு பார்ப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: அதே படம் தான் தம்பி, நான் கலியோடு
2: அதே படம் தான் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். ஆமாம், அனைத்து நேர்களுமே சரியாக தான் சொல்லுகிறீர்கள். விக்ரமன் இயக்கிய திரைப்படம். இதில் சூர்யா, சினேகா, லைகா மற்றும் பலர், லைலா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சிற்பி இசையமைத்து 2002 வெளிவந்த திரைப்படம் உன்னை நினைத்து விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் ஒலிக்கப் போகிறது. அதற்கு முதல் அடுத்த திரைப்படத்துக்கான தரவு.
0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். Call 647-327-8111, 647-327-8111.
7: சஹாஜா கேன் ஸ்மைல் டென்டம் ஆர்த்தடோன்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர் டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்ஸி அண்ட் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206
2: நீங்கள் திரைப்பது நிகழ்ச்சியினை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். சரி, இப்பொழுது உன்னை நினைத்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கப் போகிறது. அதற்கு முதல் அடுத்த திரைப்படத்துக்கான தரவு வேண்டும் என்பா. இந்த திரைப்படம் 6 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. 3 எழுத்து 3 எழுத்து 2 சொற்களாக வருகின்றன. 6 எழுத்து திரைப்படம், 3 எழுத்து 3 எழுத்தாக வருகிறது. முதலிலே வருகின்ற அந்த 3 எழுத்து தான் திரும்பவும் வருகின்றது. முதலிலே வருகின்ற 3 எழுத்து தான் திரும்பவும் 3 எழுத்தாக வருகிறது. சரி, அதாவது சில வேளைகளிலே ஆண்டவனிடம் இப்படி வேண்டிக் கொள்வார்கள், ஆண்டவனிடம் இப்படி வேண்டிக் கொள்வார்கள். 4165953005555 ஒன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடுகின்ற பாடல். பாடலை தொடர்ந்து எங்களை சந்திப்போம். 3 எழுத்து 3 எழுத்து ஆண்டவரிடம் இப்படி வேண்டிக்

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: மொத்தமாக ஆறு எழுத்து திரைப்படம் மூன்று எழுத்து மூன்று எழுத்தாக வருகிறது. ஒரே எழுத்துக்கள் முதல் வருகின்ற மூன்று எழுத்து தான் பின்பும் அடுத்த சொல்லாகவும் வருகிறது. குறிப்பாகவே கடவுளை வேண்டுவார்கள், இப்படி வேண்டுவார்கள், எங்களை எல்லாம் நல்லாக இருக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி சிலர் வேண்டிக்கொண்டே இருப்பார்கள். சரி, அது எப்படி என்று சரி பார்ப்போம். 4169 3005 5.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
3: Everlasting Travels and Tours.
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
3: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
3: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
3: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
3: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ
2: 416-746-2742.
4: எட்ட முடியா இல்லை. CMR தமிழ் FM 101.3.
1: நேரம் 1:45, 2 மணிக்கு நேர்கள் படம் ஒன்று பாடல்கள் நிகழ்ச்சியினை கேட்கலாம் என்று

0: காக்க காக்க என்றுதான் நீங்களும் காத்திருந்து சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்த நேயர் வணக்கம் அழைப்பிலே இருக்கிறீர்கள்.
1: வணக்கம் பிரசோதன், எனக்கு தவறா வந்துட்டு எனக்கு பிரார்த்தனை என்று வந்துட்டு ரெண்டு 99
0: பிரார்த்தனை வந்திருக்கிறது. அப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். சரி, அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம் அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள். ஜோதிகா, சூர்யா, ஜீவன், ரம்யா கிருஷ்ணன் மற்றும் படம் நடித்த திரைப்படம். சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் மடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? குமார் சொல்லுங்கள். நான்கு எழுத்தாக இரண்டு சொற்கள் வருகின்றன. முதலில் வருகின்ற நான்கு எழுத்து சொல், அது அழகு வடிவு என்பதை குறிக்கின்ற சொல். அந்த சரியான சொல் கூட நான்கு இடத்திலே வரும். ஆனால் இங்கே திரைப்படத்திற்காக ஒரு சொல் சற்று மாறி, அதாவது இணைச்சொல்லாக வருகிறது. அந்த அழகென்ற பொருள்படக்கூடிய சொல்லுக்கு இணைச்சொல்லாக வருகிறது. அடுத்து வருகின்ற நான்கு எழுத்து சொல், இரண்டு நடிகைகளுக்கு பட்டம் இருக்கிறது. அதாவது அட்டகாசமாக சிரிப்பதை குறிப்பது அல்ல, நான்கு 1 6 5 9 3 0 0 5 5 மொத்தமாக 8 எழுத்துக்களை கொண்டிருக்கின்றது. நான்கு எழுத்து அழகு வடிவை குறிக்கிறது. அடுத்து வருகின்றது நான்கு எழுத்து, இரண்டு நடிகைகளுக்கு பட்ட பெயர் இருக்கிறது. இதைவிட இது அட்டகாசமாக சிரிப்பதை குறிக்கும் சொல் அல்ல. 4 1 6 5 9 3 0 0 5 5 KK சுனிதா பாடுகின்ற பாடல் பாடலில் தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: Everything okay? No problem and did you
2: bar kalam closing da tadikira nadik
3: the customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416 268 0155, 416 268 0155.
1: எமது
4: சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
5: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
6: நேரம் 1:55 விடும். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், படப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், இது ராஜவர்மன்.
6: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
7: இரண்டாவது சொல் புன்னகை, முதலாவது சொல் அடுத்த நேர் வந்து சொல்லுவார்
6: சொல்லுவார். சரி, பார்ப்போம். நன்றி,
7: வணக்கம்.
6: நன்றி, அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், படப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், யோகா.
6: யோகா சொல்லுங்கள்.
8: யார் நடித்த படம்?
6: யார் நடித்த திரைப்படம்? நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், ஜெயபாரதி.
8: மோகன
6: புன்னகை. சரியாக இருக்கும் நினைக்கிறீர்களா?
8: 100%.
6: படத்துக்கு என்ன தொடர்பு? வா, சரி, பித்து கொண்டே இருங்கள், சொல்லுகிறேன். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள். வெண்பா சொல்லுங்கள். மோகன புன்னகை. பட தொடர்பு தெரியுமா? அப்படி என்று வருகிறது என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்க வடப்பிலே இருக்கிறீர்கள். கடைசியாக வருகின்ற அந்த நான்கு எழுதி சொல் இரண்டு நடிகைகளுக்கு பட்டப்பெயராக வருகிறது என்று சொல்லியிருந்தேன். அவ நடிகைகளுக்கு, நடிகைகளுக்கு புருஷன் என்று வரும், அவராது. நீங்கள் மாறிவிட்டீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மோகன புன்னகை தான் என்று சொல்லியிருக்க. பார்த்தீர்களா படம்? மோகன புன்னகை திரைப்படம் பார்த்துருக்கிறீர்களா? ஞாபகம் இருக்கிறதா? பார்க்கவே, நீங்கள் பிறக்கவே இல்லையா அப்பொழுது என்று சொல்ல போறீர்களா? ஆமா, ஆமா. சரி, ஏதோ சொல்லுங்க. சரி, பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பைக்கி. சரி, அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், மடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், காந்தி.
6: காந்தி சொல்லுங்கள்.
9: மோகன புன்னகை.
6: மோகன புன்னகை தானா? வடிவாக தெரியும்.
9: வடிவாக தெரியும், அழகாக தெரியும். வந்து பாராட்டுகள் வாங்கியிருக்கேன்.
6: உலக இல்லை,
9: பட்டம் வாங்கியிருக்கேன் வந்து.
6: ஓ, சரி, பார்ப்போம். நன்றி, இன்னும் ஒரு நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம்,
6: குமார் சொல்லுங்கள்.
10: மோகன புன்னகை, புன்னகை அரசி.
6: மோகன புன்னகை, ஆஹா. கே ஆர் விஜயா நடித்த திரைப்படம். கே ஆர் விஜயா புன்னகை அரசி என்று சொல்லுவார்களோ?
10: ஆமாம்.
6: வேறு யாருக்கு சொல்லுவார்?
10: புன்னகை அரசி. கே ஆர் விஜயா சரி, மற்றது புன்னகை அரசி.
6: என்ன இப்படி மறந்து போறீங்க புன்னகை அரசியை? சரி, மறந்து
10: விட்டீர்கள்.
6: நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கும். ஆமா, மோகன புன்னகை திரைப்படம். இதில் ஸ்ரீதர் இயக்கிய திரைப்படம். சிவாஜி கணேசன், ஜெயபிரதா, பத்மபிரியா மற்றும் கீதா குமார் சிங். எம்எஸ் விஸ்வநாதன் 1989 வெளிவந்த திரைப்படம். இன்றைய திரைப்படங்கள் அனைத்திலுமே இது ஒரு காட்சி. இலங்கையில் படமாக்கப்பட்ட திரைப்படங்கள் இது. கண்களால் கைது செய் இலங்கையிலே படமாக்கப்பட்டது. காக்க காக்க அந்த கூடாரம் அமைத்து அந்த காட்சி இலங்கையில் படமாக்கப்பட்டது. ஒன்னே நினைத்து பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. மோகன பின்வகை இலங்கையில் படமாக்கப்பட்டது. கீதா குமார் சிங்கர் நடித்திருக்கார். நங்கூரன் திரைப்படத்தில் விஜயகுமார் துங்கர் நடித்திருக்கார். அதுவும் இலங்கையிலே தயாரிக்கப்பட்ட திரைப்படம். எனவே இன்று 5 திரைப்படங்களுமே இலங்கையிலே தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள். சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலிக்கிறது பாடல்,

0: நேரம் 2:03 மணி.
1: CMR
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகட அத்தே ஞான சாரதேரருக்கு நீதவான் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட 9 மாத சிறை தண்டனை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அமெரிக்க கடற்படை USS LCS-16 கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராகவும் அதைத் தொடர்ந்து பிரதமராகவும் மக்களின் பணியில் 25 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்ததையொட்டி உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் அவருக்கு தங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். கிபெக் மாகாணத்தில் நியமிக்கப்பட்ட தலைவரான பால் ஷெயின் பியர் பிளமண்டன் அந்த மாநிலத்தின் துணை ஆளுநர் முறையான பதவியேற்பு விழாக்கள் மற்றும் சட்டமன்ற தொடக்க நிகழ்வுகளில் பங்கேற்பதை தடுப்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருவதாக அறிவித்துள்ளார். பிளேக் நோய் குறித்த ஆய்வு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி ஊழியர் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து சைபீரியாவில் தொற்று நோய் பரவும் அபாயம் எதுவுமில்லை என்று ரஷ்யாவின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேவேளை உலக சுகாதார அமைப்பு இந்த சம்பவம் குறித்து கூடுதல் தகவலை கோரியுள்ளது. சீமா தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: தொண்ட பெரும்பாகத்திலே எப்பொழுது வெப்பநிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். தொண்ட பெரும்பாகத்திலே எப்பொழுது 11 பாகை செலுத்ததாக இருக்கிறது. மழை சற்று ஓய்ந்திருக்கின்றது. காற்றின் வேகம் குறைந்திருக்கிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாரப்பொழுது 10 பாகை செலுத்ததாக குறைவடையும். லேசான மலைத்துறலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய பகற்பொழுது சூரியனுடைய இடன்புகள் கூட்டம் இது காணப்படும். 9 பாகை செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது 7 பாகை செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சூரியோடு இணைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை 17 பாகை செல்சியஸ், சனிக்கிழமை 20 பாகை செல்சியஸ். விளம்பரங்களை தொடர்ந்து படம் ஒன்று பாடல் உள்ள நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
3: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
2: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
4: JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB Transport, 30 Lethbridge Drive, Brampton, 647-574-3547, 647-574-3547.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: எட்ட முடியா எல்லை. CMR தமிழ் FM 101.3.
0: நேரம் 2:08. தொடர்வது படம் ஒன்று பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு எம்மோடு இணைந்திருக்கின்றார் இப்பொழுது முதல் நேயர் சுதன். சரி, இம்முறை வழக்கம் போல் படத்தை பற்றி பெரிதாக கதைக்காமல் பாடலுக்குள் போவோம். வாருங்கள் என அழைக்கிறார் சுதன்.

அதற்கிடையில் கோடைகாலம் முடிந்து பனிக்காலம் வரப்போகிறது. பனிப்புகார் மூடியிருக்கும், எதுவுமே தெளிவாக தெரியாது, மர்மமாயிருக்கும். கவனித்து பயணிக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை, இது காதல் பாட்டுத்தான். ஆனால் காதல் பாட்டில்லை. வரும் ஆனால் வராது என்பது போல் வரப்போகும் மர்மத்தை கட்டியம் கூறுவது போல வழக்கத்துக்கு மாறான இளையராஜாவின் இசை மற்றும் பாலுமகேந்திராவின் காட்சி அமைப்பு என்று இருக்கப் போகிறது. இதற்கு மேலதிகமாக இந்த பாடலை பாடியது ஜானகி என்பதை நம்ப முடியாத அளவில் மிக வித்தியாசமாக பாட வைத்திருக்கின்றார்கள் என்றே தோன்றுகிறது. சோபாவின் குரல் போலவே உள்ளது, எல்லாமே மர்மமாகவே உள்ளது. ஆகவே இதய பலவீனம் உள்ளவர்கள் வரும் அரை மணி நேரம் வேறு வேலையை பார்ப்பது நல்லது என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் என்னை விட உளப்பலம் மிக்கவர்கள். சேர்ந்தே கைகோர்த்து பயணிப்போம். இது பீதியை குறைக்க உதவும். ஆனால் எப்போதும் எதுவும் நடக்கலாம். ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வையுங்கள். காலுக்குள் தடுக்கப்படுவது பிணமா அல்லது மனமா, எது என்றுமே எதுவும் தெரியாது. காரணம், மூடுபனி மூடியிருக்கும். வரும் அடுத்தடுத்த கணங்கள் ரொம்பவே டெரராக இருக்கும்.

பாடல் காட்சியில் நடிகை சோபா தனது காதலுடன் மோட்டார் வண்டியில் பயணித்தபடி காதல் பாட்டு பாடுவதாயிருக்கும். பாடல் காட்சி முடிவடைய பெங்களூரில் ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தின் அதிபரான அழகிய அப்பாவி முகம் கொண்ட இளைஞன் பிரதாப்புத்தன் தானாகவே முன்வந்து உளவியல் மருத்துவரின் உதவி நாடி தொலைபேசியில் அழைக்கிறான். இது இந்த அவசர உலகத்தில் மன அழுத்தம் இயல்பான விடயம்தான். இதில் என்ன மர்மம் உள்ளதென்று நினைப்பீர்கள், பொறுத்திருங்கள். இதே பெங்களூருக்கு சென்னையிலிருந்து அப்பாவி பெண் ஒருத்தி தனியாக வருகிறாள். அவள் தன் நண்பியான மேலே நான் குறிப்பிட்ட சோபாவை தேடி வருகிறாள். சோபாவின் முகவரி மாறியதால் தொலைபேசியில் அழைத்துவிட்டு சோபாவின் வருகைக்காக காத்து நிற்கிறாள். அப்போது ஒரு பாலியல் தொழில் முகவரால் கடத்தப்பட்டு கட்டாய பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தப்படுகிறாள். பிரதாப்புத்தன் மனநல மருத்துவரை நாடியதற்கும் இந்த பெண்ணின் நிலைக்கும் என்ன தொடர்பு வரப்போகிறது? அவள் தேடி வந்த சோபாவுக்கும் பிரதாப்புத்தனுக்கும் என்ன தொடர்பு வரப்போகிறது? இந்த கேள்விக்கான பதில்களும் இந்த படத்தின் திக் திக் கணங்கள்தான். இவற்றுக்கான பதில்கள் மூடு பணிக்குள் மங்கலாகத்தான் தெரியும். கூர்ந்து கவனியுங்கள், இல்லையெனில் சறுக்கி விடுவீர்கள். பிரதாப்புத்தன் பாலியல் தொழிலாளர்களை கொலை செய்பவன். காரணம், அவன் சிறுவனாக இருந்தபொழுது அவனின் தந்தை பாலியல் தொழிலாளி ஒருத்திக்கு அடிமையாகி அவனின் அன்புக்குரிய தாயை அடித்து கொடுமைப்படுத்தியிருந்தார். அந்த கொடுமையாலேயே அவரின் தாய் சாவடைந்திருப்பாள்.

மனப்பிளவுடன் பிரதாபூத்தன் வளர்ந்து இளைஞராகிறான். தந்தையையும் கொலை செய்தது பிரதாபூத்தன் தான் என்பது படத்தின் உரையாளர்களை கூர்ந்து கவனித்தாலே புரியும். அவன் தொடர்ச்சியாக சோபாவின் நண்பியான கடத்தப்பட்டு பாலியல் தொழிலாளியாக வாழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கும் அந்த பெண்ணும் தவறான புரிதலால் பிரதாபூத்தனால் கொலை செய்யப்படுகிறாள். அவ்வாறே அவன் இன்னொரு பாலியல் தொழிலாளியும் கொலை செய்துவிட்டு வெளியில் வருகையில் அந்த அறைக்குள்ளுடைய அங்கு காத்திருந்த குழந்தை முயலும். யார்னி என்ற அந்த சிறுமியை கேட்க பிரதாப் கேட்க அவள் தன் தாயை பார்க்கப் போவதாக சொல்வாள். அந்த இடத்தில் கொலைகாரனான பிரதாபூத்தன் தன் தாயை நினைவு கூர்ந்து குற்ற உணர்வுக்கு ஆளாகிறான்.

இந்த மனநிலையில் மனநல மருத்துவரை நாடிய பிரதாபோத்தனுக்கு அந்த மருத்துவர் சொன்ன அறிவுரைதான் பின்னொரு பயங்கரம் உருவாக காரணமாகிறது. நீ பெண்களை வெறுக்காமல் உன் தாய் போன்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய் என்கிறார் மருத்துவர். இந்த அறிவுரையை ஏற்று கொலைகார பிரதாப் தான் திருமணம் செய்ய சோபாவை தேர்ந்தெடுக்கின்றான். ஆனால் அவள் இன்னொருவனின் காதலி. அதை சொல்லி சோபா பிரதாப் போத்தனின் வேண்டுகோளை ஏற்கவில்லை. ஆனால் அவளை கடத்தி செல்கின்றான். அவளுக்கு தன்னில் காதல் வரச் செய்ய முயல்கிறான். இந்த முயற்சியில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட அப்பாவியாகவும் அதேவேளை வன்முறையாளனாகவும் ஒரே நேரத்தில் இரண்டு விதமாக நன்றாக தன் நடிப்பு திறமையை காட்டுகிறார் பிரதாபோத்தன். சோபா நட்பு போல நடித்து தப்பிச் செல்ல திட்டமிடுகிறாள். அதை பிரதாபோத்தன் புரிந்து கொண்டு அத்துடன் அவளை மயக்க ஒரு பாடலை பாடுகிறான். இந்த பாடலுக்கு முதலில் இசைஞானி இளையராஜா இளையர்நிலா பொழிகிறது பாடலுக்கு பின்னாளில் பயன்படுத்திய மட்டைத்தான் அன்று இந்த பாடலுக்கு கொடுத்திருந்தாராம். ஆனால் பாலுமகேந்திரா அந்த வட்டில் திருப்தி ஆகாமல் இதைவிட ஒரு மர்மமான பாடலாக வேண்டும் என்று கேட்டது கிணங்க மனிதனின் பெருமையையும் தனிமையையும் மர்மத்துடன் வெளிக்காட்டக்கூடியதாகவும் அத்துடன் அதற்கு முரணான காதல் பாடல் தன்மையும் கொண்டிருக்கக்கூடியதாக ஒரு பாடலை மேற்கத்திய இசைப்பாணியையும் கிழத்திய ராக பண்பையும் கலந்து இசையமைத்தாராம் இசைஞானி. ஒரு காலத்தில் கிட்டாரை கண்டால் இந்த பாடல்தான் அனைவருக்கும் நினைவில் வந்தது. அந்த அளவுக்கு கிட்டாரை ஒரு மிரட்டும் துப்பாக்கியாக பயன்படுத்தியிருப்பார் இளையராஜா. அவர் இசை அமைப்பாளராக ஆகும் முன் ஒரு கிட்டார் கலைஞன் என்பதனை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இளையராஜாவின் 100வது திரைப்படம் இது என்பதையும் சொல்லிக்கொண்டு பாடலாசிரியர் கங்கேமரன் நிலைமையை உணர்ந்து மர்மமான வரிகளை எழுதியிருப்பார். எடுத்துக்காட்டிற்கு புரியாதோ என்னெண்ணம் என்பதை மிரட்டலா அல்லது அன்பா என்று விளங்கிக் கொள்ள முடியாதபடி எழுதியது போல் பாடிய இயேசுதாஸ் கூட நிலைமையை உணர்ந்து தனது பலமான இயல்பை மாற்றி மர்மம் தொனியிலே மேற்கத்தைய பாணியில் குரலை நடுங்கச் செய்து கேட்போரை குலை நடுங்கச் செய்வது போல் பிரதாபோத்தனின் குரல் போல பாடியிருப்பார். கூர்ந்து கவனியுங்கள்.

வடமன்று பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு நம்மோடு இணைந்திருக்கின்றார் நேயர் சுதன். பாலுமகேந்திராவை தெரிந்த எல்லோருக்கும் தெரியும், அவர் மேற்குலக விடயங்கள் மற்றும் மேற்கத்திய படங்களுடன் நெருங்கிய தொடர்புள்ளவர். அவரின் படங்கள் பல அமெரிக்க ஹாலிவுட் படங்கள் போல் இருக்கும்.

உண்மையிலே இந்த படத்தை நான் ஊரில் பார்த்திருந்தால் விளங்கியிருக்காது. காரணம், கனடா போன்ற குளிர் நாடுகளின் வீடுகள் மற்றும் காட்சி அமைப்பு. அதனால் தான் போலும் பாலுமகேந்திரா தமிழ்நாட்டில் ஊட்டி பிரதேசத்தை களமாக தேர்ந்தெடுத்திருப்பார். ஊட்டி ஒரு குளிர் பிரதேசம். இந்த படம் வெளிவந்த காலம் 1980 நவம்பர் 6. இந்த காலம் மேற்குலகில் பாலிய தொழில் ஈடுபட்ட தொழிலாளிகள் பலர் தொடர்கொலைக்கு, சில மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களால் உட்படுத்தப்பட்ட காலம் இது. ஆகவே பாலுமகேந்திரா பாலியல் தொழிலாளர்களின் கொலைகளில் தனது கருத்தை பதிவு செய்ய கட்டுரை போன்ற புனைவற்ற நான் ஃபிக்ஷன் வழியை தேர்ந்தெடுக்காது, தனது வழியான திரைப்படமான புனைவு ஃபிக்ஷன் வழியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதனால்தான் இந்த படத்தில் சோபா கடத்தப்படுதல் என்ற கற்பனை கதையை உருவாக்கி அதை கதையோடு பாலியல் தொழிலாளியாக கடத்தப்பட்டு நிர்பந்தத்தில் தொழில் செய்யும் பெண் கொலை செய்யப்படுவது உட்பட பிள்ளை வளர்க்க பணமற்று பாலியல் தொழில் செய்யும் பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவனால் கொல்லப்படும் காட்சிகளை அமைத்து அந்த தொழிலாளிகளுக்கு இரக்கம் சேர்க்க விளைந்தது போல் தெரிகிறது.

0: இந்த படத்தின் நிழல் மர்மங்களை தாண்டிய உண்மையான பயங்கரமான மர்மம் என்னவென்றால், இந்த படம் வெளிவந்த பொழுது உண்மையிலே நடிகை சோபா உயிருடன் இல்லை. அழகிய 17 வயதான இளமையான சிறந்த நடிகை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. சரி, இனி நீங்கள் நித்திரைக்கு செல்ல வேண்டிய நேரம். இந்த மர்மங்களுடன் நித்திரைக்கு போனால் கெட்ட கனவுகள் வரலாம். ஆகவே நினைத்து கொண்டு நித்திரைக்கு போக நல்ல விடயம் ஒன்று. ஒரு உயரமான நபர் நடக்கையில் சின்ன கால் எட்டை எடுத்து வைத்தாலே பெரிய இடத்தை கடந்து நடப்பார். ஆனால் உருவத்தில் சிறியவர் பெரிய காலட்டை எடுத்து வைத்து நடந்தால்தான் உயரமானவுடன் கூட நடக்கலாம். அல்லது தான் நினைக்கும் அளவை நடந்தோ ஓடியோ கடக்கலாம். அவ்வகையில் நடிகை சோபா ஒரு சிறிய உருவம் கொண்டவர். அதனால்தான் அவர் பெரிய எட்டுக்களை வைத்து சற்று முன் வளைந்து நடப்பார் அல்லது ஓடுவார். அதை நன்கு ரசித்த பாலு மகேந்திரா படத்தில் மர்ம காட்சிகளிலும் சரி, காதல் காட்சிகளிலும் சரி, அவரை ஓடவிட்டே ரசித்திருப்பார். அல்லது உயரமான அந்த நடிகருடன் சம அளவில் நடக்க விட்டு படமாக்கியிருப்பார். என் நண்பன் ஒருவன் சொன்னான், ஓடிப்போகும் பெண்கள் மற்ற பெண்களை விட இரட்டை அழகென்று. அதன் பொருள் இன்று வரை எனக்கு மர்மமாகவே இருக்கிறது. அதை பற்றி நினைத்து கொண்டு நித்திரைக்கு போங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் எல்லோருக்கும் என்று விடை கூறி செல்லுகின்றார் டேம் சுதன். நேயர்கள் இதுவரை கேட்டது படம் ஒன்று பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சிக்கார ஆக்கத்தோடு மோடு இணைந்திருந்தவர் நேயர் சுதன். நன்றி சுதன். உங்களுடைய ஆக்கங்களும் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் அழைக்கலாம். 416-593-0055.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, VKRH.com.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில். அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக், 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
8: நேரம் 2:43, 3 மணிக்கு நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியினை கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் கே.கே. ஸ்ரேயா கோஷல் பாடுகின்ற பாடல் வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ் 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ .ca
0: CMR தமிழக 101.3
4: ரிஷிம் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரன் பாடுகின்ற பாடல்.

0: நேரம் 3 மணி. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்தில் இப்பொழுது வெப்பநிலை 11°C இருக்கிறது. முகில் மட்டும் இன்றி காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 10°C சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது 19°C இருக்கும். சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். காலை பொழுதிலே சில இடங்களிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30% மழைக்குரிய வாய்ப்புகள். இரவு பொழுது 7°C குறைந்து நாளை வெள்ளிக்கிழமை 12°C இருக்கும். சூரியோடி நிறைந்திருக்கும். சனிக்கிழமை 20°C இருக்கும். சூரியோடி நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 20°C இருக்கும். முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சிஎம்ஆர் தமிழகமில் நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது
1: நேரமாகிவிட்டது. எங்கே வாத்தியங்கள் முழங்கட்டும், இனி ஒலிக்கட்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் பழைய பாடல்கள். அப்படி போடுங்கள்.
0: என்ற நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலிருந்து பாடல் அளிக்கிறது. வெண்பா தெரிவு செய்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா
4: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6047 7 1 3 6 0 4 9.
5: நேரம் 3:06 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியில் அடுத்து உரிமைக்குரல் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பி. சுசிலா பாடுகின்ற பாடலை தெரிவு செய்திருக்கின்றார் தேவகுமார்.

0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: பாஷாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111. 6473278111. சகாஜா சிஎம்ஆர் 101.3 FM.
3: நேரம் 3:12 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிற நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சி. அடுத்து சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து யோகா விரும்பி கேட்ட பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயலலிதா.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெய் பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
6: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.

நேரம் 3:19 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெஞ்சில் நிறைந்தவை. டாக்ஸி டிரைவர் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுமணியம் எஸ் ஜானகி பாடுகின்ற பாடலை தெரிவித்திருக்கின்றார் ராஜவர்மன்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: அவசர உலகில் வேகம் விவேகம் சுவாரஸ்யம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வன் 101.3.
3: சுமதியன் சுந்தரி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோடு வசந்தா பாடுகின்ற பாடலை தெரிவித்திருக்கின்றார் சுதன்.

0: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3
1: நெஞ்சிலிருந்த நிறைவு செய்ய என் விருப்பமாக ஏ.எம். ராஜா ஜிக்கி பாடுகின்ற பாடல்.

0: நிச்சயமா தம் எஃப்எம் 101.3.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: KM Business Solutions. Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions. www.kmbusiness.ca. 647-522-1775. 647-522-1775.
3: பள்ளித்தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3. 101.3.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: Everything okay, no problem indigenam.
2: Bar kalamu closing da adikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155,
1: 416-268-0155.
4: தமிழ் எஃப்எம்.

0: CMR 101.3. More music, more fun.
1: Dr. Sabhapathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction. Pat chigichigal anithirkum, moondru vidangalil survey. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. Moondru vidangalil, Dr. Sabhapathi Ravindran.
2: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
3: புரட்சி தலைவா தம்மன செம்மா மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர்
2: MGR 110 கனேடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரூ மெட்ரோபாலிட்டன் சென்டரில் உயிர் காக்க உதவுங்கள். 416-200-7652.
4: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
5: அவேந்த எதிர்காலத்துக்கு

0: நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடு தான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
1: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு, ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. 7162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.

0: நேரம் 4 மணி.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். பனாகுடி பகுதியில் நேற்று புதன்கிழமை இரவு வாகன விபத்து ஒன்றை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாச்சாரி அத்துக்கீறிய காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் உத்தியோகபூர்வ கையிருப்பு 2026 செப்டம்பர் மாதத்தில் 6.85 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்துள்ளது. இது செப்டம்பர் மாதம் 3.1% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. முதல்முறை மற்றும் இடம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்களை சனிக்கிழமை நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. கிபெக் மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மன்னருக்கு விசுவாசமாக இருப்போம் என்று உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்க கோரி அரசியலமைப்பு சட்ட வழக்கறிஞர் ஒருவர் கிபெக் உயர் நீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சவுதி அரேபியாவில் தனது ராணுவ வீரர்கள் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டுள்ளதை பாகிஸ்தான் உறுதி செய்துள்ளது. மேலும் பல தசாப்தங்களாக அந்த நாட்டில் தங்கள் படைகள் நிலை கொண்டுள்ளதாகவும் பல்வேறு தரங்களில் செயற்படுவதாகவும் அது கூறியுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்பும்

0: ചേച്ചിയെ മൈ ഡൈം.
1: நேரம் 4:02. இப்பொழுது முதல் உங்களுக்கு ஆனத்திலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 4165930055. தொண்டபெரும்பாக்கத்திலே 10 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது சில இடங்களில் லேசான மழை சூழல் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுதும் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரியோலை நிறைந்திருக்கும் இடையே மகிழ் கூட்டம் காணப்படும். அதி கூடிய வெப்பநிலை 19 செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது 7 செலுத்ததாக குறைவடைந்து நாளை வெள்ளிக்கிழமை சூரியொலியோடு 17 செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு பொழுது 8 செலுத்ததாக குறைவடைந்து சனிக்கிழமை 20 செலுத்ததாக உயர்வடையும். சூரியோலை நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மகிழ் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள். 30% அதி கூடிய வெப்பநிலை 20°C. உங்களுக்கு ஆன சிலையை இப்பொழுது முதல் கலந்து கொண்டு பாடல்களை கேட்க 4165930055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேரை சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: காலை வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள், காலை வணக்கம். என்ன பாடல்?
2: பாடலுக்கு முதல் இன்று படம் ஒன்று பாடல்கள் பல நிகழ்ச்சி படைத்திருந்த சுதன், அந்த படத்தின் திரைக்கதையை போலவே தன்னுடைய ஆக்கத்திலையும் பல புதிர்கள் போட்டுதான் எழுதியிருந்த. அத்துடன் கூட அந்த திரைக்கதைக்கேற்ப கதாநாயகனாக உண்மையில் நடித்தது பிரதாப் போத்தன். ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடித்தது பாலு மகேந்திரான் தான் சொல்ல வேண்டும். ஆமாம், அப்படியான வதந்திகள்
1: பல இருக்கின்றன.
2: ஆமாம், பல இருக்கின்றன. எனக்கு
1: நன்றி.
2: சுதன் எழுதியது போலவே நீங்களும் அந்த பின்னணி இசையையும் ஒரு அது ஒரு சைக்கோ த்ரில்லர் என்ன ஹாரர் மூவி.
1: ஆமாம்,
2: அதுக்கு ஏற்றது போல நீங்களும் பின்னணி இசையை கொடுத்திருந்தீர்கள்.
1: நன்றி.
2: எனக்கும் உங்களுக்கும் எனது பாராட்டுகள்.
1: நன்றி.
2: உழைப்பாளி படத்திலிருந்து ஒரு மைனா மைனா குருவி என்கிற பாடல்,
1: குருவி பாடல். சரி, இது உங்களுக்காக மனோஜ் சித்ரா பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. நன்றி ராஜவர்மன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி.
1: உங்கள் அன்புக்கு நன்றி.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
3: வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
4: கற்பிக்கப்படுகின்றன.
5: 3344-talentaacademy.ca.
6: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
7: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்கார்ப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
8: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CIBC தமிழகம் 101.3.
9: நேரம் 4:12. உங்களுக்கு அனுப்பிச்சினை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
10: இருமலர்கள் படத்தில் மாதவி பொன்மயிலாள் என்ற பாடலை சிஎம்ஆர் அறிவிப்பாளர்கள், பிரம்மராஜர்கள், பத்திரிகை பிரதிநிதிகள், கார உறவுகள், மற்ற கார விபுல், மற்ற பவனியா உறவுகள், மற்ற சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டு அத்தனை உறவுகளோடு உங்களோடு சேர்ந்து அழகான பாடலை கேட்டு மைனா பாடல் முதல் வந்து இப்ப மயிலோடு போ அடுத்த பாடலாம் கேட்டு
9: பொன்மயிலா இன்றைக்கெல்லாம் பறக்க போகுதுன்னு சொல்லுங்கள். சரி, டி எம் சவுந்தரராஜன் பாடல் நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
10: நன்றி வணக்கம்.

0: என்றோ கேட்டவை இன்றும் இனிப்பவை. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான சிறப்பு டியூட்டரிங் சென்டர். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் மற்றும் சயின்ஸ். கிரேட் 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் கல்குலஸ். அனைத்து பாடங்களையும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் PhD கேண்டிடேட் கற்பிக்கின்றார். லெகசி லேர்னிங் ஹப் மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 205 647-532-2564 647-532-2564.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: நேரம் 4:22 நிமிடம். உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ளப்பெறும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்,
0: சிவா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: நாம வந்து இப்ப வந்திருக்கிற புதிய பாடல் இளையராயா இசையில, இளையராயாவோட குழுவினர் பாடின முத்துமணி என்று
0: டோர்த்தி திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஸ்வேதா மோகன் பாடுகின்ற பாடல் உங்களுக்கு அவலிக்கிறது. நன்றி.
1: ஓகே, நன்றி.
2: சந்திரா

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். அசத்தும் அலைவரிசை சுயமார்த்தம் எஃப்எம். உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: மண்பா
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: அவருக்கு
0: நன்றி. சரி, என்ன பாடல்?
2: புது பாடல் படத்துல இருந்து.
0: சரி சித்ரா, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
5: செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகற்பொழுது 19 செலுத்ததாக இருக்கும். சூரியொளியுடன் முகில் குட்டம் இணைந்து காணப்படும். லேசான மலைத்துறலுக்கான வாய்ப்புகள் 30%. நாளை 17 செல்சியஸ் சூரியொளி இணைந்திருக்கும். சனிக்கிழமையும் 20 செலுத்ததாக இருக்கும். சூரியொளி இணைந்திருக்கும். இடையிலேயே முகில் குட்டம் காணப்படும். இவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்?
6: லெனின் பாண்டியன் அந்த படத்திலே இருந்து மூன்று படத்துக்கு இசையமைச்சிருக்க, மூன்று பட பாடல்களும் சிறப்பானது. அரசி ரெண்டு, லெனின் பாண்டியன் வந்து மற்றது தோர்த்தி.
5: ஆமா,
6: 85 படம் ஒன்று பாடல் கொண்ட சுதனுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், அதுக்கு பின்னாடி இந்த இசை வடிவம் கொடுத்து கொண்டிருந்தீங்கள். எனக்கு அந்த இணையதளம் எனக்கு இன்றைக்கு வேலை செய்யல, அப்படி இருந்தும் கூட அந்த அதே நம்பர்ல அடிச்சு விவசாயம் எடுத்துக்கொண்டு சுதந்திரப்பா இருந்துச்சு. நல்ல படம் அது, இந்த படம்
5: முடிப்பேன்
6: சிறப்பா இருந்துச்சு. அவருக்கு அந்த அப்படியான அந்த படங்கள், அப்படியே அவர் தெரிவு செய்கிற படங்கள் கொஞ்சம் வித்தியாசமான படங்கள், சிறப்பா இருந்துச்சு. நன்றி. அது வார்த்தைகள் அதை ஒளி வடிவில் தந்த உங்களுக்கு நன்றி.
5: நன்றி தேவகுமார். இது ஒரு எங்கள் கேட்டு பாடல் அளிக்கிறது. நன்றி.
6: நன்றி.

0: சுந்தர தமிழில் சுகுமான ராகம் வழங்கும் CMR 101.3.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $399 6 கதிரைகளுடன் சொலிட்வுட் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து பிரஷர் குக்கர் ஒன்றை இலவசமாக பெறுங்கள். மேலும் பல தெரிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விலைகளில் காத்திருக்கின்றன. நேரடியாக வாருங்கள் பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
4: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
5: நேரம் 4:44. உங்களுக்கு ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வரும் நேர்களை சந்திக்கப் போகின்றோம். 5 மணிக்கு செய்தி அறிக்கையினை கேட்கலாம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், யோகா
5: சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: அதற்கு முதல் இந்த இசைஞானிட இசையில வெளிவந்த 100வது திரைப்பட மூடு பணிய குழந்தை சுதனுக்கு அதை எழுத்து நல்லா எழுதியிருந்தார். வித்தியாசமான முறையில் எழுத்தாக்கம் அழகா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அந்த பின்னணி இசைகள் தந்தது மிகவும் சிறப்பா இருந்தது. இருவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு
5: நன்றி.
6: எனக்கு கவிஞர் புரசூடன் நினைவினால் அவரின் வரிகளில் வந்த இசைஞான இசையில கோபுர வாசலிலே படத்தில் இருந்து காதல் கவிதைகள் அந்த பழக்கம்.
5: சரி, இதோ SP பாலசுமணியும் சித்ரா பாடுகின்ற பாடல் உங்களுக்கு ஒலிக்கிறது. நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மிக்கையும்
6: நன்றி. நன்றி, வணக்கம்.
7: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
1: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லெத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547.
5: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
6: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
5: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
7: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
8: உங்களுக்கு அறிவு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வர நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம்
8: சுதன். உங்களுக்கு முதல்ல நன்றி, உங்களுடைய ஆக்கம் சிறப்பாக இருந்தது, நன்றி.
9: அந்த நன்றியோட ஒரு மன்னிப்பையும் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்றேன். நேற்று இதே நேரம் நாங்கள் டோன் ரிவர்ஸ்ல உங்களோட களத்தளவில் நிற்பாட்டி சாதகஞ்சியை தொடங்கி பகல் 12 மணி வரைக்கும் சாதகஞ்சியம் உங்களோட குரலை மாற்ற வேணும்ண்டு அந்த என்னண்டா ஜானகின்ற குரலை மாத்தி இருக்கணும், இயேசுவாசின்ற குரலை மாத்தி இருக்கணும். அப்ப உங்கண்ட குரலையும் மாத்த வேணும்ன்றதுக்காக நீங்கள் அதுக்கு ஒத்துழைச்சு நேற்று இதே நேரத்துல இருந்து பகல் 12 மணி வரைக்கும், ஆனா அதுக்கு பிறகு

0: நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கூட தர முடியல, பழஞ்சோறு தான்
1: தந்தினான்.
0: அடுத்த முறை உங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தரலாம், அடுத்த முறையும் டாக்டருக்கு போக வேண்டியதெல்லாம். ஆகவே அந்த நல்ல குறையும் மாற்றி ஒரு முழுமையான உயிர் கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து அவ்வளவு நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாகலாப மயிலை பாடலை கேட்கிறேன்.
1: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மிக்கி நன்றி.
2: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: ஒலிக்கேற்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்கு ஆறு நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்க கலையத்தில் SJ ராம்கிருஷ்ணன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்னும் அன்புடன் SD செந்தில்நாதன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.

0: சிவியல் வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு
1: நன்றி செந்தில்நாதன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். FM 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 8 2026 வியாழக்கிழமை. டொரண்டோ பெரும்பாகத்தில் தற்பொழுது வெப்பநிலை 10 °C. இன்று காலை வேளையில் வெப்பநிலை 10 °C, மதியம் 20 °C, மாலை வேளையில் 17 °C, இரவு பொழுதில் 12 °C இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். போலி கலைநாசினிகளின் ஊடுருவல் அதிகரித்திருப்பதனால் நெற்செய்கை விளைச்சல் வீழ்ச்சியடைந்து விவசாயிகள் பாதிப்புகளை எதிர்நோக்குவதாக பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகாரன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் பணியாற்றி வரும் வடமாநில தொழிலாளர்களுக்கும் அரசு மருத்துவ சேவைகள் எளிதாக புரியும் வகையில் தகவல்கள் வழங்கப்படுவதில் தவறு இல்லை என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க இணைச் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். கனடா முழுவதிலும் டீசல் விலை சுமார் $2.60 என்ற அளவில் நீடிக்கும் நிலையில் எரிபொருள் வரிகளை மேலும் குறைப்பதற்கான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தீர்மானம் சபையில் தோல்வியடைந்துள்ளது. அமெரிக்காவில் உயர்கல்வி முடிவுக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் தற்காலிகமாக பணிபுரிய உதவும் ஓபிடி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கட்டாயமாக சுமார் 70,000 அமெரிக்க டாலர் அறவிடப்பட வேண்டுமென்று டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் பரிந்துரைத்திருக்கின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரோஹித போகலாகமவை வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினரால் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு பலமுறை நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதைத் தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்ட பகிரங்க பிடியாணை மூலம் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் மோசடி தொடர்பில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சவை கண்ணோய் தொடர்பாக அவர் வழக்கமாக சிகிச்சை பெறும் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவரிடம் இன்று அழைத்துச் செல்லுமாறு மேலதிக நீதிவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட ஷிராந்தி ராஜபக்சவை வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு விளக்குமறியல் சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் பாதுகாப்பான இடத்தில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடகப் பேச்சாளருமான சேனக பல்லேதன தெரிவித்திருக்கின்றார். போலி கலைநாசினிகளின் ஊடுருவல்கள் அதிகரித்திருப்பதனால் நெற்செய்கை விளைச்சல் வீழ்ச்சியடைந்து விவசாயிகள் பாதிப்புகளை எதிர்நோக்குவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே நெல் விளைச்சலில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் போலி கலைநாசிகளை கட்டுப்படுத்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பொழுதே அவர் இதனை சுட்டிக்காட்டினார். மருந்தகங்களில் போலி மருந்துகளை ஆய்வு செய்து கட்டுப்படுத்தும் பொறிமுறையைப் போல நெற்செய்கையில் பயன்படுத்தப்படுவதற்காக கடைகளில் விற்கப்படும் கலைநாசினிகளையும் ஆய்வு செய்து கட்டுப்படுத்தும் பொறிமுறை இலங்கையில் மேலும் முறைப்படுத்தப்பட வேண்டுமென்று அவர் கூறினார். சிறியலிய வழக்கு தொடர்பாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சவுக்கு பல நோய்கள் இருப்பதால் அவரை சிறையில் அடைப்பது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று அவரது சட்டத்தரணி அனில் த சில்வா தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபருக்கு பிணை கோரிக்கை விடுத்த பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் தமது அறிக்கையை சமர்ப்பித்த சட்டத்தரணி தனது கட்சிக்காரருக்கு 73 வயதாவதாகவும் அவர் பல நோய்களினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் 2019ஆம் ஆண்டு முதல் இதய நோய்க்கான சிகிச்சைகளை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இவ்வாறான இதய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை சிறையில் அடைத்தால் அவர் மன அழுத்தத்தினால் உயிரிழக்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதனால் அவரால் தனது சொந்த காரியங்களை தனியாக செய்ய முடியாது என்றும் இப்படியான ஒருவருக்கு சிறைச்சாலைக்குள் சிகிச்சை அளிக்க முடியாது, அத்துடன் அவர் தனது நோய் நிலைமைக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்து வரும் ஒருவராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழகத்தில் பணியாற்றி வரும் வடமாநில தொழிலாளர்களுக்கும் அரசு மருத்துவ சேவைகள் எளிதாக புரியும் வகையில் தகவல்கள் வழங்கப்படுவதில் தவறில்லை என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க இணைச் செயலாளர் குமார் துரைசாமி தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தின் பல்வேறு துறைகளிலும் வடமாநில தொழிலாளர்கள் பெருமளவில் பணியாற்றி வருகின்றனர். விவசாயம் தொடங்கி தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள், கட்டுமான தொழில் என அவர்கள் பணியாற்றாத துறையே இல்லை என்ற அளவுக்கு தமிழகத்தின் பொருளாதார இயக்கத்தில் அவர்களின் பங்களிப்பு இருக்கின்றது. இந்நிலையில் தமிழகத்தில் வசிக்கும் வடமாநில தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளுக்காக ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரச மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரச மருத்துவ கட்டமைப்பையே பெருமளவில் பயன்படுத்தி வருவதாகவும் அவர்கள் தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பை பாராட்டி பேசியிருக்கின்றனர். இந்த சூழலில் அரச மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகள் வழங்கப்படும் கவர்கள் 3 மொழிகளிலும் அச்சிடப்படுவதாக வெளியாகியுள்ள செய்தி தற்பொழுது அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. தமிழ் சமூகமாக இருந்தாலும் சரி, வடமாநில தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் இந்த மண்ணில் வாழும் மக்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் பாதுகாப்பு, அடிப்படை உரிமைகள், கல்வி மற்றும் மருத்துவ வசதிகளை உறுதி செய்வதுதான் ஒரு சமூகத்தின் மனிதநேய அணுகுமுறை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்தில் போதைப்பொருள் அதிகரித்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 9 மாதங்களில் போதைப்பொருள் தொடர்பாக 17,412 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்களில் 32 பெண்கள் உட்பட 108 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் போதைப்பொருள் மற்றும் மது ஒழிப்பு உட்பட்ட பணிகளில் EBCID எனும் அமுலாக்க பணியக குற்றப்புலனாய்வுத்துறை கூடுதல் DGP சங்கர் தலைமையில் ஈடுபட்டு வருகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடா முழுவதிலும் டீசல் விலை சுமார் $2.60 என்ற அளவில் நீடிக்கும் நிலையில் எரிபொருள் வரிகளை மேலும் குறைப்பதற்கான கன்சர்வேடிவ் கட்சியின் தீர்மானம் சபையில் தோல்வியடைந்துள்ளது. அக்டோபர் 7 தேதி நடைபெற்ற வாக்கெடுப்பில் 196 பேர் எதிர்த்தும் 133 பேர் ஆதரவளித்தும் இந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. லிபரல் கட்சி, நியூ டெமோக்ராட்டிக் மற்றும் பிளாக் குபெக்கா ஆகிய கட்சிகள் இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றன. 2027 ஆண்டு ஜூலை 1 தேதி வரை டீசல் விற்பனை மீதான மத்திய வரிகளை நிறுத்துமாறு, தொழில்துறை கார்பன் விலை மற்றும் முழுமையான தூய்மையான எரிபொருள் விதிமுறைகளை முடிவுக்கு கொண்டு வருமாறு கன்சர்வேடிவ் கட்சியின் தீர்மானம் அரசாங்கத்தை கூறியிருந்தது. டீசல் சுத்திகரிப்பு நிலையங்கள், சேமிப்பு வசதிகள் மற்றும் ஏனைய டீசல் உட்கட்டமைப்புகளுக்கான அவசரகால முன் அனுமதி நடைமுறையை உருவாக்குவதும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக காணப்பட்டது. அமெரிக்கா ஈரான் மோதலின் காரணமாக எரிசக்தி விலைகள் உயர்வதைத் தொடர்ந்து கனடா முழுவதிலும் பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் மீதான மத்திய கலால் வரியை ஏப்ரல் 20 தேதி முதல் செப்டம்பர் 7 தேதி வரை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. டீசல் மற்றும் மசகு எண்ணெய் விலை உயர்வு விநியோகச் சங்கிலிகள் முழுவதும் எதிரொலிப்பதனால் கனேடிய குடும்பங்கள் விரைவில் கடுமையான மளிகை மற்றும் வீட்டுக்கடன் விலைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று புதிய அறிக்கை தெரிவித்துள்ளது. டீசல் விலையில் ஏற்பட்ட வரலாறு காணாத உயர்வு பொருளாதாரம் முழுவதும் பரவி மசகு எண்ணெயின் வழக்கமான விலை மாற்றத்தையும் தாண்டிய பணவீக்க அழுத்தத்தை உருவாக்கியுள்ளது. இதனை ஸ்கோஷியா வங்கியின் முன்கணிப்பு இயக்குநரான ஆலிவர் ஜேவைஸ் அக்டோபர் 5 தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். ஈரானில் இடம்பெறுகின்ற போர் ஒரு முக்கிய காரணியாகவும், இது கடல்வழி போக்குவரத்தையும் ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் போக்குவரத்தையும் கடுமையாக பாதித்து எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களின் ஏற்றுமதிக்கு ஒரு தடையை உருவாக்கியிருக்கின்றது. ரஷ்யாவின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதல்கள் உட்பட்ட புவிசார் அரசியல் அழுத்தங்கள் குறிப்பிடத்தக்க உலகளாவிய சுத்திகரிப்பு திறனை முடக்கியிருக்கின்றது. இது சர்வதேச டீசல் இருப்புகளை மேலும் இறுக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலும் டீசல் பணவீக்க உந்துதலை பெருக்கியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். முக்கியமாக இந்த விளைவு எரிசக்தி விலைகளுக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றும், உணவு மற்றும் தங்குமிடம் போன்ற பிரிவுகளின் படிப்படியாக இதனுடைய விளைவுகள் எதிரொலிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: சவுதி அரேபியாவின் முக்கிய நகரங்களான ரியாத் மற்றும் அபாவில் உள்ள விமான நிலையங்களை குறிவைத்து யமன் நாட்டின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 36 பேர் காயமடைந்தனர். யேமன் எல்லைக்கு அருகில் உள்ள அப்கா சர்வதேச விமான நிலையம் மற்றும் ரியாத்தின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவை நேற்று மற்றும் இன்றைய தினங்களில் தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் விமான நிலைய வளாகத்தில் இருந்த 30 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாகவும் மேலும் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் உட்பட 36 பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் உயர்கல்வி முடிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் தற்காலிகமாக பணிபுரிய உதவும் ஓபிடி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கட்டணமாக சுமார் 70,000 அமெரிக்க டாலர் அறவிட டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பரிந்துரைத்திருக்கின்றது. இது இந்திய மாணவர்கள் உட்பட லட்சக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் பயிலும் சர்வதேச மாணவர்கள் படிப்பு முடிந்தும் ஓராண்டு காலம் வரை அங்குள்ள நிறுவனங்களில் வேலை பயிற்சி பெற இந்த ஓபிடி திட்டம் வழிவகுக்கின்றது. அறிவியல், தொழில்நுட்பம், என்ஜினியரிங் மற்றும் கணிதம் சார்ந்த படிப்புகளை முடிப்போருக்கு கூடுதலாக 2 ஆண்டுகள் பணிபுரிய அனுமதி வழங்கப்படுகின்றது. இந்நிலையில் தற்பொழுது புதிய விதிகளை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பரிந்துரைத்திருக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போலி கலைநாசினிகளின் ஊடுருவல்கள் அதிகரித்திருப்பதனால் நெற்செய்கை விளைச்சல் வீழ்ச்சியடைந்து விவசாயிகள் பாதிப்புகளை எதிர்நோக்குவதாக வனிமாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழகத்தில் பணியாற்றி வரும் வடமாநில தொழிலாளர்களுக்கும் அரச மருத்துவ சேவைகள் எளிதாக புரியும் வகையில் தகவல்கள் வழங்கப்படுவதில் தவறில்லை என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க இணைச் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். கனடா முழுவதிலும் டீசல் விலை சுமார் $2.60 என்ற அளவில் நீடிக்கும் நிலையில் எரிபொருள் வரிகளை மேலும் குறைப்பதற்கான கன்சர்வேடிவ் கட்சியின் தீர்மானம் சபையில் தோல்வியடைந்திருக்கின்றது. அமெரிக்காவில் உயர்கல்வி முடிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் தற்காலிகமாக பணிபுரிய உதவும் திட்டத்திற்கு விண்ணப்ப கட்டணமாக சுமார் 70,000 அமெரிக்க டாலர் வசூலிக்க டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பரிந்துரைத்திருக்கின்றது. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 Lotus Funeral and Cremation.com. அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com. நேர்கள் தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க தீபலட்சுமி பாடும் பக்திகானம் ஒலிபரப்பாகின்றது.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
4: 6,000 வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
7: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதையை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

யானையும் பாம்பும் காலகாலமாக தன் எதிரியை நினைவில் வைத்திருந்து பழிவாங்கும் என்று சொல்வார்கள். நம்மிலும் இப்படி பலர் இருக்கின்றார்கள். வெட்டு குத்து என்று மிதமின்றி நிலைக்கு போகாவிட்டாலும் ஒத்துழைக்க மறுப்பது, முகத்தை திருப்பிக் கொள்வது, எதிர் நடவடிக்கைகளில் இறங்குவது, விரோதத்தை வளர்க்கும் செயல்களில் முனைவது என்று இப்படி இறங்கிவிடுகின்றார்கள். இவையெல்லாம் அன்றாட வாழ்வில் மகிழ்ச்சியை அழித்து விடுவதை இவர்கள் ஏனோ உணர்வதில்லை. நேற்று நம்மை சுற்றிய இருவரோடு ஒரு வருத்தப்படும்படியான நிகழ்ச்சி, ஒரு காரசாரமான வாக்குவாதம், அதையும் மீறி ஒரு சண்டை என்று வைத்துக் கொள்வோம். மறுநாள் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வது தானே பெரும்பாலும் மனித இயல்பு. இது கூடாது. உணர்ச்சி வசப்படும் நேரத்தில் பலவீனமான நொடிகளில் மனிதர்கள் தவறு செய்வதுண்டு. அந்த தவறு நம்முடையதாகவும் இருக்கலாம், எதிர் தரப்பினருடையதாகவும் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பெரிதுபடுத்தி நாள் கணக்கிலும் வாரக்கணக்கிலும் தொடர்ந்து விரோதம் பாராட்டுவது அர்த்தமற்றது. தினம் தினம் சந்திக்கின்றவர்கள், இரத்த உறவுகள், நிரந்தர தொடர்புள்ளவர்கள் ஆகியவர்களோடு நாம் என்றென்றைக்கும் சுமூகமான உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். காரணம், நம் வாழ்வும் உலகமும் இவர்களை சுற்றியதுதான். இவர்களை விரோதித்துக் கொண்டு வாழ்ந்து விடலாம், ஆனால் மன நிம்மதி மகிழ்ச்சி இரண்டும் வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டுவிடும். இது பிள்ளைப்பூச்சிகளை வயிற்றில் கட்டிக்கொண்டு வாழ்வதை போன்றது. எனவே சம்பவம் நடந்து முடிந்து பல நாள் கழித்து யார் மீது தவறு என்று ஆராய்ச்சியில் இறங்காமல் வேறு வழியின்றி முன்பு போல் சுமூகமாக பழகுகின்ற அந்த எல்லைகளிடையே பெரிய இடைவெளி வேண்டவே வேண்டாம். அதாவது வாரக்கணக்கில் வளர்க்கும் வருத்தத்தை, கோபத்தை மறுநாள் விடியலின் போதே விட்டுவிட வேண்டும். நேற்று நடந்தது ஏதோ இரவில் கனவில் வந்த கெட்ட சம்பவமாய் நினைத்து மறந்துவிட வேண்டும். அதை விட்டு முகத்தை சுருக்குவதும் தொடர்புகளை பலவீனப்படுத்துவதும், ஓஹோ நீ அப்படியா நான் இப்படி என்று மாற்றி மாற்றி விரோதத்தை பன்மடங்காக்குவதும் பொருள் புதிந்த செயல்களாக தெரியவில்லை. நேற்று ஒன்றுமே நடக்காதது போல் இன்று நடந்து கொள்வதில் உள்ள பலன்கள் என்ன தெரியுமா? நேற்றைய நிகழ்ச்சியில் தவறு நம்முடையதாக இருந்தால் அதை நாம் உணர்ந்து வருந்தியதாக இருக்கும். தவறு அவர்களுடையதாக இருந்தால் அதை நாம் மறந்து மன்னித்ததாக இருக்கும். நேற்றைய சம்பவங்களில் தவறு கண்டுபிடித்து பல நாள் அதை மனதிலே வைத்துக் கொண்டு விரோத பார்வை பார்த்தால் நம்முடைய எதிர்பார்ப்பு தராசிற்கே நாமே மிஞ்ச மாட்டோம். நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.

0: இனிய உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 8th 2026 வியாழக்கிழமை. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். இன்று சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். காலை வேளையில் வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், மதியம் 17 பாகை செல்சியஸ், மாலை வேளையில் 15 பாகை செல்சியஸ், இரவு பொழுதில் 7 பாகை செல்சியஸ். இன்று மதியம் அளவில் தொடர்ந்து மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள அனோஜனின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் ஆராய்வதற்காக சவுதி அரேபியா சென்றுள்ள இலங்கை குழு மேன்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலேக மக்களின் 200 ஆண்டு நிறைவையொட்டி இந்திய அரசாங்கம் மலேக சமூகத்தின் மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக வழங்கியுள்ள 2.5 பில்லியன் நிதியை மலேக கல்வி அபிவிருத்தி மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக உபயோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்தின் உள்ளடக்கமானது இதனை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளுடன் ஒப்பிடும் பொழுது பாரிய வேறுபாடுகளை கொண்டிருப்பது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியும் முன்னாள் முதல் பெண்மணியுமான ஷிராந்தி ராஜபக்ச எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வெலிக்கடை மெகசின் சிறைச்சாலையில் விசேட பாதுகாப்பின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மதத்தலைவர்களின் கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு கோரியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தற்போதைய அரசு விவசாயிகளை பாதுகாக்க தவறிவிட்டு வெற்றுப்போய் அரசு ஈடுபட்டு வருவதாக கடுமையாக சாடியுள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமாருக்கு உயர் பாதுகாப்பு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. SIR விவகாரத்தில் பதவி விலக கோரி போராட்டம் தொடர்ந்து வருகின்ற நிலையில் உள்துறையினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்தி வரும் இஸ்ரோ இதற்காக வீரர்களை தயார்படுத்தும் வகையில் பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி மையத்தில் மனித விண்வெளி அமைப்பை வடிவமைத்து நிறுவுவதற்கான விலை மனுக்கோரலை வெளியிட்டிருக்கின்றது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு எதிராக பேரணி செல்ல முற்பட்ட நிலையில் ராகுல்காந்தி உட்பட்ட இந்திய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இன்றைய தினத்தை இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு தினமாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஒட்டோவா நகரம் நகரின் மையப்பகுதியில் உள்ள சில நடைபாதைகளில் இருந்து அங்கீகரிக்கப்படாத விளம்பரங்களை ஊழியர்கள் அகற்றுவார்கள் என்று தெரிவித்துள்ளது. நேற்று டொரண்டோவில் உள்ள கிறிஸ்தவ மையத்திற்கு வெளியே பல இஸ்ரேலிய கொடிகள் தீயிட்டுக் கொளுத்தப்பட்ட சம்பவம் தற்பொழுது வெறுப்புணர்வு சார்ந்த செயலாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. முன்கூட்டியே கருணைக்கொலைக்கான கோரிக்கைகளை அனுமதிக்கும் ஒட்டோவாவின் திட்டம் குறித்து ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இஸ்லாமிய அரச குழுவுக்கு ஆதரவாக மினசோட்டா வணிக வளாகத்தில் பெரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்துவதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட 18 வயது இளைஞரிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை வாங்கிய பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தான் 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் அமெரிக்கா முந்தைய வெற்றியாளர்கள் யாரையும் விட அதிகமாக செயல்பட்டிருப்பதாகவும் கூறி நோபல் அமைதி பரிசுக்கான தனது கோரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலுப்படுத்தியிருக்கின்றார். சீன செய்தித் தொடர்பாளர் ஒருவர் பிரதமர் சானே டகாச்சியை அவரது பெயரை மட்டும் குறிப்பிட்டு அழைத்ததை தொடர்ந்து முறையான மரியாதையை காட்டுங்கள் என்று ஜப்பான் சீனாவிடம் தெரிவித்துள்ளது. ஏதென்ஸ் நகரில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ ஆற்றிய உரையில் மேற்கத்திய உலகம் ஒரு தீர்க்கமான திருப்புமுனையில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ஐரோப்பா தனது நீண்ட உறக்கத்திலிருந்து விடுபட்டு கூடுதல் ராணுவ மற்றும் பொருளாதார வலிமையை கைக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 10°C முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. அத்தோடு லேசான மழை சில இடங்களில் பெய்து கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 17°C, குறைந்த வெப்பநிலை 6°C. மழை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 40%.

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: 6:24 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 96-99 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள அனோஜனின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் ஆராய்வதற்காக சவுதி அரேபியா சென்றுள்ள இலங்கை குழு மேன்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலேக மக்களின் 200 ஆண்டு நிறைவையொட்டி இந்திய அரசாங்கம் மலேக சமூகத்தின் மேம்பாட்டு திட்டங்களுக்காக வழங்கியுள்ள 2.5 பில்லியன் நிதியை மலேக கல்வி அபிவிருத்தி மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக உபயோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்தின் உள்ளடக்கமானது இதனை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளுடன் ஒப்பிடும் பொழுது பாரிய வேறுபாடுகளை கொண்டிருப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியும் முன்னாள் முதல் பெண்மணியுமான ஸ்ரீராந்தி ராஜபக்சே எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வெலிக்கடை மெகசின் சிறைச்சாலையில் விசேட பாதுகாப்பின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மதத்தலைவர்களின் கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு கோரியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தற்போதைய அரசு விவசாயிகளை பாதுகாக்க தவறிவிட்டு வெற்றுப்போய் அரசியல் ஈடுபட்டு வருவதாக கடுமையாக சாடியுள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமாருக்கு உயர் பாதுகாப்பு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் விவகாரத்தில் பதவி விலக கோரி போராட்டம் தொடர்ந்து வருகின்ற நிலையில் உள்துறையினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்தி வரும் இஸ்ரோ இதற்காக வீரர்களை தயார்படுத்தும் வகையில் பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி மையத்தில் மனித விண்வெளி அமைப்பை வடிவமைத்து நிறுவுவதற்கான விலை மனுக்கோரலை வெளியிட்டிருக்கின்றது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு எதிராக பேரணி செல்ல முற்பட்ட நிலையில் ராகுல்காந்தி உட்பட்ட இந்திய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இன்றைய தினத்தை இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு தினமாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஒட்டோவா நகரம் நகரின் மையப்பகுதியில் உள்ள சில நடைபாதைகளில் இருந்து அங்கீகரிக்கப்படாத விளம்பரங்களை ஊழியர்கள் அகற்றுவார்கள் என்று தெரிவித்துள்ளது. நேற்று டொரண்டோவில் உள்ள கிறிஸ்தவ மையத்திற்கு வெளியே பல இஸ்ரேலிய கொடிகள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட சம்பவம் தற்பொழுது வெறுப்புணர்வு சார்ந்த செயலாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. முன்கூட்டிய கருணைக்கொலைக்கான கோரிக்கைகளை அனுமதிக்கும் ஒட்டோவாவின் திட்டம் குறித்து ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இஸ்லாமிய அரச குழுவுக்கு ஆதரவாக மினசோட்டா வணிக வளாகத்தில் பெரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்துவதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட 18 வயது இளைஞரிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை வாங்கிய பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தான் 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் அமெரிக்கா முந்தைய வெற்றியாளர்கள் யாரையும் விட அதிகமாக செயல்பட்டிருப்பதாகவும் கூறி நோபல் அமைதி பரிசுக்கான தனது கோரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலுப்படுத்தியிருக்கின்றார். சீன செய்தி தொடர்பாளர் ஒருவர் பிரதமர் சானே டகாச்சியை அவரது பெயரை மட்டும் குறிப்பிட்டு அழைத்ததைத் தொடர்ந்து முறையான மரியாதையை காட்டுங்கள் என்று ஜப்பான் சீனாவிடம் தெரிவித்துள்ளது. ஏதேன்ஸ் நகரில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆற்றிய உரையில் மேற்கத்திய உலகம் ஒரு தீர்க்கமான திருப்பு முனையில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ஐரோப்பா தனது நீண்ட உறக்கத்திலிருந்து விடுபட்டு கூடுதல் ராணுவ மற்றும் பொருளாதார வலிமையை கைக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார்.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: Good morning. It's a busy start to your Thursday morning commute. If you're just heading out the door, we still have problems if you're heading out on the westbound side of the 401 approaching the Allen Road. Left lane's blocked. However, I'm hearing that should clear any minute now. Southbound on the 410 at Queen, a collision still affecting the left lane. East 401, the express past Nielsen, we do now have a closure in effect. It looks like a collision just happened, but we're closing down those lanes and it is really starting to slow anywhere from east of the 404. As a result, it is solid. East Gardner Expressway, no issues. Busy though, 427 through DeStron and DVP Heavy 401 towards Eglinton. Franklio of Remax has a multi-million-dollar marketing system that gets you more sell and buy your home guaranteed with Frank. Go to getleo.com and start packing with confidence. With the latest traffic, I'm Samantha Diaz.
1: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டுகின்ற இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். ஓனில் என்றும் காணாத விலையில் முதலீட்டு வாய்ப்பு உங்களுக்காக வந்திருக்கின்றது. உங்களுக்காகவோ அல்லது டவுன் சைசிங் செய்வதற்காகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காகவோ ஓன் பகுதியில் ஒரு ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோமை நீங்கள் தேடினால் இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. இந்த அருமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். ஓனில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுசஸ் வரும் $755,000 முதல் மேலும் $130,000 அரசாங்க ரீபேட் வழங்கப்படுவதனால் இந்த வகை வீடுகளை இந்த மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-888-8044 வெஸ்டர்ன் ரோட் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் பகுதியில் அமைந்துள்ள இந்த ஹோம்ஸ் ஓன் மில்ஸ் மால்ஸ் மற்றும் ஹைவே 400 இருந்து வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் அமைந்திருக்கின்றன. இந்த அழகான ஹோம்ஸில் 9 ஃபுட் சீலிங், மெயின் ஃபுளோ ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர்கேஸ், ஏர் கண்டிஷனிங், மேலும் 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் $5,000 அப்கிரேட் கிரெடிட்டும் கிடைக்கின்றது. க்ளோசிங் 2028 முக்கியமாக லோட்ஸ் மிகவும் லிமிட்டடாகவே இருக்கின்றது. ஆனால் ப்ரொஜெக்ட் பொதுமக்களுக்கான விற்பனைக்கு முன்பே உங்கள் கைகளுக்கு வருகின்றது. விஐபி ஏர்லி ஆக்சஸ் மூலமாக உங்களுக்கு விருப்பமான லாட் மற்றும் மாடலை தெரிவு செய்யும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைசிங், ஃபோர் பிளான்ஸ் மற்றும் அவைலபிள் லாட்ஸ் பற்றிய தகவல்களுக்கு இன்றே லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளுங்கள். 416-888-8044 வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுசஸ் $755,000 முதல் லிமிடெட் லாட்ஸ் விஐபி ஏர்லி ஆக்சஸ். விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி பில்டரின் பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் இன்றே அழையுங்கள். 416-888-8044
2: வரலாற்றில் இன்றைய நாள்
3: அக்டோபர் மாதம் 8 1573 80 போரில் நெதர்லாந்து முதலாவது வெற்றியை ஸ்பெயினுக்கு எதிராக பெற்றது. 1582 கிரிகோரியன் நாட்காட்டி அறிமுகப்பட்டதை அடுத்து இத்தாலி, போலந்து, போர்த்துகல், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் புதிய நாட்காட்டியில் இவ்வாண்டின் இந்நாள் இடம்பெறவில்லை. 1821 பெரு நாட்டில் ஜெனரல் ஜோஸ்டி சான் மார்டினால் கடற்படை ஸ்தாபிக்கப்பட்டது. 1856 சீனாவிற்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இடையில் இரண்டாவது ஓபியம் யுத்தம் ஆரம்பமானது.
2: வரலாற்றில் இன்றைய நாள்
4: ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830
5: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3
6: யாழ் இந்து கல்லூரி சங்க கனடா கிளையின் கலை மரபுரிமை உபக்குழு ஒருங்கிணைக்கும் கலையரசி 2026 கலை நிகழ்ச்சி அக்டோபர் மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:31 மார்க்கத்தில் இலக்கம் 171 டவுன் சென்டர் புளோவார்டில் அமைந்திருக்கின்ற பிளாட்டோ மார்க்கம் தியேட்டரில் நடைபெறும். 416-995-6099
7: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: சவுதி அரேபியாவில் சிவராசா அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஜூலை முதலாம் தேதி ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட கருத்தொன்று நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக கூறி அனோஜன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் அந்த பதவியை நீக்கியதுடன் மன்னிப்பு கோரி காணொலியொன்றையும் வெளியிட்டிருந்தார். கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி அல் அக்ஷா குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் 30 லட்சம் சவுதி ரியால் அபராதம் விதித்தது. எனினும் செப்டம்பர் 17ஆம் தேதி மேன்முறையீட்டில் இந்த தண்டனை மரண தண்டனையாக அதிகரிக்கப்பட்டதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நாள் முதல் ஆரம்ப தீர்ப்பு வழங்கப்படும் வரை அவருக்கு சட்டத்தரணியின் உதவி கிடைக்கவில்லை என்றும் அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சமூக ஊடகப் பதிவு ஒன்றுக்காக மரண தண்டனை விதிப்பது குறித்து கடும் கவலை வெளியிட்டிருக்கின்ற சர்வதேச மன்னிப்பு சபை அனோஜனின் மரண தண்டனையை ரத்து செய்து அவரை உடனடியாகவும் நிபந்தனைகள் இன்றியும் விடுதலை செய்யுமாறு சவுதி அதிகாரிகளிடம் கோரியிருக்கின்றது. பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி தொலைநகல் பணப்பரிமாற்றம் மூலம் 25 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் காவல்துறையின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 2025 ஜூலை வரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 6 போலி நிறுவனங்களின் ஊடாக இந்த பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வணிக வங்கிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட தொலைநகல் பண பரிவர்த்தனைகளின் ஊடாக சுமார் 7.5 பில்லியன் ரூபாய் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அதற்கான பொருட்கள் எதுவும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் இடமாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அங்கீகரிக்கப்பட்ட இடமாக மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் செயற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிவடக்கில் புதிதாக திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என தெல்லிப்பளையில் எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தெல்லிப்பளை சந்தியில் இன்றைய தினம் காலை ஆரம்பமான போராட்டம் அங்கிருந்து தெல்லிப்பளை பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று பிரதேச செயலரிடம் மதுபான சாலைக்கான அனுமதியினை வழங்கக்கூடாது என மகஜரொன்று கையளிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் வலிவடக்கு பிரதேசசபை தவிசாளர் உட்பட அரசியல்வாதிகள், மதகுருமார்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மதுபான சாலைக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். விமானப்படை வீரர்களால் இந்தியா பெருமை கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமை தெரிவித்துள்ளார். வீரர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டும் விதமாக அக்டோபர் 8ஆம் தேதி ஆண்டுதோறும் விமானப்படை தினம் கொண்டாடப்படுகின்றது. இதையடுத்து இன்று கொண்டாடப்படும் விமான தினத்தில் வாழ்த்து தெரிவித்து ஊடகப்பதிவு ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதில் விமானப்படை வீரர்களைக் கண்டு இந்தியா பெருமை கொள்ளுகின்றது. விமானப்படை தினத்தில் தமது வான்பரப்பை பாதுகாப்பதில் அவர்கள் காட்டும் துணிச்சலையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதாக பிரதமர் கூறினார். இதனிடையே இந்திய ஜனாதிபதியும் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். நாட்டை பாதுகாப்பதில் விமானப்படை வீரர்களின் துணிச்சல் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது நிரூபணம் ஆனது என்றும் அவர்களது அர்ப்பணிப்பு இந்தியாவுக்கு உத்வேகமாகவும் பெருமையாகவும் விளங்குவதாகவும் இந்திய விமானப்படை தனது பெருமைமிக்க சேவையை தொடர்ந்து செய்யட்டும் என்றும் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கின்றார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்தியா கூட்டணியின் போராட்டம் நடத்தப்பட்டது. தடையை மீறி போராட்டம் நடத்தியதால் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ராகுல்காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட்டோர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ராகுல்காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் மீது காவல்துறையினர் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். காவல்துறையை தாக்கியது, அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதேவேளை எஸ்ஐஆர் விவகாரம் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்க இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 15 பேர் அனுமதி அனுமதி கேட்டுள்ளனர். ஆனால் 10 பேர் சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்த குழுவில் மேற்குவங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் இடம்பெற்றிருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: விஜய் ஜேசுதாஸ் மற்றும் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் டீம் டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு பற்றி அறிவித்தலை தருகின்றோம். டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 70 சென்ட்ஸ், அதேபோல சோலோ யுஎஸ்ஏ டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 60 சென்ட்ஸ் வழங்கப்படுகின்றது. குறைந்தபட்சம் ஒரு வருட ட்ரக் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம். மேலும் டெடிகேட்டட் லோட்ஸ் மற்றும் வீக்லி பே வசதியும் இருக்கின்றது. நீங்கள் அனுபவம் வாய்ந்த ட்ரக் டிரைவரா? அப்படியானால் இந்த சிறந்த வேலைவாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே ஜேபி டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6475435 47 6 4 7 5 7 4 3 5 4 7. ஜேபி டிரான்ஸ்போர்ட்.
1: பொன்மனச் செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: 7:14 தற்போதைய சாலை நிலவரம்.
4: It's been a very busy drive this morning as you're heading out, and it continues that way. We do have problems on the go. East 401, the express past Nielsen, a complete closure in effect following a collision. It is just solid in the area. Keep that in mind. Westbound, it looks to be problem-free, but of course, commuters are slowing down to have a look. Earlier problems that we did have ongoing on the West 401 through the Allen Road area have cleared completely out of the way. South 410 at Queen, still seeing a collision there blocking a left lane. If you're heading out currently on our in-town Route City streets, currently without any major problems, but of course volume building through the GTA and the Don Valley Parkway, quite heavy in both directions from the 401 to south of Eglinton. Plan your winter getaway with Porter Airlines this year and enjoy nonstop flights from Pearson to Mexico, the Caribbean, and Costa Rica. Book at flyporter.com and actually enjoy economy with the latest traffic. I'm Samantha Diaz.
5: வரலாற்றில் இன்றைய நாள்.
6: அக்டோபர் மாதம் 8 தேதி 1760 லாஸ் ஏஞ்சல்ஸ் சான் பிரான்சிஸ்கோ நகரங்களுக்கு இடையே மின்சார தந்தி டெலிகிராப் லைன் அறிமுகமானது. 1912 முதலாவது பால்கன் யுத்தம் ஆரம்பம். துருக்கிக்கு எதிராக மோன்டினிகரோ யுத்த பிரகடனம் செய்தது. 1932 இந்திய வான்படை நிறுவப்பட்டது. 1939 இரண்டாம் உலக போர். ஜெர்மனி மேற்கு போலந்தை இணைத்துக் கொண்டது. 1958 பாகிஸ்தானில் இராணுவ புரட்சி மூலமாக ஆட்சியை கைப்பற்றினார் ஐஃப் கான். பாகிஸ்தானில் நடைபெற்ற முதல் இராணுவ புரட்சி இது. 1962 அல்ஜீரியா ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்தது.
5: வரலாற்றில் இன்றைய நாள்.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
1: என்ன யோசினே?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் உள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேலின் விலை விவரங்களை அக்டோபர் மாதம் 10-11 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் பிற்பகல் 4 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
7: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
8: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் தலைமையிலான அரசாங்கத்தின் கிரீன் பெல்ட் நிலப்பரப்பு விவகாரம் தொடர்பாக RCMP முன்னெடுத்து வரக்கூடிய குற்றவியல் விசாரணை 3 ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்து இடம்பெறுவதாக அறிவிக்கப்படுகிறது. 2023 ஒன்டாரியோ அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட இந்த கிரீன் பெல்ட் பகுதியில் 15 நிலப்பகுதிகளை வீடமைப்புக்காக விடுவிக்க எடுத்த தீர்மானத்தை தொடர்ந்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. விசாரணையின் முன்னேற்றம் குறித்து தற்பொழுது RCMP எந்தவிதமான விரிவான தகவல்களையும் வெளியிடவில்லை. விசாரணை தீவிரமாகவும் தொடர்ச்சியாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டும் இப்பொழுது தகவல் வெளியாகி இருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கிரீன் பெல்ட் நிலங்களை மாற்றியமைத்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகளினால் சில தொடர்புடைய நில உரிமையாளர்கள் 8.3 பில்லியன் பெறுமதி அதிகரிப்பை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒன்டாரியோ கணக்காய்வாளர் நாயகத்தின் விசாரணை முன்னதாக இடம்பெற்றிருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. 2023 எழுந்த கடும் பொதுமக்கள் எதிர்ப்பை தொடர்ந்து ஃபோர்டு அரசாங்கம் தனது முடிவை திரும்ப பெற்று குறித்த நிலங்களை மீண்டும் கிரீன்பெல்ட் பாதுகாப்பு பகுதிக்கு இணைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. RCMP விசாரணை தொடர்ந்தும் முடிவுக்கு வராதமை தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணையினுடைய முடிவு மற்றும் சாத்தியமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது. நேரம் காலை 7:25.

0: வோனில் என்றும் காணாத விலையில் முதலீட்டு வாய்ப்பு உங்களை நாடி வந்திருக்கின்றது. உங்களுக்காகவோ அல்லது டவுன் சைங் செய்வதற்காகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காகவோ வோன் பகுதியில் ஒரு ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸை நீங்கள் தேடுகின்றீர்களா? அப்படியானால் இந்த அருமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வோனில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுசஸ் வரும் $755,000 முதல் மேலும் $130,000 அரசாங்க ரிபேட் வழங்கப்படுவதனால் இவ்வகை வீடுகளை இந்த மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 என்ற இலக்கத்திற்கு அழையுங்கள். வெஸ்டர்ன் ரோட் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த ஹோம்ஸ் வோன் மில்ஸ் மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் அமைந்திருக்கின்றன. இந்த அழகான ஹோம்ஸில் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோர் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரனைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், மேலும் 5 free அப்ளைன்சஸ் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் $5,000 அப்கிரேட் கிரெடிட்டும் வழங்கப்படுகின்றது. க்ளோசிங் 2028. முக்கியமாக லோட்ஸ் மிகவும் லிமிட்டடாக இருக்கின்றது. இதனால் ப்ரொஜெக்ட் பொதுமக்களுக்கான விற்பனைக்கு வரும் முன்பே விஐபி ஏர்லி அக்சஸ் மூலமாக உங்களுக்கு விருப்பமான லாட் மற்றும் மாடலை தெரிவு செய்யும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைசிங், ஃபோர் பிளான்ஸ் மற்றும் அவைலபிள் லாட்ஸ் பற்றிய தகவல்களுக்கு இன்றே லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளுங்கள். 416-888-8044 $755,000 முதல் லிமிடெட் லாட்ஸ் விஐபி ஏர்லி ஆக்சஸ். லக்ஷன் கந்தசாமி பில்டரின் பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர். அடையுங்கள் 416-888-8044 லக்ஷன் கந்தசாமி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
0: கச்சதீவு மற்றும் 2 நாடுகளுக்கும் இடையிலான கடல் எல்லை தொடர்பான விவகாரம் குறித்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து மீன்பிடிப்பதை தவிர்க்கும் வகையில் தமிழக மீனவர்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் தொடர்பில் நீதிமன்றம் தெரிவித்துள்ள அவதானிப்புகள் வரவேற்கத்தக்கவை என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என தீர்ப்பளிக்குமாறு கூறி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் சட்டப்பிரிவு பிரதானி சட்டத்தரணி கருணாநிதி சாணக்க சேனநாயக்க இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இலங்கை மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் இடமாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய குற்றவியல் விசாரணை பணியகம் தற்பொழுது கொழும்பு 5 அமைந்துள்ள தொழிலாளர் செயலக கட்டிடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. வாக்கு திருட்டு செய்தே நரேந்திரமோடி பிரதமராகி இருக்கின்றார் என குற்றம் சாட்டியிருக்கின்ற சிபிஐ தலைவர் அபிஜ் தீப்கே உயிருடன் இருப்பவர்கள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். தமிழக அரசு பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நிறுத்தி அந்த நிலத்தை வணிக பயன்பாட்டு மண்டலமாக மாற்றும் ஒப்புதலை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியிருக்கின்றார்.
2: It's been a very busy drive this morning as you're heading out, and it continues that way. We do have problems on the go. East 401, the express past Nielsen, a complete closure in effect following a collision. It is just solid in the area. Keep that in mind. Westbound, it looks to be problem-free, but of course, commuters are slowing down to have a look. Earlier problems that we did have ongoing on the West 401 through the Allen Road area have cleared completely out of the way. South 410 at Queen, still seeing a collision there blocking a left lane. If you're heading out currently on our in-town Route City streets, currently without any major problems, but of course, volume building through the GTA and the Don Valley Parkway, quite heavy in both directions from the 401 to south of Eglinton. Plan your winter getaway with Porter Airlines this year and enjoy nonstop flights from Pearson to Mexico, the Caribbean, and Costa Rica. Book at flyporter.com and actually enjoy economy. With the latest traffic, I'm Samantha Diaz.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
6: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
7: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.

0: 7:40 ஒரு புதிய வீட்டை வாங்க யோசிக்கின்றீர்களா? எந்த பில்டர், எந்த லொகேஷன், என்ன பிரைஸ், எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஜிடிஏ பெரும்பாக பகுதிகளில் உள்ள அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்டையும் newhomecentre.com என்ற இணையதளத்தில் உங்களுக்காக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி ஒவ்வொரு பில்டராக ப்ரொஜெக்டை தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. டவுன் ஹோம்ஸ் தொடக்கம், டிட்டாச் ஹோம்ஸ் வரை பல தெரிவுகள், புதிய ப்ரொஜெக்ட்ஸ் அனைத்தும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சிறந்த தெரிவை நீங்கள் மேற்கொள்ள newhomecentre.com. புதிய வீடுகள் 600,000 இருந்து ஆரம்பம். அது மட்டுமல்லாமல் ஒன்டாரியோ அரசின் ரீபேட்ஸ் மூலமாக நீங்கள் $130,000 வரை திரும்ப பெறுகின்ற வாய்ப்பும் இருக்கின்றது. ப்ரொஜெக்டுகளின் பிரைஸ், லொகேஷன், ஃபுளோ பிளான் மற்றும் முக்கியமான விவரங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற newhomecentre.com. உங்களுக்கான புதிய வீட்டை இன்றே தேடுங்கள். newhomecentre.com. விவரங்களுக்கு 416-700-3333 416-7003333.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கனேடிய கவிஞரும் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான அன் ஹாசனுக்கு 2026 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. 76 காசனுக்கு பாரம்பரிய இலக்கிய மரபுகளோடு புதுமையான முறையில் உரையாடி சமகால இலக்கியத்திற்கான புதிய வடிவங்களை உருவாக்கிய அவரது படைப்புகளுக்காக இந்த உயரிய விருது வழங்கப்படுவதாக ஸ்வீடன் அகாடமி அறிவித்திருக்கின்றது. டொரண்டோவில் பிறந்த காசன் பண்டைய கிரேக் மற்றும் ரோம இலக்கியங்களை தனது கவிதைகளுடன், கட்டுரைகளுடன் மற்றும் புனைவுகளுடன் இணைத்து தனித்துவமான இலக்கிய பாணியை உருவாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓட்டோ பயோகிராபி ஆஃப் ரெட் மற்றும் ஈரோஸ் த பிட்டர் ஸ்வீட் மற்றும் நோமா ஜேன் பேக்கர் ஆஃப் ட்ரோய் ஆகியவை அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளில் அடங்குகின்றன. இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்படுகிறது. இலக்கியத்திற்கான இந்த நோபல் பரிசு தொகையாக 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசு தொகையாக வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. காசன் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெறக்கூடிய 19வது பெண் என்பது குறிப்பிடத்தக்கது.

சுயமார்த்தம் எஃப்எம் காற்றலையில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது காலை நேர ஒலிபரப்பு. 8 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். ஓனில் என்றும் காணாத விலையில் முதலீட்டு வாய்ப்பு உங்களுக்காக வந்திருக்கின்றது. உங்களுக்காகவோ அல்லது நீங்கள் டவுன் சைசிங் செய்வதற்காகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காகவோ ஓன் பகுதியில் ஒரு ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸை தேடுகின்றீர்களா? அப்படியானால் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்துங்கள். ஓனில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுசஸ் வரும் $755,000 முதல் மேலும் $130,000 அரசாங்க ரிபேட் வழங்கப்படுவதனால் இந்த வகை வீடுகளை இந்த மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 வெஸ்டர்ன் ரோட் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த ஹோம்ஸ் ஓன்மில் ஸ்மால்ஸ் மற்றும் ஹைவே 400 இலிருந்து வரும் 5 நிமிடங்கள் தொலைவில்

0: ஹவுஸ் 755,000 டாலர் முதல் லிமிடெட் லாட்ஸ் விஐபி ஏர்லி ஆக்சஸ் லக்ஷன் கந்தசாமி பில்டரின் பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் 416-888-8044
1: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள ஏசட் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைலொன்றுக்கு 70 சென்ட்ஸ் சோலோ யூஎஸ்ஏ டிரைவர்ஸுக்கு மைலொன்றுக்கு 60 சென்ட்ஸ் குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம் டெடிக்கேட்டட் லோட்ஸ் வீக்லி பே இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஜேபி டிரான்ஸ்போர்ட் 30 Lethbridge Drive பிராம்டன் 6475743547 6475 574 3547
2: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன 3344 talentaacademy.ca
4: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
4: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
5: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
4: சுகந்தன் 416-540-6269
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்
6: வட்டி வெறும் 1.5%
7: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
6: 416-834-2266
0: உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம் அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம் இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததொரு காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்திற்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய முகவர் வேண்டும் இதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமாக கவலை வேண்டாம் உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன் அழையுங்கள் ஸ்காம்ப்ரோவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு பர்ச்மோன் அண்ட் பிஞ்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு 51 பேர் அமரக்கூடிய உணவகம் 12 பேருக்கு பேடியோ வசதி அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள் இடைத்தரகர்கள் எவருமில்லை நேரடி விற்பனை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830 416-803-8830

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன்று மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: மருத்துவ உதவியுடன் கூடிய மரணத்தின் எதிர்கால பாதை குறித்த இரண்டு முக்கிய முடிவுகளை நேற்று அறிவித்ததைத் தொடர்ந்து மத்திய அரசு பல குழுக்களிடமிருந்து விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றது. மனநோயினால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ உதவியுடன் கூடிய மரணத்தை அணுக ஒட்டோவா அனுமதிக்காது என்று நீதித்துறை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் தெரிவித்தார். ஆனால் சம்மதம் தெரிவிக்கும் திறனை இழக்கும் அபாயத்தில் உள்ளவர்களுக்கான முன்கூட்டிய கோரிக்கைகளை குற்றமற்றதாக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மார்ச் மாதம் காலக்கெடு நெருங்கி வருகின்ற நிலையில் மன நோய்களை அதற்கான விரிவாக்கத்திற்கு காலவரையின்றி இடைநிறுத்தம் செய்வதை முன்கூட்டி கோரிக்கைகள் என்ற தனிப்பட்ட பிரச்சினையுடன் இணைப்பதன் மூலம் ஃப்ரேசர் பிளவுகளை விதைத்ததாக கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் கூப்பர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். டயிங் வித் டிக்னிட்டி கனடா என்ற ஆதரவு குழு இது மிகவும் ஏமாற்றம் அளிக்கும் நாள் என்று கூறியிருப்பதோடு மாகாணங்கள் தங்களின் சொந்த விதிகளை வகுத்துக்கொள்ள அனுமதிக்கும் முடிவை அதன் தலைமைச் செயல் அதிகாரி ஹெலன் லாங் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். சர்வதேச பொருளாதார நிலை குறியீட்டில் கனடா ஒரே ஆண்டில் 9 இடங்கள் சரிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட் இந்த வாரம் வெளியிட்ட உலகளாவிய பொருளாதார சுதந்திர குறியீட்டில் கனடா 9 இடத்திலிருந்து 18 இடத்திற்கு சென்றிருக்கின்றது. இந்த ஆண்டுக்கான உலகளாவிய பொருளாதார சுதந்திர அறிக்கை 165 நாடுகளின் தரவுகளை மையப்படுத்தி வெளியிடப்பட்டது. 2024 தரவுகளை அடிப்படையாக இது கொண்டிருக்கின்றது. கனடா 9 இடங்கள் சரிந்தது கவலைக்குரிய விடயம் என்று ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட்டின் மூத்த ஆய்வாளரும் அறிக்கையின் இணை ஆசிரியருமான மேத்யூ மீச்சல் கூறியிருக்கின்றார். மக்கள் பொருளாதார ரீதியாக குறைந்த சுதந்திரத்தை கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுவதனால் கனேடியர்கள் இதுகுறித்து கவலைப்பட வேண்டும் என்று மீச்சல் தெரிவித்தார். வர்த்தக திறந்த நிலை, வரி மற்றும் ஒழுங்குமுறை சுமைகள், அரச செலவினம், சொத்து பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நாணயத்தின் உறுதித்தன்மை ஆகியவற்றை அளவிடுவதன் மூலம் இந்த குறியீடு இதை தீர்மானிக்கின்றது. அரச அளவு, ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் மற்றும் சர்வதேச வர்த்தக சுதந்திரம் ஆகிய 3 முக்கிய பொருளாதார சுதந்திர அளவீடுகளில் ஏற்பட்ட சரிவே கனடாவின் தரவரிசை வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை உலகின் மிகவும் பொருளாதார சுதந்திரம் கொண்ட இடமாக ஹாங்காங் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்திருக்கின்றது. இந்த குறியீட்டில் சுவிட்சர்லாந்து 2 இடத்தை பிடித்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர், நியூசிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. ஈரானுடன் இணைந்த யமன் ஹூதி குழு சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை பாலிஸ்டிக் ஏவுகணை மூலமாக தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட அண்மைய தாக்குதல்களினால் பொதுமக்கள் உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டதை பல நாடுகள் கண்டித்திருக்கின்றன. இந்த வார ஆரம்பத்தில் கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக சவுதி அரேபியா கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு ஹூத்தியின் இந்த அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. தங்கள் படைகள் இந்த ஏவுகணைகள் மூலமாக விமான நிலையத்தை குறிவைத்ததாக அந்த குழு கூறியது. இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்த மேலதிக விவரங்கள் அந்த அறிக்கையில் வெளியிடப்படவில்லை. யேமனில் சவுதி அரேபியாவுக்கும் ஹூத்தி போராளிகளுக்கும் இடையே இடம்பெற்ற போரின் போது இன்று சவுதி தலைநகர் ரியாத் முழுவதிலும் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. பிப்ரவரி மாதம் புளோரிடாவிலிருந்து புறப்பட்ட க்ரூ-12 குழுவினர் விண்வெளியில் 237 நாட்களை நிறைவு செய்திருக்கின்றார்கள். நாசா விண்வெளி வீரர்கள் விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியை நோக்கி புறப்பட்டிருந்தார்கள். அவர்களின் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்து கலிபோர்னியா கடற்கரைக்கு அருகில் பசிபிக் பெருங்கடலில் இன்று இரவு தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெயர் குறிப்பிடப்படாத வெளிநாட்டு சக்திக்காக உளவு பார்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள ரோயல் கடற்படையின் பணியில் உள்ள ஒரு உறுப்பினர் லண்டன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருக்கின்றார். 2024 நவம்பர் மற்றும் 25 மே மாதத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் பாதுகாக்கப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்த தயாரானது உட்பட தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 2 குற்றச்சாட்டுகள் 24 வயதான டெடி யாங் மீது சுமத்தப்பட்டிருப்பதாக லண்டனின் பெருநகர காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. அதேகால கட்டத்தில் வெளிநாட்டு சக்தியின் நலனுக்காக பாதுகாக்கப்பட்ட தகவல்களை அவர் பெற்றிருந்ததாகவும் பதிவு செய்ததாகவும் அல்லது தன்வசம் வைத்திருந்தார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. லண்டனுக்கு வடக்கே உள்ள பெட்ஃபோர்ட்ஷையர் உள்ள அவரது வீட்டில் அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் தனஞ்சய டி சில்வா அணைத்தலைவர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணித்தலைமை பொறுப்பை அடுத்த தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் இது என்று கருதுவதாக தெரிவுக்குழுவுக்கு அனுப்பிய கடிதத்தில் தனஞ்சய டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். எனினும் இலங்கை அணிக்காக வீரராக தொடர்ந்து விளையாட தான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தனஞ்சய டி சில்வா டெஸ்ட் அணிக்கு வழங்கிய தலைமைத்துவத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஆஷ்லி டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். தனஞ்சய டி சில்வாவின் கிரிக்கெட் வாழ்க்கையின் எஞ்சிய காலத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222 j.ca.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 Jay Pramadan, Brooke, Remax Experts.
4: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA Credit.
7: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $399 ஆறு கதிரைகளுடன் சொலிட்வுட் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து பிரஷர் குக்கர் ஒன்றை இலவசமாக பெறுங்கள். மேலும் பல தெரிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விலைகளில் காத்திருக்கின்றன. நேரடியாக வாருங்கள் பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-9494 கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
2: மோனில் என்றும் காணாத விலையில் முதலீட்டு வாய்ப்பு உங்களை நாடி வந்திருக்கின்றது. உங்களுக்காகவோ அல்லது நீங்கள் டவுன் சைசிங் செய்வதற்காகவோ அல்லது உங்களின் பிள்ளைகளுக்காகவோ மோன் பகுதியில் ஒரு ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸை தேடுகின்றீர்களா? அப்படியானால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த தவறாதீர்கள். மோனில் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுசஸ் வெறும் $755,000 முதல் மேலும் $130,000 அரசாங்க ரீபேட் வழங்கப்படுவதனால் இந்த வீடுகளை இந்த மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 வெஸ்டர்ன் ரோடு அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த ஹோம்ஸ் வான்மில்ஸ் மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் அமைந்திருக்கின்றன. இந்த அழகான ஹோம்ஸில் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோர், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப் மற்றும் ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங் மற்றும் 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ் ஆகியன வழங்கப்படுகின்றன. அத்தோடு $5,000 அப்கிரேட் கிரெடிட்டும் கிடைக்கின்றது. க்ளோசிங் 2028 முக்கியமாக லாட்ஸ் மிகவும் லிமிட்டடாக உள்ளது. இதனால் ப்ரொஜெக்ட் பொதுமக்களுக்கான விற்பனைக்கு வரும் முன்பே VIP ஏர்லி அக்சஸ் மூலமாக உங்களுக்கு விருப்பமான லாட் மற்றும் மாடலை தெரிவு செய்யும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைசிங், ஃப்ளோ பிளான்ஸ் மற்றும் அவைலபிள் லாட்ஸ் பற்றிய தகவல்களுக்கு இன்றே லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளுங்கள். 416-888-8044 வானில் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுசஸ் $755,000 முதல் லிமிடெட் லாட்ஸ் VIP ஏர்லி ஆக்சஸ். லக்ஷன் கந்தசாமி பில்டரின் பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் 416-888-8044 416-888-8044.
8: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
9: Everlasting Travels and Tours.
8: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
9: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
8: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
9: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
8: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
9: 416-723-7387.
8: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
9: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
10: என்ன யோசின?
11: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
10: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
12: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
13: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
14: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் டீம் டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைலுக்கு 70 சென்ட்ஸ், அதேபோல சோலோ யுஎஸ்ஏ டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 60 சென்ட்ஸ் வழங்கப்படுகின்றது. குறைந்தபட்சம் ஒரு வருட ட்ராக்கிங் அனுபவம் அவசியம். மேலும் டெடிக்கேட்டட் லோட்ஸ் மற்றும் வீக்லி பே வசதியும் இருக்கின்றது. நீங்கள் அனுபவம் வாய்ந்த ட்ரக் டிரைவரா? அப்படியானால் இந்த சிறந்த வேலைவாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே ஜேபி டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். 647-574-3547. 647-574-3547.

0: சிஎம்ஆர் தமிழகம் 101.3 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்ற மிக முக்கியமான விடயம், இந்த பிரிவினைவாத கோஷம் என்பது கனடாவில் அதிகரித்து வருகிறதா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற ஒரு புறம் இருக்க, மறுமுறையில் வெளிநாட்டு சக்திகளின் ஊடாக இந்த பிரிவினைவாதம் என்பது தூண்டப்படுகின்றதா என்ற கேள்வியும் ஏற்படப்படுகிறது. அதற்கான விதையை போட்டவர் டொனால்டு டிரம்பாக இருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதியினுடைய இந்த ஒரு செய்தியை தொடர்ந்துதான் இப்பொழுது பலரும் இவ்வாறான விடயங்களுக்கு தங்களுடைய குரல்களை உயர்த்தி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே 2 வயிறுகளாக மாறிய டொனால்டு டிரம்பும் தொழிலதிபர் இலன் மஸ்க் அவர்களும் இப்பொழுது இந்த விடயத்தில் ஒற்றுமையாக செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கியூபெக்கில் இடம்பெற்ற இந்த மாகாண தேர்தலை ஒட்டி வெளியிடப்பட்ட கருத்துக்கள், அதன் பின்னர் எழுந்த பிரிவினைவாத கருத்துக்கள் போன்றவற்றுக்கு வலுச்சேர்க்கும் விதமாக இலன் மஸ்க் தன்னுடைய பதிவை இட்டிருக்கின்றார். அதில் அவர் மிக குறிப்பாக 3 மாகாணங்களை தெரிவு செய்து இந்த கனடாவிலிருந்து பிரிந்து செய்ய வேண்டிய மாகாணங்கள் பட்டியலில் இணைத்திருப்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது. ஒரு கோடீஸ்வரர் சொன்ன வார்த்தைக்காக இப்பொழுது இந்த விடயம் பேசுபொருளாக மாறியிருப்பதும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக அல்பர்டா, சசெச்சுவான் மற்றும் கியூபெக் ஆகியவை பிரிந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கின்றார். இவ்வாறு கூறுவதற்கு என்ன காரணம் என்ற விடயங்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக கனடாவினுடைய செல்வச்செழிப்பு மிக்க வளங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் பல்வேறு செயற்பாடுகள் இடம்பெறுவதாக ஏற்கனவே தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில், குறிப்பாக அல்பர்டாவில் இவ்வாறான அரசியல் வட்டாரங்களைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தொடர்பாளர்களை பேணியதாகவும், குறிப்பாக அல்பர்டாவின் வளங்களை எவ்வாறு அவர்கள் பிரிப்பது என்பது தொடர்பாக கலந்தாலோசனைகளில் ஈடுபட்டதான செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையில், ஒரு தொழில் அதிபருக்கும் குறிப்பாக கனேடிய பிரஜையாக இருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது அமெரிக்க பிரஜையாக மாறியிருக்கின்ற நிலையில் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பது என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. இலன் மஸ்க் அவர்கள் ஒரு கோடீஸ்வரராக ஏன் இந்த கருத்தை முன்வைக்கின்றார் என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், அண்மைய நாட்களில் இலன் மஸ்கை பார்த்தால் தொடர்ந்து அவர் டொனால்டு டிரம்போடு பயணிக்கக்கூடியவராக மீண்டும் மாற்றம் பெற்றிருக்கின்றாரோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற காணொலிகள் தான் வெளிவருகின்றன. பல கூட்டங்களில் அவர் டொனால்டு டிரம்போடு ஒரு சகஜமாக பேசக்கூடியவராகவும் பழகக்கூடியவராகவும் இருக்கிறார். ஏற்கனவே 2 துருவங்களாக மாறக்கூடும் என்றும், ஒரு தனி கட்சியை அமைத்து டொனால்டு டிரம்புக்கு சவாலாக மாறுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட இலன் மஸ்க் இப்பொழுது அவருடைய கருத்துக்களோடு ஒத்துப்போகிறாரா?
1: இல்லை, நிச்சயமாக அவ்வாறான ஒரு நிலைமைதான் தற்பொழுது இருக்கின்றது. அவரை பொறுத்தவரையில் தான் பிரபல்யம் ஆவது மாத்திரமல்ல, அவரை பொறுத்தவரையில் உலகின் முதல் பணக்காரர் என்கின்ற நிலையில் இருந்து மேலதிகமாக தனது வருவாய்களை பிறப்பிப்பதற்காக டொனால்டு டிரம்ப் அவர்களை தொடர்ந்து ஆட்சியில் இருத்துவது என்பது அவருடைய முக்கிய தலையாய கடமையாக இருக்கின்றது. இங்கே குறிப்பாக பார்த்தீர்களானால் டொனால்டு டிரம்ப் அவர்களின் 2வது பதவிக்காலத்தில், அதாவது நவம்பர் மாதம் என்று சொல்லாமல் 2026 எடுத்து பார்த்தாலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், டொனால்டு டிரம்ப் அவர்கள் அதிகம் சம்பாதித்த காலமாக, மன்னிக்கவும், இலன் மஸ்க் அவர்கள் அதிகம் சம்பாதித்த காலமாக டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலம் இருக்கின்றது. அதற்குரிய காரணங்களாக அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் எனப்படுவது பெரும் பணம் ஈட்டிய ஆண்டாகவோ, அல்லது டெஸ்லா மற்றவற்றுடைய ஸ்டார்லிங் போன்றவற்றின் செயற்பாடுகள், இதற்கான முதலீட்டை அவர் செய்திருந்தார் என்றால், ஆம், தேர்தலின் பொழுது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் வருவதற்கு முதலாய காரணமாக அவர்கள் கொடுத்த $300 மில்லியன் அமைந்திருந்தது. அங்கு அமெரிக்காவில் இந்த கோர்பரேட் நிறுவனங்கள் பணம் கொடுப்பது என்பது வரையறைக்கு உட்படுத்தப்படாத முடியாதபடியால் $300 மில்லியன் டொனால்டு டிரம்ப் அவர்களுக்காக செலவழித்திருந்தார். அதன் பிறகு அவர் பதவியேற்ற சில காலம் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால், அவருடைய பிள்ளைகளில் ஒன்றான எக்ஸ் என்கின்ற தனது சிறிய மகனுடன் தொடர்ச்சியாக டொனால்டு டிரம்ப் அவர்களுடன் பயணித்த ஒருவராகவும் இருந்திருந்தார். ஆனால் இப்பொழுது அவருடைய கருத்து என்பது எவ்வாறு ஒரு தாக்கத்தை விளைவிக்கின்றது என்றால், இவ்வாறான கருத்தை அவர் முதல் தெரிவித்தாரா என்றால், ஆம், அவர் ஒரு இரட்டை பிரஜை. அவர் கனேடிய பிரஜா உரிமையும் அமெரிக்க பிரஜா உரிமையும் கொண்டவர். அமெரிக்கா ஒரு நேரத்தில் அவருக்கு தலையடியாக அமையும் என்றால் கனேடிய பிரஜா உரிமையை பாவிக்கக்கூடியவராக இருந்தவராயினும், இப்பொழுது அமெரிக்கா முற்று முழுதாக அவரில் தங்கி இருப்பதான ஒரு நிலைக்கு வந்துவிட்டது என்றால், பென்டகான் என்கின்ற அமெரிக்காவின் பாதுகாப்பு மையமே அவருடைய ஸ்டாலின் ஸ்டெர்லிங் வலையமைப்பை, அதாவது அவருடைய செய்மதி இணைய வலையமைப்பை நம்பியதான தொழிலிட்டங்களில் தான் அவர்களுடைய அதாவது பாதுகாப்பு செயற்பாடுகளே தள்ளப்பட்டிருக்கின்றன. அதைவிடவும் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் எனப்படுகின்ற அவருடைய விண்வெளி நிறுவனமானது ஒரு சாதாரணமானதல்ல, உலகின் முதலாய விண்வெளி பயண நிறுவனமாக அது தன்னை மாற்றிவிட்டதோடு செல்கின்ற காவி செல்கின்ற ஏவு அதாவது ராக்கெட்களை அதாவது இந்த விண்வெளிக்கு ஏவுகணைகளை எல்லாம் பயண கலங்களை காவி செல்கின்ற விண்வெளி கோதுகள் கூட பாதுகாப்பாக தரையிறங்குகின்ற அளவிற்கு தனது தொழில்நுட்பத்தை வளர்த்தெடுத்த ஒரு நிறுவனமாகவும் நாசா கூட அதனை பயன்படுத்துகின்ற ஒரு நிறுவனமாகவும் மாறியிருக்கின்றபடியால் அவர்கள் தங்கு நிலையில் இருக்கின்றார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இவருடைய தங்கு நிலையில் இருக்கிறார்கள். அந்த நிலையில் அவரை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற தேர்தலின் பொழுது வெற்றி, அவருடைய கட்சியின் வெற்றி என்பது அவருக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. இங்கே உள்ள விடயம் என்னவென்றால் அவருடைய தாய் கூட சாஸ்கச்சுவான் மாகாணத்தை சார்ந்தவர். இங்குள்ள விடயம் என்னவென்றால் நீங்கள் முக்கியமாக பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த கனடா சார்ந்த மாகாணங்களில் வெற்றி என்பது மிகவும் குறைவாக அல்லது வரலாறு காணாத வெற்றியை டெமோக்ராட்டிக் பார்ட்டி பெறும் என்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இரண்டு மாநிலங்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே தனது வாய்மொழியில் கூறியிருந்தார். ஒன்று மிச்சிகன், மற்றது டெக்சாஸ். இந்த டெக்சாஸ் மிச்சிகன் மாகாணங்களை பார்த்தீர்களானால் அந்த இடங்களில் இருந்து கனடாவிற்கான தொழில் முனைவுகள் என்பன மிகவும் பிரத்யேகமானவை. குறிப்பாக மாகாணங்களே தங்களுடைய நிலையங்களை அங்கே வைத்திருக்கின்றன. கவுன்சிலர் அதாவது புரொவின்சியல் ஒன்றரியோ தனக்குரிய ஒரு பிரதிநிதியை கூட ஒன்றரியோ ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே டெக்சாஸில் இருக்கின்றார். அதே போல நான் நினைக்கின்றேன் மிச்சிகனில் கூட இருக்க வேண்டும் நினைக்கின்றேன். மிச்சிகனை வடிவாக தெரியாது. அவ்வாறாக இவ்வாறு நெருக்கமானவை. குறிப்பாக பார்த்தீர்களானால் டெக்சாஸிற்கு போய் பொருட்களை எடுத்து வருகின்ற போக்குவரத்து என்பது இந்த பார ஊட்டிகளிலேயே கனடாவிலிருந்து மிகவும் ஒரு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே போலத்தான் இந்த இரண்டு மாநிலங்களிலும் இடம்பெறுகின்ற விடயம் என்பது அவர்களால் எதிர்பார்க்கப்பட முடியாத விடயமாக இருக்கின்ற பொழுது கனடா குறித்த ஆதரவு தான் இதற்குரிய காரணமாக இருக்கும் என்கின்ற ஒரு கட்டியலுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். குறிப்பாக பார்த்தீர்களானால் டெக்சாஸ் மாநிலத்தில் '88 பிறகு இப்பொழுதுதான் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியைச் சேர்ந்த ஒருவர் வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் என்பது 6 புள்ளிகளால் அவர் வெல்லலாம் என்கின்ற கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்ற பொழுது இல்லை என்கின்ற அளவு பணத்தை அவர்கள் அங்கே செலவழிக்கின்றார்கள் என்றால் அந்த டெக்சாஸை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற காரணமாக. அதே போன்றுதான் ஏனைய மாகாணங்கள் எடுத்தாலும் மெயின், மற்றது ஒஹாயோ, மற்றது அயோவா போன்றவற்றை எடுத்தால் அவை எல்லாம் அநேகமாகவே 22 மாநிலங்கள் கனடாவுடன் நெருக்கமான முதல் கனடாவை தங்களுடைய முதலாவது பங்குதாரராக வைத்திருக்கின்றன பொருளாதார ரீதியில். மிச்சம் 22 மாநிலங்களும் இரண்டாவதாக வைத்திருக்கின்றன. எனவே எந்த மாநிலங்களும் கனடாவிற்கு தேவையுடையவையாக இருக்கின்றன. அந்த நிலையில் அவர்கள் இந்த கனடாவை நோக்கியதான தாக்குதலை மேற்கொண்டு கனடா மீதான கசப்புணர்வை ஏற்படுத்துவதல்லாமல் கனடாவிடையே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக இதனை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். கனடாவில் இவ்வாறு கூறுங்கள், அதாவது வந்து இவ்வாறு மாகாணங்கள் பிரிந்து செல்ல வேண்டும், மாகாணங்கள் பிரிந்து செல்ல வேண்டும் என்கின்ற பொழுது இப்பொழுது அவருடைய கோரிக்கை என்பது சஸ்கச்சுவானை நோக்கி செல்கின்றது. சஸ்கச்சுவானில் என்ன இருக்கின்றது என்றால் அமெரிக்காவிற்கு முக்கியமாக தேவையாக இருக்கின்ற பொட்டாஷ் என்கின்ற உறவகையும், அடுத்ததாக யாருமே எதிர்பார்க்காத யுரேனியம், அணு உலைகளை, அணு ஆயுதங்களை, அணு சக்தியை, அணுசக்தி என்றே வைத்துக் கொள்வோம், அணுசக்தியை தயாரிப்பதற்கான யுரேனியம் கனடாவில் உள்ளது போன்று வேறு இடங்களிலே சஸ்கச்சுவானில் கணக்கு அதாவது ஏராளமாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு மாகாணத்தை இவ்வாறு உந்துவதன் மூலம் அமெரிக்காவிற்கான தேவைகள் இலகுவாக கிடைக்கும் என்பது. அதே போலத்தான் அல்பர்டாவின் எண்ணெயை நம்பித்தான் அவர்களுடைய எண்ணெயில் 65% எண்ணெய் இருக்கின்றது. அவர்கள் பாவிக்கின்ற எண்ணெயில். அப்பொழுது எண்ணெய் என்பது நாங்கள் மசகு எண்ணெயில் இருந்து தயாரிக்கப்படுகின்ற அது விமான எரிபொருளாக இருக்கட்டும், அல்லது பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், அல்லது கெரோசின் மற்றும் இந்த ஓயில்களாக இருக்கட்டும், இவை அனைத்திற்குமான இந்த க்ரூட் ஓயில் என்பது இங்கே இருந்தால் செல்கின்றது 65%. சாதாரணமான தொகை அல்ல.
0: ஆமாம், நிச்சயமாக இந்த எரிபொருள் என்று வருகின்ற பொழுது இப்பொழுது அமெரிக்காவில் எந்த அளவு எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனை வந்திருக்கின்றது என்பதற்கு அவர் நேற்று முன்தினம் இட்ட கையெழுத்து ஒரு எக்ஸிகூட்டிவ் ஓர்டரில் அவர் கையெழுத்திட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த விவசாய கனரக வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டெட் ஓயில் என்று சொல்லப்படுகின்ற சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஓயிலை இனி சாதாரண வாகனங்களுக்கும் அந்த டீசலை பயன்படுத்தலாம் என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது எரிபொருள் பிரச்சனை என்பது அவர்களுக்கு இப்பொழுதே தலை தூக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கின்றது, பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் இப்பொழுது உடனடியாகவே சசெச்சுவான் முதல்வர் ஸ்கோட்மோ அவர்களும் அல்பர்டா முதல்வரும் இந்த கனடாவோடு தொடர்ந்து பயணிப்பதைத்தான் தாங்கள் விரும்புவதாக தெரிவித்து உடனடியாகவே நோ என்ற பதிலை ஸ்கோட்மோ அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறு மாகாண முதல்வர்கள் இவ்வாறு வருகின்ற கருத்துக்களுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பது என்பது அந்த மாகாண மக்களினுடைய குரலை பிரதிபலிப்பதாக அமையுமா, அல்லது மக்கள் வேறு திசை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்களா?
1: இல்லை, சஸ்கட்சுவானை பொறுத்தவரையில் அவர்களிடம் அவ்வாறான ஒரு எண்ணம் இருந்ததா என்றால் இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் தொடர்பாடல் என்பது அவர்கள் இவ்வாறு பிரிந்து செல்வது என்பது இங்கே அதாவது வந்து முக்கிய விடயம். நாம் இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் போக்குவரத்துகள் ஒரு பிரதேசம் பிரிகின்ற பொழுது, அதாவது லேண்ட் லாக் எனப்படுகின்ற நிலப்பரப்புகளால் கட்டப்படுத்தப்பட்ட இடமாக இருக்கின்ற அல்பர்டாவோ சஸ்கட்சுவானோ அவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கான தேவை அவர்களுக்கு ஆராயப்படும். அதை விட இந்த நிலம் பூர்வீக குடிகளுக்கு சொந்தமான நிலம், அவர்களுடைய அனுமதியின்றி இவ்வாறான விடயங்களில் கருத்து தெரிவிப்பதெல்லாம் நிச்சயமாக அவ்வாறான நிலைக்கு அவர்கள் மக்கள் செல்வார்கள் என்றில்லை. அதைவிட வந்து இந்த மாகாணங்களின் முதல்வர்கள் தெரிவிக்கின்ற கருத்து என்பது நிச்சயமாக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருந்தாலும் இவ்வாறான கருத்து கூறுவர்கள் கூட தேவையானதா என்றால் நாம் சில வேளைகளில் மையப்படுத்துவதற்காக தேவை, அல்லது அவருடைய கருத்துக்களை மறுதளிப்பதற்காக தேவை. ஆனால் இதில் அக்கறை செலுத்த வேண்டுமா என்றால் அக்கறை என்பது ஒற்றுமை என்பதில் செலுத்த வேண்டிய தேவையை இந்த பிரிவினைகள் மூலம் இவர்கள் ஏற்படுத்தலாம் என்ற நம்பிக்கையை கொண்டு வருகின்றார்கள். அதாவது வந்து கியூபெக்கின் நிலைமை என்பது வேறு, அவர்களுக்கு கடல் தொடர்பு இருக்கின்றது, அவர்களுடைய மொழி என்பது வேறு. இவ்வாறு இருந்தாலும் அவர்கள் கூட 70% கனடாவுடன் இருப்பதைத்தான் விரும்புகின்றார்கள். அதாவது இறுதியாக மீச்சலே ஒப்பந்தம் அதன் பிரகார வாக்கெடுப்புகளின் பொழுது கடைசியாக நடந்த வாக்கெடுப்பில் கூட அதிகமானவர்கள் கனடாவுடன் இருக்க வேண்டும் என்கின்ற தொகை என்பது தெரிவித்த தொகை
0: தேர்தலை மையப்படுத்தித்தான் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பார்ட்டி கியூபெக்ஸ் வெற்றியீட்டியதன் அடிப்படையில் இலான் மஸ்க் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இருந்த போதிலும் அமெரிக்கா சார்பான ஒரு கோடீஸ்வரர் இவ்வாறு தங்களுடைய தேர்தல் வெற்றியை அடுத்து தெரிவித்திருக்கின்ற கருத்தை கியூபெக்கை சேர்ந்தவர்கள் எவ்வாறு பார்ப்பார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்கா தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் கியூபெக்கில் இருப்பவர்கள் அமெரிக்காவில் வெறுப்பு கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது தங்களுக்கு ஒரு எதிர்ப்பு குரலை காட்டியவர்களிலிருந்து ஒரு ஆதரவு குரல் வருவதை எவ்வாறு அவர்கள் பார்ப்பார்கள்?
1: இல்லை, இது நிச்சயமாக ஆதரவை குறைக்கும். அதாவது பிரிவினைவாதத்தை விரும்புகின்றவர்களில் பலர்கள் கூட அந்த தாங்கள் விரும்புவதில் இருந்து மாறுபடுவார்கள் என்றால் 30% மக்கள் விரும்புகின்றார்கள் கியூபெக்கில். அந்த 30% என்பது 25% குறையக்கூடிய ஒரு சேவையைத்தான் எலன் மாஸ்க் செய்கின்றார் என்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் என்பது தங்களுடைய நன்மையை கொன்றதாக, அல்லது தாங்கள் பணம் பண்ணுவதற்கும் அமெரிக்கா எவ்வாறு தக்க வைக்க வேண்டும் என்பது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அரசு என்பது செய்கின்ற வேலை என்னவென்று சொன்னால் பணக்காரர்களை அதீத பணக்காரர்கள் ஆக்குவது, தனது குடும்பத்தை மேலதிகமான பணக்காரர்கள் ஆக்குவது போன்ற அவருடைய அதாவது அவர் ஒரு சுய நினைவுள்ள அல்லது உலக நடப்புகளை அறிந்து செயற்படுகின்றாரா என்றால் இல்லை. ஆனால் பொருளாதார விடயத்தில் அவ்வாறு செயற்படுகின்றாரா என்றால் ஆம். பொருளாதார விடயத்தில் எவ்வாறான முன்னேற்றங்களை தான் சார்ந்தவர்கள் சந்திக்க வேண்டும், எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதில் அல்லது தகவல்களை தங்களது தனக்கு நெருக்கமானவர்கள் சந்தைகளுக்கு கசிய விட்டு பங்கு சந்தைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவது போன்ற இவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய கூட்டம். இவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளை இவர்கள் செய்து வருகின்றார்கள். எனவே அவ்வாறான நிலையில் ஒரு பணக்காரர் என்கின்ற நிலையை விட தேவையற்ற ரீதியில் ஒரு கருத்தை தெரிவித்த கனேடியர் கனடிய அரசாங்கம் இப்பொழுது இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியுமா என்றால் ஆம், கனேடிய பிரஜா உரிமையை நீக்கக்கூடிய நிலை ஒன்று இருக்கும். ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டுமென்றால் தேவையில்லை என்றால் அவரிடம் இருக்கின்ற பணம் என்பது மேலும் கனடாவுக்கு எதிராக பயன்படக்கூடிய தன்மையை அவ்வாறான நடவடிக்கை ஏற்படுத்திவிடும். இப்பொழுது அமெரிக்காவில் ஒரு நிலைமை வந்து, அதாவது வந்து அங்கே ஒரு புரட்சி வந்து அல்லது மக்கள் எதிர்ப்பு வந்து தன்னால் அதனால் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவர் பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய டியூவல் இரட்டை பிரஜா உரிமை, கனடிய பிரஜா உரிமை. எனவே அவ்வாறு பிரஜா உரிமை உள்ளவர் நிச்சயமாக அதைவிட அவருடைய கல்வி கற்கைகள், அதாவது கனடாவின் மூளை வளத்தை கொண்டு அமெரிக்காவை பணக்காரனாக்குகின்ற ஒரு மனிதனாகத்தான் அவர் இருக்கின்றார். குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்திருந்தார். மற்றும் அவருடைய படிப்புக்கான செலவுகள் கூட பலவும் இந்த மானியங்களாகவும் அல்லது தர்ம நிலையிலும் சென்றதான நிலையானது. அவர் நிச்சயமாக தனது வளர்ச்சியை புறம் தள்ளி செயற்படுகின்றார். இருந்த பொழுதிலும் இது குறித்து நாங்கள் கர்சனைப்பட வேண்டுமா என்றால் ஆம், அந்த அதாவது ஒற்றுமைக்கான காலமாகவும் கனேடியர்கள் என்கின்ற உரிமையை நாங்கள் நாட்டுபவர்களாகவும் கனடாவிற்கு நேர்மையான மக்களாக நாங்கள் இருக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டிய தேவை என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை.
0: எலன் மஸ்கை பொறுத்தவரையில் ஒரு கனேடியராக அவர் இந்த கருத்தை கூறியதாக எடுத்துக்கொள்ள முடியாதா?
1: நிச்சயமாக இல்லை. அவரை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கின்ற இவ்வாறு கூறுங்கள், இந்த கருத்து வந்ததற்கான காரணமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தானாகவே தனக்கு இரண்டு மாகாணங்கள் கவலையை தருகின்றன, ஒன்று மிச்சிகன் மற்றது டெக்சாஸ் என்று. இந்த இரண்டு மாகாணங்களில் அவருக்கு கவலையை தருவதாக மத்திய மாகாணங்கள் இருக்கின்றவை கூட கனேடிய எல்லைகளை கொண்டவையாக இருக்கின்ற பல மாகாணங்களாக இருந்த பொழுதும் இந்த இரண்டு மாகாணங்களிலும் இந்த அதாவது முதலாய தொழில் வாய்ப்புகள் கனடாவை நோக்கியதாக இருக்கிறதால் அல்லது கனடாவுடன் நெருக்கமாக இருப்பதால் இவ்வாறான கருத்திகளை கூறுவதும், அதேவேளை சஸ்கச்சுவானில் உள்ள பொட்டாஷ் யுரேனியம் போன்றவற்றை அது அமெரிக்காவுக்கு கிடைத்தால் எவ்வாறு இருக்கும் என்பதும், அதே போல அல்பர்டாவின் நிலைமை மாறினால் எவ்வாறு இருப்பதும், ஒரு அமெரிக்கராக பச்சை அமெரிக்கராக என்பதை விட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அடிதழுவியாக அல்லது தான் உலகின் முதலாவது பணக்காரனாக தொடர்ந்து நிலைப்பதற்கான முயற்சிகளில் மேலும் உயர்வுகளை எட்டுவதற்காக தெரிவித்த கருத்தாகத்தான் நாங்கள் இதனை எடுக்க முடியும்.
0: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரைக்கு மீண்டும் பேசுவோம்.
1: நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, Anith Vidamana Sponsorship Survey, Commercial, Matum Residential Mortgages, Petticoya, KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: ஓனில் என்றும் காணாத விலையில் முதலீட்டு வாய்ப்பு உங்களுக்காக வந்திருக்கின்றது. உங்களுக்காகவோ அல்லது நீங்கள் டவுன் சைசிங் செய்வதற்காகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காகவோ ஓன் பகுதியில் ஒரு ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸை தேடுகின்றீர்களா? அப்படியானால் இந்த அருமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். ஓனில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுசஸ் வெறும் $755,000 முதல் மேலும் $130,000 அரசாங்க ரீபேட் வழங்கப்படுவதனால் இந்த வகை வீடுகளை இந்த மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, வெஸ்டர்ன் ரோட் அண்ட் ரதர்ஃபோர்ட் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த ஹோம்ஸ் வான்ஸ்மில் ஸ்மால்ஸ் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் அமைந்திருக்கின்றன. இந்த அழகான ஹோம்ஸில் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோர் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரனைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங் மற்றும் 5 ஃப்ரீ அப்ளைன்சஸும் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் $5,000 அப்கிரேட் கிரெடிட்டும் வழங்கப்படுகின்றது. க்ளோசிங் 2028, லாட்ஸ் மிகவும் லிமிடெட்டாக இருக்கின்றது. இதனால் ப்ரொஜெக்ட் பொதுமக்களுக்கான விற்பனைக்கு வரும் முன்பே விஐபி ஏடி அக்சஸ் மூலமாக உங்களுக்கு விருப்பமான லாட் மற்றும் மாடலை நீங்கள் தெரிவு செய்யும் வாய்ப்பு இருக்கின்றது. பிரைசிங், ஃப்ளோர் பிளான்ஸ் மற்றும் அவைலபிள் யூனிட்ஸ் பற்றிய தகவல்களுக்கு இன்றே லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளுங்கள். 416-888-8044 ஒன் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 755,000 டாலர் முதல் லிமிடெட் லாட்ஸ் விஐபி ஏர்லி ஆக்சஸ். லக்ஷன் கந்தசாமி பில்டரின் பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர். அலையுங்கள் 416-888-8044
3: டாக்டர் சபாபதி ரவீந்திரன் பிரேசஸ் இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844 ஸ்காப்ரூ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000 பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002 மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
4: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: சவுதி அரேபியாவில் சிவராசா அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஜூலை 1 ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட கருத்தொன்று நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக கூறி அனோஜன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் அந்த பதவியை நீக்கியதுடன் மன்னிப்பு கோரி காணொலியொன்றையும் வெளியிட்டிருந்தார். கடந்த ஜூலை 27 அல் அக்ஷா குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 5 சிறை தண்டனையையும் 30,00,000 சவுதி ரியால் அபராதமும் விதித்தது. எனினும் செப்டம்பர் 17 மேன்முறையீட்டில் இந்த தண்டனை மரண தண்டனையாக அதிகரிக்கப்பட்டதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நாள் முதல் ஆரம்ப தீர்ப்பு வழங்கப்படும் வரை அவருக்கு சட்டத்தரணியின் உதவி கிடைக்கவில்லை என்றும் அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சமூக ஊடகப் பதிவு ஒன்றுக்காக மரண தண்டனை விதிப்பது குறித்து கடும் கவலை வெளியிட்டிருக்கின்ற சர்வதேச மன்னிப்பு சபை அனோஜனின் மரண தண்டனையை ரத்து செய்து அவரை உடனடியாகவும் நிபந்தனைகள் இன்றியும் விடுதலை செய்யுமாறு சவுதி அதிகாரிகளிடம் கோரியிருக்கின்றது.
4: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: CMR தமிழ் FM-இன் காலை நேர ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதி அவசியம். அதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றதா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். அழையுங்கள் 416-837-7795 416-837-7795.

0: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
1: புரட்சி தலைவா தலைவா மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர்
0: MGR 110 கனடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரூ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள் 416-200-7652.
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
0: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9-12 வரையிலான மாணவர்களுக்கான சிறப்பு டியூட்டரிங் சென்டர். கிரேட் 9-10 மாணவர்களுக்கு மேத் மற்றும் சயின்ஸ். கிரேட் 11-12 மாணவர்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் கல்குலஸ். அனைத்து பாடங்களையும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் PhD கேண்டிடேட் கற்பிக்கின்றார். லெகசி லேர்னிங் ஹப் மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச், 2225 மார்க்கம் ரோடு, யூனிட் 205, 647-532-2564. 647-532-2564. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
1: ஒரு புதிய வீட்டை வாங்க யோசிக்கின்றீர்களா? எந்த பில்டர், எந்த லொகேஷன், என்ன பிரைஸ், எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஜிடிஏ பெரும்பாக பகுதிகளில் உள்ள அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்டையும் newhomecenter.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி ஒவ்வொரு பில்டராக நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஜெக்டாக தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. டவுன் ஹோம்ஸ் தொடக்கம் டிட்டாச் ஹோம்ஸ் வரை பல தெரிவுகள், புதிய ப்ரொஜெக்டுகள் அனைத்தும் ஒப்பிட்டு சிறந்த தெரிவுகளை மேற்கொள்ள newhomecenter.com. அது மட்டுமல்லாமல் ஒன்டாரியோ அரசின் ரீபேட் மூலமாக நீங்கள் $130,000 வரை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. ப்ரொஜெக்டுகளின் பிரைஸ், லொகேஷன், ஃப்ளோ பிளான்ஸ் மற்றும் முக்கியமான விவரங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற newhomecenter.com. newhomecenter.com. விவரங்களுக்கு 416-700-3333-416-7003333.
2: வரலாற்றில் இன்றைய நாள்
3: அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 1967 கொரில்லா தலைவர் ஷேகுவாராவும் அவரின் சகாக்களும் பொலிவிய படையினரால் கைது செய்யப்பட்டனர். 1982 சோலிடாரிட்டி தொழிற்சங்கம் போலந்தில் தடை செய்யப்பட்டது. 2001 முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களத்தை ஆபீஸ் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியை உருவாக்கினார். 2005 3:50 UTC காஷ்மீரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் மொத்தம் 74,500 பேர் கொல்லப்பட்டு 1,06,000 பேர் காயமடைந்தனர்.
2: வரலாற்றில் இன்றைய நாள்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. புத்தம்புது காலை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 8:49 நிமிடம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available. Pradhi
3: Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Silvam 416-268-0155 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
4: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
5: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
3: கேன் ஸ்மைல் டென்டம், ஆர்த்தோடான்டிக்ஸ், இம்ப்ளான்ஸ், ஓரல் சர்ஜரிஸ், எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. கேன் ஸ்மைல் டென்டல்.
9: டொரண்டோவின் தற்போதைய ஓப்பன்லை 10 பாகை செல்சியஸ் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்று அதிகூடி ஓப்பன்லை 17 பாகை செல்சியஸ் மழை தூர்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. 40% வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அதிகுறைந்த ஓப்பன்லை 6 பாகை செல்சியஸ். நாளைய தினம் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். நாளை அதிகூடி ஓப்பன்லை 18 பாகை செல்சியஸ். அந்த தகவலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில்

விடைபெற இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றி. 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். கலையக தொடர்புகளுக்கு 416-644-6222. காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை இதே அலைவரிசையில் பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். மீண்டும் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பினை இரவு 9 மணிக்கு நேர்கள் கேட்கலாம். செய்திப்பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன்.